0: வேளா வேளா, இங்க கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதுல காத்து எவ்வளவு போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்ல இருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காத்து வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காத்து வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆபீஸ்ல டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காத்து கொஞ்சம் புயலாத்தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ் இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தல?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலதுகையில அடிக்குதா, இடதுகையில அடிக்குதா, இல்ல கன்னத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கன்னத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம்தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலயும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னாச்சு, கடலுக்கு போலையா, திரும்பி வந்துட்டிய?
1: என்னத்த சொல்ல, எப்பவாச்சும் ஒரு நாள் தான் கடலுக்கு போறோம். அப்பவும் காத்து புயல்னு கட்டில போடுறாங்க. அப்படியே போயிட்டு வந்தாலும் பாடு இல்ல, பாடு வந்தாலும் விலை இல்ல. வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்களுக்கு வேற இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும்.
0: மச்சான், நீங்க தப்பா நினைக்கலைனா நான் வருமானத்துக்கு ஒரு வழி செய்வேன்.
1: நீ என்னமா பண்ணுவ?
0: உங்களுக்கு பிடிக்காதுன்னுதான் இவ்வளவு நாளா சொல்லல. நீங்க கடலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த சிப்பி பாசி வச்சு அலங்கார பொருள் ரெடி பண்ண கத்துக்கிட்டேன். அதுல நிறைய மாலை பூங்கொத்து மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அது மூலமா கொஞ்சம் காசு கிடைச்சிச்சு, அத சேர்த்து வச்சிருக்கேன். அத வச்சு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் மச்சான். அப்படியே அதையே தொழிலா பண்ணலாம்னு இருக்கேன் மச்சான்.
1: உனக்கு அது பண்றது ரொம்ப பிடிக்குமா என்ன?
0: ரொம்ப பிடிக்கும் மச்சான்.
1: அப்ப பண்ணு. வருமானம் பெருசா ஒண்ணு வராட்டாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்குல, நீ பண்ணு.
0: என்ன மச்சான், உங்களுக்குதான் பொண்ணுங்களை வேலைக்கு அனுப்புறதே பிடிக்காதே?
1: ஆமா பிடிக்காது.
2: வெற்றிக்கொள்ள கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கை கொடுக்கலாம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
2: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. விடாமுயற்சி செய்து வாழக்கூடிய நபருக்கு வெற்றி நிச்சயம். நம்மளுடைய செயல்ல நாம மேதையா திகழணும் அப்படின்னா தெளிவு, ஒருமித்த உணர்வு, விடாமுயற்சி, இந்த 3 முக்கிய பண்புகளும் நம்ம கிட்ட இருக்கணும். ஒரு மரத்தை பிளக்குற நிகழ்வை எடுத்துக்கிட்டாலும், மரத்தை ஒரு முறை கோடாரியால் வெட்டியதும் அது 2 துண்டா பிளக்க போறது இல்லை, பல முறை வெட்டணும், அப்போதான் அந்த மரம் துண்டாகும். அதே போலதான் நம்மளுடைய செயல் வெற்றி அடைய ஒரு முறை முயற்சி செய்தால் போதாது, வெற்றி அடைகிற வரைக்கும் முயற்சி பண்ணணும். கோடாரியுடைய கடைசி வெட்டு அந்த மரத்தை பிளந்தாலும் கூட, அதற்கு முன் வெட்டிய அத்தனை வெட்டுகளும் தான் பிளவு ஏற்பட காரணமா துணை புரிஞ்சுது. அதே போல கடைசி முயற்சியில நாம வெற்றி அடைஞ்சாலும்

ஒரு செயலை ஆரம்பிக்க கூடாது. அது ரெண்டு செயலையும் ஒழுங்கா செய்ய விடாம கெடுத்துடும். ரெண்டாவது செயலை கட்டாயமா ஆரம்பிக்கணும் அப்படின்னா திட்டமிட்டு காலத்தை பிரிச்சு செயல்படணும். ரெண்டு விஷயத்திலயும் வெற்றி அடைற வரைக்கும் முயற்சி செய்யணும். திடீர்னு அப்படியே வேற ஒரு விஷயத்துக்கு தாவிடக்கூடாது. தொடர்ந்து விடாமுயற்சியோட ஒரு செயலை முழு கவனத்தோடு செய்யும் போது வெற்றி வாகை சூட முடியும். நாம கேள்விப்பட்டிருக்கலாம் பெர்னார்ட் ஷாவை பத்தி. அவர் சொன்னாரு, நான் இந்த உலகத்துல ஒரே ஒரு தடவை தான் வாழ முடியும், ஒரே எழுத்தரா இருந்தே என்னுடைய வாழ்க்கையை நான் கழிக்க போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அலுவலகத்தை விட்டு வெளியேறிட்டாரு. அப்போ ரொம்ப ஏழையா இருந்தாரு. கலை உலகத்துல நுழைஞ்சு நூல்களும் நாவல்களும் எழுத ஆரம்பிச்சாரு. அவர் எழுதின நூல்களை உடனே யாரும் வாங்கிடல. அந்த நூல்களுடைய கையெழுத்து பிரதிகளை பதிப்பகத்திற்கு அனுப்புறதுக்கு கூட அவர் கிட்ட பணம் இல்லை. ஆடைகளோ கந்தல் கிழிசல் வேற. இந்த கோலத்தோடு தான் லண்டன் தெருக்கல்ல வலம் வந்தாரு. எங்க போனாலும் தோல்விதான், ஏமாற்றம் தான். கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகள் இல்ல 9 ஆண்டுகள் எழுதினாரு. ஆனாலும் ஏமாற்றம் தான் மனசை தளர விடல. தொடர்ந்து விடாமுயற்சி செஞ்சு மாபெரும் நாடக ஆசிரியரா மாறிட்டாரு. ஒருவேளை அவர் சோர்ந்து போய் தன்னம்பிக்கை இழந்த ஒரு இடத்துல உட்கார்ந்திருந்தா இன்னைக்கு அவரை பத்தி நாம பேச முடியுமா? விடாமுயற்சி தான் வெற்றிக்கு மகுடம் அப்படின்றதுக்கு இவர் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. நாம வாழக்கூடிய வாழ்க்கையும் ஒரு போராட்ட களம் தான். அதுல முன்னேற்ற பாதை அடையணும் அப்படின்னா வில்லும் அம்பும் வாளும் கேடயமும் தேவையில்லை. நம்பிக்கையும் மனதிடமும் விடாமுயற்சியும் அடக்கமும் தான் தேவை. இந்த உலகமே தோல்விகளுக்கு இடையில தான் முன்னேறிட்டு இருக்குது. சாதாரணமான நபர்கள் தோல்விகள் அப்படின்னு முடிவு செய்யக்கூடிய விஷயத்த சாதனையாளர்கள் அத முயற்சிகள் அப்படின்னு சொல்றாங்க. விடாமுயற்சியால சாதிக்க முடியாதது ஒண்ணுமே இல்லை. ஒரு காரியத்துல உருவாகக்கூடிய ஆபத்துகளையும் துன்பங்களையும் எதிர்த்து போராடினா அதற்கான பலன் நிச்சயமா கிடைக்கும். தவறுகள் செய்யாம எதையுமே கத்துக்க முடியாது. முன்னேற்றம் அடையணுமா பல துன்பங்களையும் தடைகளையும் தாண்டி தான் வரணும். மன துணிவும் ஈடுபாடும் தான் விடாமுயற்சியுடைய அடையாளம். இந்த நாள் உங்களுக்கு வெற்றியின் நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: சொந்தமா தொழில் பண்ண ஆசைப்படுற பெண்ணா நீங்க? ஆசை இருக்கிற அளவுக்கு ஆர்வம் இருக்கா? ஆர்வம் இருக்கிற அளவுக்கு உழைக்க தயாரா? தடைகள் பல வந்தாலும் அதை உடைச்சிட்டு முன்னேறுவீங்களா? அப்ப இந்த தகவல் உங்களுக்கு தான். வர மே 20 உலக தேனி தினத்தை முன்னிட்டு பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளை சார்பா பெண்களுக்காக மட்டுமே ஒரு நாள் தேனி வளர்ப்பு பயிற்சி நடக்க போகுது. நேரடியா தேனி வளர்ப்பு பண்ணிலேயே பயிற்சி நடக்க இருக்கு. இந்த பயிற்சியில நீங்களும் கலந்துக்க ஆசைப்பட்டா கடல் ஓசை FM 90.4 அலுவலகத்துக்கு நேரில் வந்து உங்களோட பேரை மே 15 கண்டிப்பா முன்பதிவு செய்யணும். மறந்துடாதீங்க, முந்துபவர்களுக்கும் முன்னேற துடிப்பவர்களுக்கும் மட்டுமே முன்னுரிமை என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இன்றைய தரமான கல்வி நாளைய ஒளிமயமான எதிர்காலம். உங்களின் குழந்தைகளின் எதிர்காலம் சிறக்க இன்றே சேர்த்திடுவீர் நமது நேஷனல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில். தீவின் அனைத்து பகுதிகளுக்கும் வாகன வசதி. ஒரே குடும்பத்தில் மூன்று குழந்தைகள் படித்தால் ஒரு குழந்தைக்கு வேன் கட்டணம் இலவசம். வழக்கம் போல் எல்கேஜி குழந்தைகளுக்கும் வேறு பள்ளியில் இருந்து புதிதாக ஆறாம் வகுப்பு சேரும் குழந்தைகளுக்கும் தீவு முழுவதும் பள்ளி வாகன கட்டணம் இலவசம். ஒழுக்கத்தில் சிறக்க அறிவில் மிளிர நேஷனல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, ராஜீவ்காந்தி நகர், ராமேஸ்வரம். எல்கேஜி முதல் பிளஸ் டூ வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9500756350.
1: என்னக்கா உங்க பாத்ரூம் மட்டும் இப்படி பளபளன்னு இருக்கு? நம்ம ஊர்ல எல்லா வீட்லயும் உப்பு கற தண்ணி மார்க் இருக்குமே, ஆனா இங்க மட்டும் எப்படி இவ்ளோ ஷைனிங்கா இருக்கு?
2: அதுக்கு காரணம் அனுஷ் ஸ்டைல்ஸ் மாலோட WRW டைல்ஸ் தான்.
1: WRW
2: அப்படின்னா வாட்டர் ரெபலன்ட் வால் டைல். தண்ணி சோத்துல நிக்காது, சறுக்கிக்கிட்டு போகும், உப்பு கரைய பிடிக்காது. கிளீன் பண்றது ரொம்ப ஈஸி.
1: உப்பு கரை இல்ல, தண்ணி மார்க் இல்ல. தமிழ்நாட்டின் முதல் WRW டைல்ஸ், அனுஷ் ஸ்டைல்ஸ் மால். அனுஷ் ஸ்டைல்ஸ் மாலில் டைல்ஸ் வாங்கினால் 30% தள்ளுபடி, ஒரே நாளில் ஃப்ரீ டெலிவரி. அனுஷ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி. ஆசி மருத்துவமனையின் மூன்றாவது கிளையின் இலவச மருத்துவ முகாம் வரும் May 17 அன்று தங்கச்சிமடம் சூசையப்பர் ஆலய வளாகத்தில் நடைபெற உள்ளது. எலும்பு முறிவு, முதுகுவலி மற்றும் வலி நிவாரண சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஆசிக் அமீன், சர்க்கரை நோய், இதய நோய் மற்றும் குடும்ப நல சிறப்பு மருத்துவர் டாக்டர் சுஹைல், பெண்கள், குழந்தைகள், மகப்பேறு மற்றும் பொதுநல மருத்துவர் டாக்டர் கிருத்திகா மற்றும் சர்க்கரை நோய் மற்றும் பொதுநல மருத்துவர் டாக்டர் அஜித் குமார் என அனுபவம் வாய்ந்த சிறப்பு மருத்துவர்களால் பரிசோதனை செய்யப்படும். எக்ஸ்ரே, ECG, பிசியோதெரபி வசதி மற்றும் 24 மணி நேர சேவை. May 17 மட்டும் இரத்த பரிசோதனை மற்றும் எக்ஸ்ரே எடுக்க 50% தள்ளுபடி. வாங்கும் அனைத்து மருந்துகளுக்கும் 20% தள்ளுபடி. ஆசை மருத்துவமனை, செகண்ட் ஸ்டாப் தங்கச்சி மடம். தொடர்புக்கு 9344645764.
3: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதடி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்காகவே
4: குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா
3: அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்ம கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸுடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
7: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி அவையறிதல், அதிகாரம் 72, குறள் எண் 720. அங்கணத்துள் உக்க அமிழ்தற்றால் தங்கணத்தார் அல்லார் முன் கோட்டிக் கொள்ளல். தம் போன்ற அறிவுடையவர் அல்லாதவரின் கூட்டத்தில் ஒரு பொருள் பற்றி பேசுதல் தூய்மையற்ற முற்றத்தில் சிந்திய அமிழ்தம் போன்றது. தனது அறிவுக்கு பொருந்தாத தரம் குறைந்த அவையில் சென்று பேசுவது சிறந்த அமிழ்தத்தை அசுத்தமான இடத்தில் கொட்டி வீணாக்குவதற்கு சமம். இந்த ஒரு கருத்தை தான் வள்ளுவர் இந்த குறள் வழியா நமக்கு உணர்த்துறாரு. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, யாருக்கு எதை சொல்லணுமோ, யார்கிட்ட எந்த அளவுக்கு பேசணுமோ அதை தெரிஞ்சுக்கிட்டு பேசுறது தான் அறிவுடைமை. மதிப்பு மிக்க ஆலோசனைகளை தகுதியான நபர்கள் கிட்ட தான் பகிர்ந்து பேச ஆரம்பிக்கணும். தனக்கு பொருந்தாத நபர்களுடன் பேசுவது சிறந்த அமிழ்தத்தை அசுத்தமான இடத்தில் கொட்டுவது போன்றது அப்படின்னா, இங்க அமிர்தம் அப்படின்னு திருவள்ளுவர் குறிப்பிடக்கூடியது அறிவு, அனுபவம். நாம பகிர்ந்து கொள்ளக்கூடிய உயர்ந்த கருத்துக்கள் ஞானம் அல்லது அனுபவம் மாதிரியான அமிர்தத்தை போன்றது, அது மதிப்பு மிக்கது. அசுத்தமான இடம் அப்படின்னு சொல்றது நம்மளோட கருத்துக்களை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம், ஆர்வம், அறிவு இல்லாத நபர்கள். அவங்க கிட்ட அதை பேசுறது நல்ல ஒரு பொருளை வீணாக்குறதுக்கு சமம். பக்குவம் இல்லாத இடத்துல ஞானத்தை விதைக்கும் போது அது பயன் அளிக்காது. உங்களையும் அந்த நபரையும் தவறான புரிதலுக்கு தான் அது வழிவகுக்கும். மாறாக உங்களையும் அந்த நபரையும் தவறான புரிதலுக்கு வழிவகுக்கும். ஆக விழிப்புணர்வோடு செயல்படணும். வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. அதிக நாள் தண்ணி குடிக்காம உயிர் வாழக்கூடிய விலங்கு என்னன்னு கேட்டா நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது ஒட்டகம் தானே. ஆனா ஒட்டகம் இல்ல, ஒட்டக சிவிங்கின்னு சொன்னா நம்புவீங்களா? ஒட்டக சிவிங்கி ஒரு வருஷத்துக்கு 30 தடவையிலிருந்து 40 தடவை மட்டும்தான் தண்ணி குடிக்குமா. காரணம், அது சாப்பிடுற இலைகள்ல இருந்தே அது உடலுக்கு தேவையான நீரையும் எடுத்துக்குறோமா. இனிமே யாராவது உங்ககிட்ட அதிக நாள் நீர் அருந்தாம உயிர் வாழ்ற விலங்கு எதுன்னு கேட்டா ஒட்டக சிவிங்கின்னு சொல்லுங்க.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
3: ஜென்மம்

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டம் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
4: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளை.

கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இளைஞன் ஒருத்தன் கை நிறைய பணத்தோட பாலைவன பாதையில பயணம் பண்ணிட்டு இருந்தான். கொஞ்சம் தூரமா போகும்போது பணப்பை கீழே விழுந்துடுச்சு. அதை எங்க தொலைச்சோம் அப்படின்றது அவனுக்கே தெரியல. ஆக நடந்து வந்த பாதை வழியா மறுபடியும் திரும்ப நடந்து வந்துட்டு இருக்கான். அவன் சேர்த்து வச்சிருந்த தண்ணி எல்லாம் ஓரளவு முடிஞ்சு போச்சு. கொஞ்சமா அவனுக்கு தேவையான அளவு தண்ணி தான் இருக்குது. அந்த நேரத்துல அதே பாதையில முதியவர் ஒருத்தர் தள்ளாடி தாகத்துடன் நடந்து வந்துட்டு இருக்காரு. அவரை பார்க்கும் போதே தெரியுது இவர் அதிகமான தாகத்தோட இருக்காரு. தண்ணி இல்லாததாலதான் இந்த மயக்க நிலைக்கு தள்ளப்படுறாரு அப்படின்னு நினைச்சதும் அந்த இளைஞன் பக்கத்துல போய் விசாரிக்கிறான். ஐயா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது, ரொம்ப தாகமா இருக்குது, என்னால இதுக்கு மேல ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல, என்னை எப்படியாவது காப்பாத்தேன்னு கேக்குறாரு. ஆனா தன்னோட பணப்பைய தேடணும், அதுக்கு அவனும் இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கணும், அவனுக்கும் தண்ணி தேவைப்படலாம். இவருக்கு கொடுத்து உதவுறதா அல்லது நம்மளோட பணப்பைய கண்டுபிடிக்கிறதா அப்படின்னு அவன் மனசுக்குள்ள ஒரு சின்ன போராட்டம். இருந்தால் என்ன பண்றான், அவர் மேல இறக்கப்பட்டு அவன் கிட்ட இருக்கக்கூடிய அந்த தண்ணிய அந்த முதியவருக்கு கொடுத்துட்டான். அவர் குடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் தெளிச்சியாயி விசாரிக்கிறாரு. என்னப்பா உன்னை பார்த்தா ஏதோ கலக்கத்திலயும் சோகத்திலயும் இருக்கிற மாதிரியா இருக்கே, உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் இந்த பாதையில திரும்ப நடந்து வர்ற, அந்த பக்கமா தானே ஊர் இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இல்ல ஐயா, இந்த பாதை வழியா தான் நானும் நடந்து வந்தேன், பணப்பைய எங்க தவற விட்டேன்னு எனக்கு தெரியல, அதான் திரும்ப தேடி வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த முதியவர் என்ன சொன்னாருன்னா, உன்னுடைய நல்ல குணம் நிச்சயமா உன்னை காப்பாத்தும், பணம் இல்லைன்னா என்ன, நாளைக்கு சம்பாதிச்சுக்கலாம், ஆனா இந்த குணம் உன்னை என்னைக்குமே கைவிடாது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொடுத்து உதவினதுக்கு நன்றி பண் தன் வழியே அவர் போயிட்டாரு. இப்போ தன்னோட பணப்பைய தேடக்கூடிய வேலைய மறுபடியும் தொடர்றான். அவனோட பணப்பை கிடைச்சதா, அதுக்கப்புறமா என்ன நடந்தது, அது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணிக்கு கரண்ட் போகுது, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன, புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே?
2: அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில விழுப்புப்பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: விழுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையா 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மக்களின் கவனத்திற்கு பாம்பன் ஊராட்சியின் அறிவிப்பு. பாம்பனை சுற்றியுள்ள திருமண மண்டபங்கள், உணவகங்கள், பேக்கரி மற்றும் இதர விற்பனையாளர்கள் தங்கள் கடைகளில் பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டை நிறுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் உணவகங்கள் மற்றும் திருமண விழாக்களில் சாப்பிடுவதற்கு கம்ப்யூட்டர் இலைகளை பயன்படுத்த தடை விதிக்கப்படுகிறது. மேற்கொண்டு பிளாஸ்டிக் பயன்படுத்துவது தெரிய வருமானால் பாம்பன் ஊராட்சி சார்பில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு 10,000 முதல் 30,000 வரை அபராத தொகையும் விதிக்கப்படும் என பாம்பன் ஊராட்சி சார்பில் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. நமது பகுதியை பிளாஸ்டிக் இல்லா பகுதியாக மாற்றுவோம், சுற்றுச்சூழல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4
3: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. பாலைவன பாதையில் இளைஞன் ஒருத்தன் பயணம் பண்ணிட்டு இருந்தான். அவனுடைய பணப்பை தொலைஞ்சு போச்சு. தேடக்கூடிய நேரத்துல முதியவர் ஒருத்தர் தாகமா வந்து அவன் கிட்ட தண்ணி கேக்குறாரு. தனக்கு வச்சிருக்க கூடிய கொஞ்ச தண்ணீரையும் அவருக்கு கொடுத்து உதவி பண்ணிட்டான். அப்போதான் இவனுடைய பிரச்சனையை கேட்டுட்டு அவர் சொல்றாரு, பணம் இல்லைன்னா என்ன, உன்கிட்ட நல்ல குணம் இருக்கு, நிச்சயமா உன்னுடைய நல்ல குணம் உன்னை காப்பாத்தும்னு சொல்லிட்டு தன் வழியே போயிட்டாரு. மறுபடியும் பணப்பைய தேடி அலைஞ்சவன் அது கிடைக்காத சோகத்தோட தன்னோட ஊரை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கான். அப்போ தண்ணி கொடுத்து உதவின முதியவர் எதிரே நடந்து வர்றாரு, அதுவும் ஒரு சந்தோஷமான முகத்தோட. என்ன இவரு நம்மளையே இந்த பக்கமா திரும்ப போறேன்னு கேட்டுட்டு இவர் இந்த பக்கமா வராரு அப்படின்னு சொல்லும் போது அவருடைய கைகள்ல ஒரு பை இருக்குது. அது அவனுடைய பணப்பை. தூரத்துல பார்க்கும் போதே அவனுக்குள்ள பெரிய சந்தோஷம். பக்கத்துல வந்து அவனை கட்டி அணைச்சு, தம்பி நீ தேடிட்டு இருந்திய பணப்பை அதை இங்கெல்லாம் தவற விடல, நீ தவற விட்ட இடம் அங்க, ஆனா நீ அங்கனையே தேடி பார்க்காம திரும்ப நடந்து வந்துட்ட. நான் கொஞ்சம் நடந்து போயிட்டு இருக்கும்போது தூரத்துல பார்த்தேன், ஏதோ பை தெரியுதேன்னு, அதுக்குள்ள பணம் இருந்தது. அது மட்டும் இல்லாம நீ சொல்லிட்டு இருந்தியா நிச்சயமா இது உன்னோடதா தான் இருக்கும், எங்க நீ தேடிட்டே இருப்பிய அப்படின்றதால மறுபடியும் உன்னை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லி அவனோட கைகள்ல கொடுத்து சந்தோஷப்பட்டாரு. அப்போதான் அந்த பெரியவர் சொன்ன வார்த்தைகள் மறுபடியும் அவன் மனசுக்குள்ள ஒளிச்சது. பணம் இல்லைன்னா என்ன, நாளைக்கு சம்பாதிச்சுக்கலாம், ஆனா நல்ல குணம் என்னைக்கும் நம்மளை கைவிடாது, அது நம்மளை காப்பாத்தும்னு சொன்னாரே, சொன்னது போலவே காப்பாத்திடுச்சு, என்னோட பணப்பை கிடைச்சிடுச்சு அப்படின்னு அந்த முதியவருக்கு நன்றி சொல்லிட்டு ரெண்டு பேருமா சேர்ந்து அந்த பாதை வழியா நடந்து போயிட்டாங்களாம். ஆமா நேயர்களே, நல்ல குணம் நம்மளை என்னைக்குமே காப்பாத்தும். நல்ல பண்புகள் மற்றும் ஒழுக்கமான நடத்தை ஒருத்தருடைய வாழ்க்கையில நிறைய நன்மைகளை உருவாக்கும். நல்ல குணம் யார்கிட்ட இருக்குதோ அவங்க மேலதான் மக்கள் நம்பிக்கை வைப்பாங்க. ஆக ஒவ்வொருத்தருமே கோபம் மாதிரியான தேவையற்ற உணர்வுகளை கட்டுப்படுத்தி நல்ல எண்ணங்களுடன் மன அமைதியுடன் வாழ்வது ரொம்பவே முக்கியம். நேர்மையான மற்றும் கனிவான குணங்கள் நீண்ட கால மற்றும் வலுவான உறவுகளை உருவாக்க ஒரு அடித்தளமா அமையுது. நல்ல குணம் ஒரு கவசம் மாதிரி துன்பமான காலங்களில் நம்மை பாதுகாத்து நல்வழியில் நம்மை நடத்த உதவும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை FM 90.4.

0: மாலா மாலா இந்தா மீனு.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட்டு தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி.

சகா மியூசிக் தமிழ் அமெரிக்காவின் மீனவர் பாட்டு வெளியிடுவதில் பெருமிதம் கொள்கிறது கடல் ஓசை எஃப்எம் 90.4 மீனவர்களுக்கான இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி.

0: சுரேஷே, வா அப்படியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம்.
1: ரமேஷ், வயிறு கலக்குற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினா டாய்லெட் போயிட்டு வந்துருவேன்.
0: அட வாப்பா, கடத்தருவுல போய் டீயை குடிச்சிட்டு கடற்கரை பக்கமா ஒதுங்கலாம்.
1: தப்பு ரமேஷ், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. 1 கிராம் மனித கழிவுல 1 கோடிக்கு மேல பாக்டீரியாக்களும் வைரஸும் இருக்கு. இதெல்லாம் சுற்றுச்சூழல கலக்கிறதுனால தான் நமக்கெல்லாம் அடிக்கடி நோய்கள் வருது. குழந்தைகளோட வளர்ச்சியும் இதனால பாதிக்கப்படுது. போன மாசம் கூட கடற்கரை பக்கமா விளையாட போன பையனுக்கு 1 வாரம் காய்ச்சல் வந்துச்சுல, அதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான்.
0: ஏ சாரிப்பா, இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன்.
2: கடற்கரைகள் நம் கழிப்பறைகள் அல்ல. கடற்கரைகளில் மலம் கழிப்பதை தவிர்ப்போம், கடல் வளத்தை காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வழங்கி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: வானில்.

தகவல் அப்படின்னு இங்க சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கான நம்ம நிகழ்ச்சி வந்து தொடங்கிடலாம். கேட்டு இணைஞ்சிருக்கீங்க நம்ம பாம்பன் நேசக்காரங்களா இருக்கட்டளையின் கடலோ சேஃபம் 90.4 விழுப்பு பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன். இன்னைக்கு 15 மே 2026. எல்லாருக்கும் ஒரு காலை வணக்கம். இவ்வளவு நேரம் வானிலை தகவல் உட்காந்து படிச்சுட்டே இருந்தேன் நிறைய, அதான் அப்படியே வந்து சொல்லும் போலதே வந்து வானிலை தகவல் அப்படிங்கிற வார்த்தையும் வந்து முன்னாடியே வந்துருச்சு. சரி, வானிலை எப்படி இருக்கு நம்ம ஊருக்குள்ள அப்படிங்கிறத நம்ம நிகழ்ச்சியோட முதல் பதிவா இன்னைக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். வானிலை அப்படின்னு பார்க்கும்போது நேற்று ரொம்ப நாளுக்கு அப்புறம் மழை வந்து இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். மழை வந்து நிறைய பகுதிகளில் இல்லை, நானுமே வந்து ஊரில் இல்லை, வெளியே வந்து ஒரு வேலையாக வந்து போயிட்டேன். போன வரைக்கும் பெரிய அளவுக்கு மழையை பார்க்கல. இரவு நேரங்களில் தூறல்கள் வந்து இருந்துச்சு, அப்படியே அந்த மழை வந்து விட்டு போக போகுது அப்படிங்கிறத வந்து காட்டுற மாதிரி அந்த சின்ன சின்ன தூறல்கள் வந்து பார்த்தோம். இருந்தாலும் இன்றைக்கி வந்து மழை வருமா அப்படின்னு கேட்டால் மழை வருவதற்கான வாய்ப்பு நிறைய அளவு வந்து இருக்க தான் இருக்குது. இன்றைக்கி மழை வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையாக சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் மழை வருதா அப்படிங்கிறத. இப்போ அடுத்து காற்று அப்படின்னு பார்க்கும்பொழுது தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வந்து வீசிட்டு இருக்கு. குறைந்தபட்சமாக மணிக்கு 4 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக மணிக்கு 19 கிலோமீட்டர் வரை காற்று வந்து வீசக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெப்பநிலை அதிகபட்சமாக 21 டிகிரி செல்சியஸ். மேகமூட்டங்கள் இருக்கிறதுனால நமக்கு இந்த வெயிலோட தாக்கங்கள் வந்து பெரிய அளவுக்கு வந்து தெரியல. இப்போ இந்த அதிகப்படியான வந்து ஒரு மழையும் இல்லாமல் ஒரு காற்றோட குளிர்ந்த காற்றோட இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து உடல்நிலை பாதிப்புகள் வந்து ஏற்பட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். எனக்குமே வந்து கொஞ்சம் ஜலதோஷங்கள்லாம் வந்து பிடிச்சிருச்சு. எப்படி பிடிச்சிச்சுனே தெரியல. திடீர்னு வந்து பார்த்தா ஜலதோஷமாக வந்திருக்கு, தொண்டை கட்டி இருக்கு. அதான் அந்த தொண்டை கட்டுறதோட அதை பேச வந்திருக்கேன். இன்னும் நிறைய தகவல் இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம், தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.

0: இன்றைய தரமான கல்வி நாளைய ஒளிமயமான எதிர்காலம். உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் சிறக்க இன்றை சேர்த்திடுவீர் உங்கள் நேஷனல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில். அழகான சூழல், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், ஃபுல்லி ஏர் கண்டிஷனட் கம்ப்யூட்டர் லேப் அண்ட் ஸ்மார்ட் லேப். படிப்பில் பின்தங்கிய மாணவர்களின் தரம் உயர்த்த மாலை நேர சிறப்பு வகுப்புகள். 3 மாதத்திற்கு ஒரு முறை பெற்றோர் ஆசிரியர் கலந்தாய்வு கூட்டம். மாணவ மாணவிகளுக்கு பரதநாட்டியம், சங்கீதம் மற்றும் கராத்தே வகுப்புகள். ஒழுக்கத்தில் சிறக்க, அறிவில் மெளிர நேஷனல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ராஜீவ் காந்தி நகர், ராமேஸ்வரம். LKG முதல் 12ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9500765350.
1: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
2: என்ன தர இது? பார்த்த மட்டும் இல்ல, தொட்டாலும் பஞ்சு மாதிரி சாஃப்டா இருக்கு.
3: இது அனுஜ் டைல்ஸ் மாலோட வெல்வெட் கார்விங் டைல்ஸ்.
2: டைல்ஸ் இப்படி சாஃப்டா இருக்குமா?
3: ஆமா, ஷைனி கர்வ்டு டிசைன், ரொம்ப லக்ஸரி லுக். ஆனா கால் வச்சா ரொம்ப சாஃப்ட் ஃபீல், நடக்கிற மாதிரியே இருக்காது, மிதக்கிற மாதிரி இருக்கும்.
0: வெல்வெட் கார்விங் டைல்ஸ் வாங்க அனுஜ் டைல்ஸ் மால்க்கு வாங்க. லக்ஸரி லுக், ஸ்பாஞ்ச் மாதிரி சாஃப்ட் டச், லிவிங் ரூம்க்கு பெர்ஃபெக்ட். உங்க ஃப்ளோரும் ஆகும் இனி பஞ்சு போல. அனுஜ் டைல்ஸ் மாலில் டைல்ஸ் வாங்கினால் 30% தள்ளுபடி, ஒரே நாளில் ஃப்ரீ டெலிவரி. அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி. ஆசி மருத்துவமனையின் 3வது கிளையின் இலவச மருத்துவ முகாம் வரும் May 17 அன்று தங்கச்சிமடம் சூசையப்பர் ஆலய வளாகத்தில் நடைபெற உள்ளது. எலும்பு முறிவு, முதுகுவலி மற்றும் வலி நிவாரண சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஆசிக் அமீன், சர்க்கரை நோய், இதய நோய் மற்றும் குடும்ப நல சிறப்பு மருத்துவர் டாக்டர் சுஹைல், பெண்கள், குழந்தைகள், மகப்பேறு மற்றும் பொதுநல மருத்துவர் டாக்டர் கிருத்திகா மற்றும் சர்க்கரை நோய் மற்றும் பொதுநல மருத்துவர் டாக்டர் அஜித்குமார் என அனுபவம் வாய்ந்த சிறப்பு மருத்துவர்களால் பரிசோதனை செய்யப்படும். எக்ஸ்ரே, ECG, பிசியோதெரபி வசதி மற்றும் 24 மணி நேர சேவை. May 17 மட்டும் இரத்த பரிசோதனை மற்றும் எக்ஸ்ரே எடுக்க 50% தள்ளுபடி. வாங்கும் அனைத்து மருந்துகளுக்கும் 20% தள்ளுபடி. ஆசை மருத்துவமனை, செகண்ட் ஸ்டாப் தங்கச்சிமடம். தொடர்புக்கு 9344645764.
1: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுடி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸுடன், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4
1: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4
2: நேரம் சரியாக 7:24 ஆகிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோ சேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு புதிய ஆட்சி வந்து போயிட்டுருக்கு. இந்த சமயத்தில் நம்ம மக்களுக்கு வந்து நிறைய ஒரு குழப்பத்தை வந்து ஏற்படுத்தினது. என்னென்னா, நம்ம ஏற்கனவே கடந்த ஆண்டுகளில் வந்து கொடுக்கப்பட்டுருந்த நம்ம மகளிருக்கான உரிமை தொகை, அதே மாதிரி நம்ம இப்போ காலேஜ் வந்து படிக்கக்கூடிய அந்த புதுமை பெண் தமிழ் புதுவர் இந்த திட்டத்துக்கில் மாணவ மாணவிகளுக்கு வந்து கொடுக்கக்கூடிய அந்த மாதந்தோறும் கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய் இந்த பணங்கள் எல்லாம் வந்து கொடுக்கப்படுமா, அதே மாதிரி ஓய்வூதியர்களுக்கான அந்த பணம் வந்து கொடுக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து சுற்றிட்டே இருக்குது. அது எப்படி கொடுப்பாங்க, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம இப்போதைக்கும் நம்ம இந்த புதுமை பெண் தமிழ் புதுவர் இந்த திட்டத்தின் கீழே உயர்கல்வியில் வந்து பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் 1000 ரூபாய் வந்து வர வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் இப்போ பெண்களுக்கு நம்மளோட மகளிர் உரிமை தொகை இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் அனுப்புறதுக்கு காலதாமதம் ஆகலாம். அது இந்த மாதம் வந்து வர வைக்கப்படுறதுக்கு இந்த மாதத்துக்குள்ளே வந்துடுமா, ஆனால் வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த மகளிர் உரிமை தொகை வந்து உயர்த்தப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து இருக்குது. அது வந்து இன்னும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் வந்து முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போதைக்கு நம்ம வந்து சூழல்கள் வந்து சரியில்லை, நமக்கு வந்து நிறைய வந்து பார்க்க வேண்டிய ஒரு கடமைகள் வந்து இருக்குது. நம்ம அரசுக்கே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய வேலைகள் வந்து இருக்குது. புதிய ஆட்சினால் நிறைய மாற்றங்களை வந்து கொண்டு வரணும், நிறைய வந்து பார்க்க வேண்டிய விஷயங்கள் வந்து இருக்கிறதுனால அதெல்லாம் கொஞ்சம் ஒத்தி வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம மகளிருக்கான உரிமை தொகை வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 1000 ரூபாய் வந்து உடனே வந்து வர வைக்கப்படாது. இப்போ நம்ம மாணவ மாணவிகளுக்கு வந்து உடனே தேவை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கான அந்த பணம் மட்டும் வர வைக்கப்பட்டிருக்கு. இன்னும் சில நாட்களுக்கு அப்புறம் வந்து வர வைக்கப்படலாம், நம்மளோட அக்கௌண்ட்லேயே வந்து விழலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கும் இதுதான் தகவல், அது வந்து நிறுத்தப்பட மாட்டாது. அது அந்த குழப்பத்துக்கு யாரும் வந்து போயிட வேணாம், நம்மளுக்கு வந்து இனிமேல் கிடைக்க கிடைக்காதா அப்படின்ற மாதிரியான அந்த குழப்பத்துக்கு நம்ம யாரும் வந்து போயிட வேணாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அடுத்த பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.

0: ஐயாவை காட்சி கொடுப்போன சந்தோஷமா இருக்குமா நம்மட?
1: சாப்பிட சொல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.

0: ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு.
1: தம்பி கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவர் பேசினார் சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்க சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க பெரிய ஆளுக்க சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: அழிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

நேரம் சரியாக 7:31 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோ சேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசியிருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா நம்மளுடைய 12வது மாணவ மாணவிகளுக்கு தான், அது ஏற்கனவே நான் சில பல நாட்களாக வந்து சொல்லிட்டு இருந்தேன். அவங்க வந்து இந்நேரம் உங்களோட தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் வந்து நிறைய பேர் வந்து வாங்கியிருப்பீங்க, டிசி வந்து வாங்கியிருப்பீங்க, அடுத்து வந்து காலேஜ் வந்து சேர்க்கறதுக்காக வந்து ஒரு பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்கு நடுவில் இன்னைக்கு 15வது தேதி என்ன விஷயம் வந்து சொல்லியிருக்காங்கன்னா, உங்களோட விடைத்தாள் நகல் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்காக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட விடைத்தாள் நகல் அப்படின்னா என்னன்னா, உங்கள் நீங்கள் ஆன்சர் ஷீட்டை வந்து எழுதுனீங்களா, உங்களோட ஆன்சர் கையில் ஒரு பேப்பர் கொடுத்துருப்பாங்களா, நீங்கள் வந்து ஆன்சர் எழுதியிருப்பீங்களா, அதோட அந்த ஜெராக்ஸ் அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை நீங்கள் வந்து நீங்களே மறுக்கூட்டல் வந்து பண்ணலாம், இல்லை மறு மதிப்பீடு வந்து பண்ணலாம், அதில் மார்க் விட்டு போயிருந்துருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு 10 மார்க் போட வேண்டிய இடத்துல 4 மார்க்கோ 5 மார்க்கோ வந்து போட்டிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து இதில் பார்க்கலாம். அதாவது நீங்கள் எழுதின பேப்பருக்கு அவங்க எப்படி மார்க் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு. இது இப்போ விட்டால் அதுக்கப்புறம் அது கிடைக்கவே கிடைக்காது. நம்ம நானே வந்து யோசித்திருக்கேன், 10th வந்து ஒரு இந்த என்னோடய மேக்ஸை வந்து வாங்கி பார்த்துருந்துருக்கலாமோ, மேக்ஸ் வந்து ரீவாலுவேஷன் போட்டு அந்த பேப்பர் வந்து பார்த்துருக்கலாமோ இன்ன வரைக்கும் நான் யோசிச்சுட்ருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் யாரும் அந்த யோசனையோடு விட்டுற வேணாம். ஒரு தடவை தோழிச்சு பண்ணிடலாம் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு தருணங்கள். அதனால் உங்களுக்கு யாருக்காச்சும் மார்க் வந்து குறைவாக இருக்குது, இது வந்து நம்ம ரீவாலுவேஷன் போடுறதுக்கு முன்னாடி இதை வந்து வாங்கி பார்க்கலாமா அப்படின்னா, இன்னையிலேருந்து அந்த விடைத்தாள்களை வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம 12th மாணவ மாணவிகளுக்கு, அதாவது தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு துணை பொதுத் தேர்வானது June 29 July 7 வரைக்கும் நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் அதுக்காக உட்காந்து படிங்க. நம்ம நீட் தேர்வுக்கான டேட்டையும் வந்து மாற்றி வச்சுருக்காங்க. இன்னும் வந்து கன்ஃபார்மாக டேட் இதுதான் அப்படிங்கிறத சொல்லலை. அதுக்காகவும் ஏற்கனவே டீட் எழுதினவங்களும் உட்காந்து படிச்சுட்டு இருப்பீங்க. நல்லா படிங்க. அடுத்தடுத்த தேர்வுகள் வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கட்டும். இப்போ அடுத்த பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.

0: சொந்தமா தொழில் பண்ண ஆசைப்படுற பெண்ணா நீங்க? ஆசை இருக்கிற அளவுக்கு ஆர்வம் இருக்கா? ஆர்வம் இருக்கிற அளவுக்கு உழைக்க தயாரா? தடைகள் பல வந்தாலும் அதை உடைச்சிட்டு முன்னேறுவீங்களா? அப்ப இந்த தகவல் உங்களுக்கு தான். வர மே 20 உலக தேனி தினத்தை முன்னிட்டு பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளை சார்பா பெண்களுக்காக மட்டுமே ஒரு நாள் தேனி வளர்ப்பு பயிற்சி நடக்க போகுது. நேரடியா தேனி வளர்ப்பு பண்ணிலேயே பயிற்சி நடக்க இருக்கு. இந்த பயிற்சியில நீங்களும் கலந்துக்க ஆசைப்பட்டா கடல் ஓசை FM 90.4 அலுவலகத்துக்கு நேரில் வந்து உங்களோட பேரை மே 15 கண்டிப்பா முன்பதிவு செய்யணும். மறந்துடாதீங்க, முந்துபவர்களுக்கும் முன்னேற துடிப்பவர்களுக்கும் மட்டுமே முன்னுரிமை என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுடி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்காகவே
2: குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா
1: அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு. நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில் விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸுடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4
2: நேரம் சரியாக 7:41 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக இன்றைக்கான விலை நிலவரங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம். விலை நிலவரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பெட்ரோல் டீசல் எந்த விலை மாற்றம் இல்லாமல் பெட்ரோல் லிட்டருக்கு 102.73 ரூபாய் இருக்கும். டீசல் லிட்டருக்கு 94.32 ரூபாய் விற்பனை செய்யப்படுது. தங்கத்தோட விலையில் ஒரு பெரிய அளவுக்கு மாற்றங்கள் எதுவும் இல்லை. நேற்று வந்து ஒரு கிராம் வந்து 50 ரூபாய் வந்து உயர்ந்திருக்கு. 18 கேரட் ஒரு கிராம் தங்கம் 12,314 ரூபாய்க்கும், 22 கேரட் ஒரு கிராம் தங்கம் 15,050 ரூபாய்க்கும், 24 கேரட் ஒரு கிராம் தங்கம் 15,803 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. 8 கிராம் ஒரு பவுன் தங்கத்தின் விலை 22 கேரட் 120,400 ரூபாய். இதுதான் இன்றைக்கான விலை நிலவரம். அடுத்ததாக வந்து பார்க்கும்பொழுது மற்ற பொருட்களோட விலைகள் ஏதாவது ஏற்றம் வந்து இருக்கா அப்படின்னு கேட்டால், இந்த மழைக்காலத்தினால நிறைய காய்கறிகளோட விலைகள் வந்து சில நேரத்தில் மழைக்காலமே இல்லை, இது கோடைக்காலம். கோடைக்காலத்துக்கு நடுவில் மழை வந்து பெய்யதுனால நிறைய பொருட்கள் நிறைய இடங்களில் வயல்களில் வந்து தண்ணி வந்து தேங்கியிருக்கு. நிறைய தோட்டங்களில் அதிகப்படியான தண்ணி வந்து தேங்கினால சில இடங்களில் வந்து இந்த பிரச்சனைகள் வந்துருக்கு. ஏன்னா இந்த நிறைய இடங்களில் இந்த நிலக்கடலைலாம் வந்து பயிரிட்டு இருக்காங்க. நம்மளால் ராமநாதபுரத்தில் நான் இப்போ வந்து நேற்று போயிட்டு வந்தனால அந்த பக்கம் வந்து நிலக்கடலை நிறைய வந்து பயிரிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த வயலில் நிறைய தண்ணி வந்து கட்டி அது வந்து பயிர் வளர்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு பிரச்சனையாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ தேவைக்கு அதிகமான மழை வந்து பெஞ்சனால, திடீர்னு வந்து பெஞ்சனால, ஏன்னா நம்ம அந்த மழை வந்து எதிர்பார்க்காத ஒரு மழை, அதுக்கேற்ற மாதிரியான பயிரிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் அதிக மழை பெஞ்சனால இது ஒரு பிரச்சனையாக வந்து இப்போ போயிட்டுருக்கு. இதுவும் நிறைய இடங்களில் இந்த விலைவாசிகள் வந்து உயர்றதுக்கான ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ராமநாதபுரத்தில் இப்போதைக்கும் வந்து கொஞ்சம் பரபரப்பாக போயிட்டு இருக்கக்கூடிய விவசாயம் என்ன அப்படின்னா நிலக்கடலை விவசாயம் தான். அது பண்ணிட்டு இருக்காங்க நம்ம மக்கள் எல்லாம் நிறைய இடங்களில். அவங்க தொழிலும் வந்து சிறப்பாக வந்து அமையட்டும். இந்த பிரச்சனைகள்லாம் வந்து முடிஞ்சு இப்போ அடுத்த பாடல் வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடலோசை FM 90.4.

0: கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 8 மணி 1 நிமிடங்கள் ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா இன்னைக்கு என்ன தினம் அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது ரொம்ப ஒரு அருமையான ஒரு தினம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா குடும்பம், கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது தான். இப்போ வந்து ஒவ்வொருத்தவங்களும் தங்களோட குடும்பத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வலியுறுத்தி ஐநா சபை வந்து சர்வதேச குடும்ப தினமாக வந்து சொல்கிறாங்க. இந்த குடும்ப தினம் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது நம்ம வெளிநாடுகள்லாம் வந்து பார்க்கும்பொழுது 4 பேர் 5 பேருக்கு மேலே பெருசாக அந்த குடும்பத்தில் யாருமே வந்து இருக்க மாட்டாங்க. அது அம்மா அப்பா இருப்பாங்க, அவங்களோட குழந்தைகள். அந்த குழந்தைகளுக்கு வந்து 18 வயசு ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க தனியாக போயிடுவாங்க. தனியாக போயிட்டு அவங்க அவங்களோட பார்ட்னர் அவங்களோட குழந்தைகள் அப்படின்னு போயிடுவாங்க. அந்த குழந்தைங்க வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க தனியாக போயிடுவாங்க. அந்த அம்மா அப்பாக்கள் தனியாக இருப்பாங்க, இல்லைனா அவங்க வந்து யாராச்சும் வந்து கவனிச்சிக்கிற மாதிரி விட்டுருவாங்க, இல்லைனா முதியோர்களத்தில் சேர்ந்துருவாங்க. இங்கே ரொம்ப வாடிக்கை இது. ஆனால் அது நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இந்தியாவில் வந்து அப்படி கிடையாது. அப்போ அந்த பழக்கம் இப்போ தான் வந்துகிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. அது நமக்கு வந்து அப்படியே மாறுபட்டோம். நம்ம வந்து தாத்தா, பாட்டி, சித்தப்பா, பெரியப்பா, அம்மா, நம்மளோட அண்ணன் தங்கச்சிகள் எல்லாரும் அவங்களோட குழந்தைகளாக இருந்தால் அவங்களோட குழந்தைகள், சில நேரத்தில் அத்தையாக வந்து இருப்பாங்க, மாமா இருப்பாங்க, எல்லோரும் ஒரே வீட்டில் வந்துருப்போம், இல்லை பக்கத்து பக்கத்து வீடுகளில் வந்திருப்போம், எல்லாமே நம்ம சொந்தக்காரங்களாக வந்திருப்பாங்க. அவ்வளோ பெரிய குடும்பமாக வந்திருக்கும். ஒரு ஃபங்க்ஷன் வச்சா வீடே நிறைஞ்சு போயிருக்கும். அவ்வளோ சொந்தக்காரங்க நம்ம எல்லாருக்குமே வந்து இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய குடும்பத்தை வந்து நம்ம வந்து பத்திரமா வந்து பார்த்துக்கணும். குடும்பத்துக்குள்ளே சண்டை எதுவும் போட்டக்கூடாது. சண்டை போட்டாலும் சண்டைங்கிறது வரதான் செய்யும். யாரு கூட தான் நம்ம வந்து சண்டை போடல. இப்போ நம்ம நண்பரோட சண்டை போடுறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு ரொம்ப சின்னதாக தெரிஞ்சிருது, நம்மளே போய் திரும்ப வந்து பேசுகிறோம். அதே சண்டையை நம்ம சொந்தக்காரங்களோட போட்டால் அது வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து தெரியுது. அதுதான் ஒரு மலை மாதிரி நம்ம கண்ணு முன்னாடி வந்து தெரியும். அதுதான் நம்ம வந்து மாற்றிக்கணும். நம்ம நண்பரோட சண்டை போடுறோம், திரும்ப போய் சாரி கேட்குறோம், இல்லை அவங்க வந்து சாரி கேட்குறாங்க, முடிஞ்சு வச்சு அவ்வளோ ரெண்டு பேர் சேர்ந்துருவோம், பேசிடுவோம், சிரிச்சுட்டு போயிடுவோம். ஆனால் அதே இது சொந்தக்காரங்க வந்து பண்ணுறாங்க, ஒரு சண்டை போடுறாங்க, ஏதாவது புரியாமல் நடந்துருச்சு அப்படின்னா அது நம்மளால் ஏற்றுக்கவே முடிய மாட்டேங்குது. அந்த விஷயத்தை தான் மூலம் மாற்றிக்கணும். ஒரு 16-17 வயசு வரைக்கும் யார் என்ன சொன்னால்

0: இன்றைய தரமான கல்வி நாளைய ஒளிமயமான எதிர்காலம். உங்களின் குழந்தைகளின் எதிர்காலம் சிறக்க இன்றே சேர்த்திடுவீர் நமது நேஷனல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில். தீவின் அனைத்து பகுதிகளுக்கும் வாகன வசதி. ஒரே குடும்பத்தில் மூன்று குழந்தைகள் படித்தால் ஒரு குழந்தைக்கு வேன் கட்டணம் இலவசம். வழக்கம் போல் எல்கேஜி குழந்தைகளுக்கும் வேறு பள்ளியில் இருந்து புதிதாக ஆறாம் வகுப்பு சேரும் குழந்தைகளுக்கும் தீவு முழுவதும் பள்ளி வாகன கட்டணம் இலவசம். ஒழுக்கத்தில் சிறக்க அறிவில் மிளிர நேஷனல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, ராஜீவ்காந்தி நகர், ராமேஸ்வரம். எல்கேஜி முதல் பிளஸ் டூ வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9500756350.
1: உங்க பார்க்கிங்ல காரு, வேனு, மினி லாரி எல்லாமே நிக்குது, ஆனா டைல்ஸ் உடையவே இல்ல.
2: இது அனுஜ் டைல்ஸ் மாலோட பார்க்கிங் டைல்.
1: அதுல என்ன ஸ்பெஷல்?
2: ஆன்டி ஸ்லிப் சர்ஃபேஸ், 15 டன் வெயிட் வரைக்கும் தாங்கும். 300க்கு மேல டிசைன்ஸ், ஸ்ட்ராங்கா பார்க்க ஸ்டைலா இருக்கும்.
1: அனுஜ் டைல்ஸ் மால் பார்க்கிங் டைல்ஸ், பார்க்கிங்கும் இப்பொழுது பிரீமியம் லுக். பல லட்சம் சதுர அடி லைவ் டிஸ்பிளே, 7000 பிளஸ் டிசைன்ஸ். அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி.
3: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
4: மருத்துவமனையின் மூன்றாவது கிளையின் இலவச மருத்துவ முகாம் வரும் மே 17 அன்று தங்கச்சிமடம் சூசையப்பர் ஆலய வளாகத்தில் நடைபெற உள்ளது. எலும்பு முறிவு, முதுகுவலி மற்றும் வலி நிவாரண சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஆசிக் அமீன், சர்க்கரை நோய், இதய நோய் மற்றும் குடும்ப நல சிறப்பு மருத்துவர் டாக்டர் சுஹைல், பெண்கள், குழந்தைகள், மகப்பேறு மற்றும் பொதுநல மருத்துவர் டாக்டர் கிருத்திகா மற்றும் சர்க்கரை நோய் மற்றும் பொதுநல மருத்துவர் டாக்டர் அஜித் குமார் என அனுபவம் வாய்ந்த சிறப்பு மருத்துவர்களால் பரிசோதனை செய்யப்படும். எக்ஸ்ரே, ECG, பிசியோதெரபி வசதி மற்றும் 24 மணி நேர சேவை. மே 17 மட்டும் இரத்த பரிசோதனை மற்றும் எக்ஸ்ரே எடுக்க 50% தள்ளுபடி. வாங்கும் அனைத்து மருந்துகளுக்கும் 20% தள்ளுபடி. ஆசை மருத்துவமனை, செகண்ட் ஸ்டாப் தங்கச்சிமடம். தொடர்புக்கு 9344645764.
5: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுரிமாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே
6: குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா
5: அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ் உடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
7: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: சூரியனை நேருக்கு நேரா யாரால பார்க்க முடியும்? மனிதர்களாகிய நம்மளால முடியாதுங்க. ஆனா பறவைகளின் அரசனான கழுகால முடியும். எப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? கழுகோட கண்கள் கூர்மையானதா இருந்தாலும் சூரியனை நேருக்கு நேரா பார்க்கையில மட்டும் மங்கலாயிருமா. அதனாலதான் கழுகால சூரியனை நேருக்கு நேரா பார்க்க முடியுது. கழுகோட கண்கள் மட்டும் மனிதருக்கு இருந்திருந்தா கிட்டத்தட்ட 10வது மாடியில இருந்து புத்தகத்தை தரையில வச்சு கூட படிக்க முடியுமா?
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், வளரும் நாடுகளுக்கிடையே பொருளாதார ஒத்துழைப்பை அதிகரிப்பதில் பிரிக்ஸ் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார். உலகளாவிய தென்பகுதி நாடுகளின் தேவைகள் தொடர்பாக குரல் கொடுப்பதற்கும் பிரிக்ஸ் கட்டமைப்பு முக்கிய தளமாக விளங்குகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் தலைமைத்துவத்தின் கீழ் நிலையான வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிக்கவும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தவும் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து பணியாற்றும் என்று திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்த வேண்டுகோள்களை செயல்படுத்துவது குறித்து புதுதில்லியில் வேளாண் துறை அதிகாரிகளுடன் நேற்று அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அதிகாரிகள் தேவையற்ற வெளிநாட்டு பயணங்களை தவிர்க்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். பணித்திறன் பாதிக்கப்படாமல் வீட்டிலிருந்தே பணி செய்யும் நடைமுறைகளை பின்பற்றலாம் என்று அவர் ஆலோசனை தெரிவித்தார். உரங்கள் போதுமான அளவு கையிருப்பில் இருந்தாலும் ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். சமச்சீர் உர பயன்பாடு குறித்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த நாடு முழுவதும் வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் சார்பில் 1657 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் தற்போது 800,000 ஹெக்டேர் பரப்பளவில் 1,800,000 விவசாயிகள் இயற்கை வேளாண் நடைமுறைகளை பின்பற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டின் மொத்த வேளாண் நிலப்பரப்பில் குறைந்தது 25% இயற்கை வேளாண் நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று மத்திய அரசை மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் எழுதியுள்ள கடிதத்தில், நாட்டில் மிகப்பெரிய ஜவுளி மற்றும் ஏற்றுமதி மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். பருத்தியின் விலை கடந்த 2 மாதங்களில் 25% உயர்ந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இறக்குமதியின் மூலமாக மட்டுமே மூலப்பொருட்களின் தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்ய முடியும் என்று அவர் கூறியுள்ளார். இத்தகைய சூழலில் பருத்தி இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள 11% வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். மகளிர் பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் அளித்து தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் நலனை கருத்தில் கொண்டு 717 டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படுவதாக தெரிவித்தார். அதில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு மாற்றுப்பணி வழங்கப்படும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். சனாதனம் தொடர்பான அவதூறு பேச்சுக்கள் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று பிஜேபி மகளிர் அணி தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், முன்பு இதுபோல் பேசியவர்களை மக்கள் ஆட்சியை விட்டு அகற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளார். தற்போது தாவேகவின் சட்டப்பேரவை உறுப்பினர் ஒருவர் இதுபோன்ற கருத்துக்களை கூறியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று அவர் கூறியுள்ளார். இதுபோன்ற கருத்துக்களை தொடக்கத்திலேயே தடுக்க வேண்டியது அவசியம் என்றும் திருமதி வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். இதனிடையே சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், யாரும் கோவிலுக்கு போகக்கூடாது என்ற நோக்கத்தில் சனாதனம் குறித்து தாம் பேசவில்லை என்றும் அனைவருக்கும் சம உரிமை வேண்டும் என்ற கருத்திலேயே பேசியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் பூண்டி மாதா பேராலய தேர் பவனி நேற்றிரவு நடைபெற்றது. இதில் தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்று பிரார்த்தனை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே அமைந்துள்ள பூண்டி மாதா பேராலயத்தில் ஆண்டு பெருவிழாவை ஒட்டி மல்லிகைப்பூ அலங்கார ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. பெசிலிக்கா அந்தஸ்து பெற்றதும் வீரமா முனிவரால் கட்டப்பட்டதுமான இந்த பேராலயத்தில் ஆண்டு பெருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தினமும் திருப்பள்ளி நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தன. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான நேற்று இரவு மல்லிகைப்பூ மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் மாதா சுரூபம் வைக்கப்பட்டு கும்பகோணம் மறைமாவட்ட ஆயர் தேர்பவனியை தொடங்கி வைத்தார். அப்போது அங்கு திரண்டிருந்த ஏராளமான கிறிஸ்தவர்கள் மரியே வாழ்க என பக்தி முழக்கமிட்டு வழிபாடு செய்தனர். இந்த விழாவில் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். தஞ்சாவூரில் இருந்து ஆர். நந்தகோபால்.
3: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
5: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்டுத் தவறாதீர்கள்.
3: தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை, நீலகிரி, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல் ஆகிய 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. நகரில் அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் பதிவாகக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளின் பல்வேறு இடங்களில் நேற்றிரவு லேசான மழை பெய்தது. தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் நேற்றிரவு பரவலாக மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
6: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் அமைந்துள்ள மாவட்டமாகும். மேலும் இந்த பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக சுட்டெரித்த கோடை வெயிலால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்ததோடு குற்றால அருவிகளிலெல்லாம் தண்ணீரின்றி வறண்டு காணப்பட்டது. மேலும் அணைகள் உள்ள இங்குள்ள அடவிலனார் அணை, குண்டார் அணை, கருப்பாநதி அணை, ராமநதி அணை, கடனாநதி அணை உள்ளிட்ட அனைத்து அணைகளிலும் நீரின்றி வறண்டு காணப்பட்டது. இந்த சூழலில் வானிலை மையம் தென்காசி மாவட்டம் உட்பட 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என அறிவித்த நிலையில் திடீரென தென்காசி மாவட்டத்திற்குட்பட்ட தென்காசி, மேலகரம், சிந்தாமணி, இளஞ்சி, வல்லம், சாம்பரோடகரை, புளியன்குடி, வாசுதேவநல்லூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் திடீரென கனமழை பெய்தது. இந்த மழையின் காரணமாக பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
3: இருவரி செய்திகள். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதல்களில் 7 பேர் உயிரிழந்ததாக யுக்ரைன் கூறியுள்ளது. அரிவாள் செல் இரத்த சோகை நோயை ஒழிப்பது குறித்து மத்திய பழங்குடியினர் நல அமைச்சகத்தின் சார்பில் புதுதில்லியில் நேற்று பயிலரங்கம் நடைபெற்றது. செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில் நலத்திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து சிறுபான்மையினர் நல அமைச்சகத்தின் சார்பில் புதுதில்லியில் நேற்று தேசிய மாநாடு நடைபெற்றது. பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகள் குறித்து தருமபுரியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி இயக்குநர் தலைமையில் அரசு அலுவலர்கள் பங்கேற்ற பயிலரங்கம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு செய்தார். மருத்துவ தொழில்நுட்ப ஜவுளி பொருட்களின் தரநிலைகள் தொடர்பான விழிப்புணர்வு கலந்துரையாடல் நிகழ்ச்சி தர நிர்ணய அமைப்பின் சார்பில் கோவையில் நடைபெற்றது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி திருக்கோவிலில் திருத்தேர் வெள்ளோட்டம் நேற்று நடைபெற்றது. வெளிநாடுகளில் குடியுரிமை பெற்று அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களித்தது தொடர்பாக 9 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்ஷாலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 200 ரன் எடுத்தது. 201 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய மும்பை அணி 19.5 ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 205 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் முகமதன் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

சொந்தமா தொழில் பண்ண ஆசைப்படுற பெண்ணா நீங்க? ஆசை இருக்கிற அளவுக்கு ஆர்வம் இருக்கா? ஆர்வம் இருக்கிற அளவுக்கு உழைக்க தயாரா? தடைகள் பல வந்தாலும் அதை உடைச்சிட்டு முன்னேறுவீங்களா? அப்ப இந்த தகவல் உங்களுக்கு தான். வர மே 20 உலக தேனி தினத்தை முன்னிட்டு பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளை சார்பா பெண்களுக்காக மட்டுமே ஒரு நாள் தேனி வளர்ப்பு பயிற்சி நடக்க போகுது. நேரடியா தேனி வளர்ப்பு பண்ணிலேயே பயிற்சி நடக்க இருக்கு. இந்த பயிற்சியில நீங்களும் கலந்துக்க ஆசைப்பட்டா கடல் ஓசை FM 90.4 அலுவலகத்துக்கு நேரில் வந்து உங்களோட பேரை மே 15 கண்டிப்பா முன்பதிவு செய்யணும். மறந்துடாதீங்க, முந்துபவர்களுக்கும் முன்னேற துடிப்பவர்களுக்கும் மட்டுமே முன்னுரிமை என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4. அனைவரும் தகவல்களோடு வெளுப்பப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: நேரம் சரியாக 8:32 நிமிடங்கள் ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோசி FM 90.4 மெழுகுப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்ப நம்ம கூட நம்ம கேப்டன் ராஜனா இணைஞ்சிருக்காங்க, அண்ணனோட பேசலாம். வணக்கம் அண்ணே.
1: வணக்கம் வணக்கம். காலை வணக்கம் எல்லாருக்கும்.
0: காலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க?
0: எல்லாரும் ரொம்ப சிறப்பா இருக்கும்.
1: எல்லாரும் சிறப்பா இருக்கும். கடலோசி FM சார் சொல்லிட்டு வேலைக்குல போயிடலாமா?
0: போயிடலாம்.
1: காலை நிலவரம் கடலூர் எப்பிரம் காலை நிலவரம் கடலூர் எப்பிரம் இந்த விலை நிலவரம் 5:30 மணியில அதாவது காலை 5:30 மணில இருந்து கிட்டத்தட்ட 7:30 8 மணிக்கெல்லாம் முடிஞ்சது. இன்னைக்கு நிறைய வள்ளங்கள் கடலுக்கு போகல. இருந்த போதிலும் மீன் விலையில் மீன் நிறைய வியாபாரிகள் கிடைக்கல. இன்னுமே நின்றுகிட்டு இருக்காங்க. 3-3 கோளால உள்ள நம்ம இருக்கு. மற்றபடி அதான் நிறைய போவாங்க. இன்னைக்கு என்ன காற்று கச்சா கிடக்குறதுனால என்ன தெரியல. இருந்தாலும் வந்த மீன்களை சொல்லலாம். கும்பலா மீன் 200 ரேஞ்சில் வித்துருக்கு. கும்பலா மீன், அடுத்து பார் மீன் ஐட்டங்கள் 100 ரேஞ்சில் வித்துருக்கு. அடுத்து வந்து பொடி பாறை இதுகள்லாம் 250-300, கைஸ் பாதியா வித்துருக்கு. 400-450 வித்துருக்கு. 500 ரூபா மீன் வித்துருக்கு. விலை மீன் 200 ரூபாய்க்கு வித்துருக்கு, 300 ரூபாய்க்கு வித்துருக்கு, 400 ரூபாய்க்கு வித்துருக்கு. 450 ரூபா நம்ம பகுதியில் இது ஏலக்கடை பகுதியில் வித்துருக்கு விலை மீன். அப்புறம் நோக்கம் போல வந்து கொஞ்சம் நார்ந்த மீன் எல்லாம் போட்டு உப்பியா அவர் எங்களுக்கு விற்கும். எப்பவும் விற்கிறத விட இன்னைக்கு கொஞ்சம் குறைவாவே விட்டுச்சு மீன்கள். அந்த உப்பியா வரிகளுக்கு கொஞ்சம் வியாபாரிகள் மழை மீன் இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியா போகுது. அதே மாதிரி வந்து சூட மீன் வந்து நிறைய வரல. 3 வளத்துல வந்துச்சு. வட்டி 1300 ரூபா சொல்லும் போது சூட சால கலந்த மீன் அது வந்து ஒரு 80 ரூபா ரேஞ்சில் போயிருக்கு. அடுத்து தொண்டை கரவழி மீன்கள்லாம் வர்றதுக்கு வண்ணங்கள் போகல. அடுத்து சொல்லப்போற மீன் வந்து கொஞ்சம் கரவழி மீன் அந்த அதில் வந்த மீன் ஒரு 200 ரூபா 250 ரூபா ரேஞ்சில் வித்துருக்கு. அப்புறம் பார் மீன் ஐட்டங்கள் வந்து கலவா இது எல்லாம் வந்துகிட்டு ஒரு 140-150 ரூபா ரேஞ்சில் பொடிச்சு பொடுச்சு பாதியாக வித்துருக்கு. அடுத்து சொல்ல போனோம்னா வந்து வாழை மீன் வந்து பொடி வாழைகள் வந்து ஒரு 150 ரூபா ரேஞ்சில் வச்சிருக்கு. கொஞ்சம் பருவாலை 250-300 ரூபா அந்த வாழைகள் வித்துருக்கு. மீன்கள் இவ்வளவுதான். ரொம்ப மீன்கள் இன்னைக்கு வரல. நிறைய யாவரிகளுக்கு மீன் கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம். சூட மீன் பரிஞ்சுரை இருந்தா ஒரு 200 ரூபா ரேஞ்சில் வச்சிருக்கு. பிடிச்சிட ஒரு 140 ரூபா ரேஞ்சில் வச்சிருக்கு சார்.
0: சரிங்கண்ணா, ரொம்ப நன்றிண்ணா தகவலுக்கு.
1: நன்றியா.
0: நம்ம கேப்டன் ராஜனுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சிடலாம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் காற்று கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம மீனவர்கள் நிறைய பேர் வந்து கடலுக்கு போகலை அப்படின்ற ஒரு தகவலையும் வந்து அண்ணன் வந்து தெரிவிச்சிருக்காங்க. போன வரைக்கும் நம்ம மீனவர்களுக்கு நல்ல ஒரு வருமானம் வந்து கிடைக்கட்டும். இப்படி பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோசி FM 90.4.

0: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுடி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு. நம்ம அயுப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸில் விலையோ குறைவு தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ் உடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4
1: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4
2: நேரம் சரியாக 8:42 ஆகிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியுடன் நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இந்த நிறைவு பகுதியில் இப்போ நம்மளுடைய அந்த 12வது மாணவ மாணவிகள் அவங்க வந்து அடுத்தடுத்து காலேஜ் வந்து போகிறதுக்காக ரொம்ப சீரியஸாக வந்து வேலைகள் வந்து பார்த்துட்ருக்காங்க. நிறைய படிப்புகள் வந்து செய்கிறதுக்காக வந்து பார்த்துட்ருக்காங்க. நிறைய உண்மையிலே நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு, நம்ம யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு, இப்படின்னா ஒரு படிப்பு இருக்கா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அவ்வளோ படிப்புகள் வந்து இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே இந்த கம்ப்யூட்டர் ஜாபுக்கு தான் வந்து போகணும் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் இருக்கிறாங்க. கம்ப்யூட்டர் ஜாப் போகணும் இல்லை மெடிக்கல் ஃபீல்டு போகணும், ரெண்டு தான், ரெண்டை விட்டு அவர் வெளியே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்காங்க. உண்மையிலே கம்ப்யூட்டர் பக்கம் போனால் வேலை இருக்குது, ஆனால் நம்ம புதுசாக ஒரு விஷயத்தை வந்து கற்றுப்போமா அப்படின்னு கேட்டால் அதுதான் கஷ்டம். இப்போ கம்ப்யூட்டரில் ஏற்கனவே நம்மளுக்கு புது புது அப்டேட் வரும், அந்த வருஷம்னா நம்ம வந்து கற்றுக்கிட்டே இருப்போம். இருந்தாலும் ஏதாச்சும் நமக்கு பிடிச்சதா, மனசுக்கு பிடிச்ச ஒரு வேலையாக வந்து பார்க்குறது அப்படிங்கிறது அந்த கம்ப்யூட்டர் சார்ந்த வேலைகள்லாம் ரொம்ப கம்மி. ஏஐக்குள்ளே போனாலும் சரி, இந்த மாதிரி டெக்னாலஜி சம்மந்தமாக ஏதாச்சும் போனாலும் சரி, நம்ம மனசுக்கு பிடிச்ச கொஞ்சம் சம்பளமாக இருந்தாலும் நம்ம மனசுக்கு பிடிச்சதை வந்து பண்ணலாம் அப்படின்னா அது ரொம்ப குறைவாக தான் வந்து இருக்கும். அதனால் போய் சேர போகிற இடம் நல்ல இடமாக இருக்கணும்னா இப்போ காலேஜ்லேயே நல்ல ஒரு அடித்தளம் வந்து போடுங்க. என்ன காலேஜ் சேரலாம், என்ன படிப்பில் வந்து படிக்கலாம் அப்படிங்கிறத நல்லா யோசிங்க, நீங்கள் யோசிங்க. நிறைய யூடியூப்பில் வந்து வீடியோ பாருங்கள், இல்லைன்னா தெரிஞ்சவங்கள்ட்ட கேளுங்க, ஏற்கனவே படித்த அவங்கள்ட்ட வந்து கேளுங்க என்னென்ன மாதிரியான படிப்புகள் இருக்குங்கிறத பாருங்கள். பார்த்து நல்ல டிகிரியாக வந்து போடுங்க. எல்லோரும் வந்து சேர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேராதிங்க. முடிஞ்ச அளவுக்கு நண்பர்கள் சேர்றாங்க, அதனால நானும் அந்த கோர்ஸ் தான் எடுப்பேங்கிற மாதிரி எடுக்காதி. அதுதான் இருக்கலே பெரிய தவறு. அது நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா ஒரு 3-4 மாதம் போனதுக்கப்புறம் 12th நம்ம கூட வந்து நம்ம கூட வந்து சேர்ந்து வந்த நண்பர் வந்து வேறு நண்பர்கள் கிடச்சா அவர் போயிடுவார் தனியாக, நம்ம தனியாக வந்து போயிடுவோம். அது வந்து கூட வராது. நீங்கள் எடுத்து படிக்கிற படிப்பு தான் கூட வரும், தெரிஞ்சுங்க. இதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கலாம். நீங்கள் நிறமணிந்திருந்தது நம்ம பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளை இன்னக்கடலோ சேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ போயிட்டு மீண்டும் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, டாட்டா, பை பை, சி யூ மக்களே.

0: ஓகே, குட் நைட்.
1: யார நம்புறதுனே தெரியலக்கா.
2: ஏன், என்னாச்சு?
1: ஆன்லைன்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாங்க. நல்லா பேசணும், நல்லா பழகணும், எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஒரு நாள் நான் ஒரு ஆப் யூஸ் பண்றேன், அதுல எனக்கு நிறைய ஏர்னிங்ஸ் வருது, நீயும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க.
2: நீ உடனே பண்ணிட்டியா?
1: உடனே பண்ணல. ஆனா அவங்க எல்லாம் ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன், என்ன நம்ப மாட்டியா அப்படின்னு கேட்டாங்க. சரி, இவ்ளோ நல்லா பேசுறோம், சரியா தான் இருக்கும்னு ஆப் டவுன்லோட் பண்ணி அதுல கேட்ட காசையுமே சென்ட் பண்ணேன். அதுதான் நான் அவங்க கிட்ட கடைசியா பேசினது. அதுக்கப்புறம் அவங்கள ரீச் பண்ணவும் முடியல, சென்ட் பண்ண காசும் வரல.
2: ஆன்லைன்ல முகம் தெரியாத ஆளு நல்லா பேசுறாங்கன்னு அவங்க கேட்டதுக்காக பணம் அனுப்புவியா? ஆன்லைன்ல கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுங்கறத புரிஞ்சுக்க.
1: இப்போதான்க்கா புரியுது.
2: சரி வா, சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இன்னொரு ஆள் பாதிக்கப்படாம தடுக்கலாம்.
3: நட்பு என்ற பெயரில் இணைய மோசடிகள் அதிகம் நடக்கிறது. பணத்தை அனுப்புவதற்கு முன் இது தேவைதானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடிதறிராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டணும், வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி. ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். உலக உஷு சாண்டா சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகளுக்கு 6 நாட்கள் அரசுமுறை பயணத்தை இன்று தொடங்குகிறார். தமது பயணத்தின் முதல் கட்டமாக இன்று அவர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். அந்நாட்டு அதிபர் திரு ஷேக் முகமது பின் ஜயத் அல் நஹியானுடன் பிரதமர் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். இருதரப்பு விவகாரங்கள், எரிசக்தி துறையில் ஒத்துழைப்பு, மண்டல மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் விரிவாக ஆலோசனை நடத்தவுள்ளனர். இதனிடையே பிரதமர் திரு நரேந்திரமோடியின் பயணத்தை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளதாக அந்நாட்டு சர்வதேச விவகாரங்கள் துறை இணையமைச்சர் ரீம் பின் இப்ராஹிம் அல் ஹாஷ்மி கூறியுள்ளார். இரு நாடுகளும் நீண்டகாலமாக நல்லுறவை கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பயணத்தை தொடர்ந்து 2 கட்டமாக பிரதமர் நெதர்லாந்து செல்லவுள்ளார். அங்கு அந்நாட்டின் பிரதமர் திரு ராப் கிட்டனுடன் திரு நரேந்திரமோடி இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். 3 கட்டமாக 17 தேதி ஸ்வீடன் செல்லும் பிரதமர் அந்நாட்டு பிரதமர் திரு கிறிஸ்டர்சனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். அங்கு ஐரோப்பிய தொழில்துறை வட்டமேசை கூட்டத்திலும் இரு தலைவர்களும் உரையாற்றவுள்ளனர். 4வது கட்டமாக 18 தேதி நார்வே செல்லும் பிரதமர் இந்தியா நார்டிக் உச்சிமாநாட்டில் பங்கேற்கவுள்ளார். அந்நாட்டு பிரதமர் திரு ஜோன்ஸ் கஹாருடன் பிரதமர் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். 5வது கட்டமாக 19 மற்றும் 20 தேதிகளில் இத்தாலியில் பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் திரு நரேந்திரமோடி அந்நாட்டு பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலானியுடன் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். இத்தாலி அதிபர் திரு செர்ஜியா மேட்ரல்லாவுடனும் பிரதமர் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் நாக்பூரில் சிலை திறப்பு நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா சமரசமற்ற கொள்கைகளை பின்பற்றி வருவதாக கூறினார். 2016ஆம் ஆண்டில் துல்லிய தாக்குதல், 2019ஆம் ஆண்டில் பாலாகோட் தாக்குதல், கடந்த ஆண்டில் ஆபரேஷன் சிந்தூர் போன்றவை நமது பாதுகாப்பு படைகளின் திறனை வெளிப்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்தியா அமைதியையே விரும்புவதாகவும் ஆனால் அத்துமீறலில் ஈடுபடுவோருக்கு தகுந்த பதிலடி கொடுப்பதாகவும் அவர் கூறினார். பாரம்பரியத்துடன் வளர்ச்சி என்ற நோக்கத்தில் பிரதமர் திரு நரேந்திரமோடி செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் முக்கிய தலைவர்களுக்கு சிலைகளும் நினைவுச் சின்னங்களும் அமைக்கப்படுவதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினாா்.

0: அந்தமான் நிக்கோபர் மற்றும் லட்சத்தீவுகளில் உள்ள சூறை மீன் போன்ற அதிக மதிப்புள்ள மீன்களின் ஏற்றுமதியை அதிகரிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறினார். சிங்கம் மற்றும் புலிகளை பாதுகாக்க மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். குஜராத்தில் கிர் பகுதியில் சிங்கங்கள் பாதுகாப்பு தொடர்பான மாநாட்டை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். சர்வதேச புலிகள் கூட்டமைப்பின் மாநாடு புதுதில்லியில் June 1 மற்றும் 2 தேதிகளில் நடைபெறவுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதில் 95 நாடுகளைச் சேர்ந்த 400 பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளதாக அவர் கூறினார். சிங்கம், புலி, சிறுத்தை, பனிச்சிறுத்தை, சிவிங்கி புலி உள்ளிட்ட விலங்குகளின் பாதுகாப்பு தொடர்பாக இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் சிங்கங்களின் எண்ணிக்கை 32% அதிகரித்துள்ளதாகவும் திரு பூபேந்தர் யாதவ் கூறினார். பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களின் ஏற்றுமதியை அதிகரிக்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிராக் பஸ்வன் கூறியுள்ளார். லேயில் இது தொடர்பான கண்காட்சியை தொடங்கி வைத்த அவர், இத்துறையில் தொழில் முனைவோரை ஊக்குவிக்க அரசு பல்வேறு கடன் திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் உணவு பதப்படுத்துதல் துறை மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உணவு இந்தியா மாநாடு மூலம் அதிக அளவில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் திரு சிராக் பஸ்வான் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்டுத் தவறாதீர்கள்.
0: சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் கீழ் இயங்கும் மத்திய மின்னணுவியல் நிறுவனத்தின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள 200 மெகாவாட் சூரிய மின்சக்தி ஆலையை நேற்று அவர் நாட்டுக்கு அர்ப்பணித்தார். பசுமை எரிசக்தி தொடர்பான இலக்குகளை அடைவதில் சூரிய மின்சக்தி, காற்றாலை மின்சக்தி, அணுசக்தி மற்றும் கடல்சார் எரிசக்தி அமைப்புகள் முக்கிய பங்காற்றும் என்று அவர் கூறினார். புதை படிவமற்ற மின்சக்தி உற்பத்தியில் நாடு தொடர்ந்து முன்னேற்றம் அடைந்து வருவதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி சூழலில் மத்திய மின்னணுவியல் நிறுவனம் முக்கிய பங்காற்றுவதாக அவர் கூறினார். 1979ஆம் ஆண்டிலேயே இந்த நிறுவனம் முதலாவது சூரிய மின் உற்பத்தி அமைப்பை நிறுவியதை அவர் சுட்டிக்காட்டினார். அணுசக்தி துறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சீர்திருத்தங்கள் அணு மின் சக்தியை மேலும் அதிகரிக்கும் என்று திரு ஜிதேந்தர் சிங் தெரிவித்தார். நீட் தேர்வு தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். இதில் தேசிய தேர்வு முகமை, CBSE உள்ளிட்டவற்றின் அதிகாரிகள் பங்கேற்றனர். எந்தவித சிக்கலுமின்றி நீட் மறுதேர்வை நடத்துவது குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தில்லியில் நகர்ப்புற மேம்பாட்டுப் பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்று மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். இது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், போக்குவரத்து மற்றும் குடியிருப்புகள் மேம்பாடு தொடர்பாக தில்லி மேம்பாட்டு ஆணைய அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக தெரிவித்துள்ளார். அனைவரையும் உள்ளடக்கிய வகையில் வளர்ச்சியை விரைவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். மின்னணுவியல் துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஊக்குவிக்க அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு ஜிதேந்திர பிரசாதா கூறியுள்ளார். மும்பையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பம், பிளாக்செயின் தொழில்நுட்பம் போன்றவற்றில் அதிக கவனம் செலுத்தப்படுவதாக தெரிவித்தார். இளையோர் மற்றும் ஆராய்ச்சியாளர் மத்தியில் புதுமை கலாச்சாரத்தை ஊக்குவிக்க அரசு முன்னுரிமை அளிப்பதாக திரு ஜிதின் பிரசாதா கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் சூறை காற்றுடன் கூடிய கனமழை தொடர்பான சம்பவங்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 111ஆக அதிகரித்துள்ளது. 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் சம்பவ இடங்களுக்கு சென்று நிவாரணப் பணிகளை விரைவுபடுத்துமாறு முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தின் 14 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேரளம் மற்றும் லட்சத்தீவின் கடலோர பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தில்லியின் சில இடங்களில் இன்று அதிகாலை பலத்த காற்று வீசியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நகரின் சில இடங்களில் இன்று லேசான மழை பெய்யக்கூடும் என்று

0: வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக உஷு சாண்டா சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தஹியா தங்கப்பதக்கம் வென்றார். மகாவில் நடைபெற்ற போட்டியில் மகளிர் 52 கிலோ எடைப்பிரிவு இறுதி ஆட்டத்தில் வியட்நாமின் தை ஹுவாங்கை வென்று அவர் இந்த பதக்கத்தை கைப்பற்றினார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் முகமதன் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 5 நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். உலக உஷு சாண்டா சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை FM 90.4.
3: மக்களே, நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சி ஆரம்பித்தாச்சு. 2-3 பேர் எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்காங்க. இன்றைக்கி சர்வதேச குடும்ப தினம், அதாவது குடும்பத்தில் வந்து நம்ம என்றைக்குமே வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து நம்ம குடும்பத்தோடு இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா நம்ம தனியாக போனோம்னா நம்ம பிள்ளைங்களை வளர்க்கணும், அப்போ வந்து கண்டிப்பாக தாத்தா பாட்டி ஐயா அப்போ தான் கண்டிப்பாக ஆன முறையில் ஒரு 2 பெருசுகள் வீட்டில் இருந்தால் தான் அதே ஒரு குடும்பம் நல்லாயிருக்கும். இப்போன்னா என்ன செய்கிறாங்கன்னா தனித்தனியாக போயிடுறாங்க. அது வந்து குழந்தைகளை வளர்க்க முடியாது. ஏன்னா குழந்தைகளை வளர்க்குறதுக்கு கண்டிப்பாக பெரிய ஆளுக்க வேணும். ஏன்னா இப்போ வேலைக்கு போயிடுறாங்க, வியாபாரங்கள் போயிடுறாங்க, பல தொழில்களில் போயிடுறாங்க. அப்போ குழந்தைகளை வளர்க்க கண்டிப்பாக ஆள் வேணும். கண்டிப்பாக இப்போதைக்கு வீட்டை பார்த்துக்கிறவும் ஒரு ஆள் வந்து கண்டிப்பாக முக்கியம். அப்போ வந்து நம்ம வந்து குடும்பத்தோடு வாழ்கிறது ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை தான். ஆனால் அதை நிறையா பேர் விரும்புகிறதில்லை. ஆனால் அதை வாழ்ந்து பார்த்தா உண்மையிலே சூப்பராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சிகளை போயிடுவோம். உங்கள் விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விருப்ப பாடலை 70-94-43-99-99 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்கள், வாய்ஸ் நோட் அனுப்புங்க, எஸ்எம்எஸ் அனுப்புங்க. பாமல்லிருந்து நிசாந்த் வந்து எல்லாருக்கும் காலை வணக்கம், கடலோசை அறிவிப்பாளர்களுக்கும் வணக்கத்தை சொல்லிவிட்டு யாழிசை மித்ராலினி அவங்களுக்கு வந்து இன்றைக்கி 1வது பிறந்தநாளை கொண்டாடுறாங்களாம். அவங்க அண்ணன் மகளுக்கு யாழிசை மித்ராலினி அவங்களுக்கு வந்து இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை நிசாந்த் சார்பாகவும், கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும், எனது சார்பாகவும் தெரிவித்துட்டு ஒரு அழகான பாடலும் ஒன்று கேட்டிருக்கேன். குடும்பத்தில் வந்து நம்ம எவ்வளவு சிறப்பாக எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு பாடல் வருது. மக்களை கேட்டு மகிழ்ந்திருங்கள். பாடலை தொடர்ந்து வாழ்த்துக்களோடு வாருங்கள். கடல் ஓசை FM 90.4 தாங்க.

0: சி மருத்துவமனையின் மூன்றாவது கிளையின் இலவச மருத்துவ முகாம் வரும் மே 17 அன்று தங்கச்சிமடம் சூசையப்பர் ஆலய வளாகத்தில் நடைபெற உள்ளது. எலும்பு முறிவு, முதுகுவலி மற்றும் வலி நிவாரண சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஆசிக் அமீன், சர்க்கரை நோய், இதய நோய் மற்றும் குடும்ப நல சிறப்பு மருத்துவர் டாக்டர் சுஹைல், பெண்கள், குழந்தைகள், மகப்பேறு மற்றும் பொதுநல மருத்துவர் டாக்டர் கிருத்திகா மற்றும் சர்க்கரை நோய் மற்றும் பொதுநல மருத்துவர் டாக்டர் அஜித்குமார் என அனுபவம் வாய்ந்த சிறப்பு மருத்துவர்களால் பரிசோதனை செய்யப்படும். எக்ஸ்ரே, ECG, பிசியோதெரபி வசதி மற்றும் 24 மணி நேர சேவை. மே 17 மட்டும் இரத்த பரிசோதனை மற்றும் எக்ஸ்ரே எடுக்க 50% தள்ளுபடி. வாங்கும் அனைத்து மருந்துகளுக்கும் 20% தள்ளுபடி. ஆசை மருத்துவமனை, செகண்ட் ஸ்டாப் தங்கச்சிமடம். தொடர்புக்கு 9344-65-4764.
1: இந்த மொட்டை மாடியில் நடந்த கால் ரொம்ப லைட்டா இருக்குப்பா.
2: அப்பா, இது அனுஜ் டைல்ஸ் மாலோட அக்குப்ரெஷர் கூல் ரூப் டைல்ப்பா.
1: டைல்ல அக்குப்ரெஷரா?
2: ஆமாப்பா, நடக்கும் போதே பிரஷர் பாயிண்ட்ஸ் ஆக்டிவ் ஆகும், ரத்த ஓட்டம் சீராகும், மேல வெயில் பட்டாலும் 85% சன்லைட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணிரும், அதனால வீடு கூலிங்கா இருக்கும்.
1: அப்ப ஸ்லிப் ஆகாதா?
2: இல்லப்பா, இது மேட் ஆன்டி ஸ்லிப் பினிஷ், பாட்டிமா குழந்தைங்க எல்லாருக்கும் சேஃப்.
0: தமிழ்நாட்டின் முதல் அக்கு பிரஷர் கூல் ரூப் டைல் அனுஜ் டைல்ஸ் மால், 500,000 சதுர அடி லைவ் டிஸ்பிளே, 7,000+ டிசைன்ஸ். அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி. இன்றைய தரமான கல்வி, நாளைய ஒளிமயமான எதிர்காலம். உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் சிறக்க இன்றே சேர்த்திடுவீர் உங்கள் நேஷனல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில். அழகான சூழல், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், ஃபுல்லி ஏர் கண்டிஷனட் கம்ப்யூட்டர் லேப் அண்ட் ஸ்மார்ட் லேப். படிப்பில் பின்தங்கிய மாணவர்களின் தரம் உயர்த்த மாலை நேர சிறப்பு வகுப்புகள், 3 மாதத்திற்கு ஒரு முறை பெற்றோர் ஆசிரியர் கலந்தாய்வு கூட்டம், மாணவ மாணவிகளுக்கு பரதநாட்டியம், சங்கீதம் மற்றும் கராத்தே வகுப்புகள். ஒழுக்கத்தில் சிறக்க, அறிவில் மெளிர நேஷனல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ராஜீவ் காந்தி நகர், ராமேஸ்வரம். LKG முதல் 12ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9500-7563-50.
3: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000. அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுடி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸுடன், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: டேய் சாப்பிடு வாடா.
1: என்னம்மா சாப்பாடு?
2: ஆமக்கறி.
1: ஐயோ ஆமக்கறியா? அதெல்லாம் பிடிக்க கூடாதுமா, கடலோசியில சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கேட்க மாட்டியா?
2: டேய் பெரிய ஆள் மாதிரி பேசாம வேலையை பார்த்துட்டு சாப்பிடுறா.
1: ஏம்மா இந்த ஆமையை காப்பாத்திருந்தா இந்நேரம் அப்பாவுக்கு கடல் காப்பான் விருதும் 1000 ரூபாய் பணமும் கிடைச்சிருக்கும். அதை வச்சு கறி எடுத்து நல்லா சாப்பிட்டுருக்கலாம். எங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு கடல் வளத்தை காப்பாத்த அப்பா அம்மா தானே சொல்லி தரணும். அதை விட்டுட்டு இப்படி பண்ணா நான் மீன் பிடிக்க போகும்போது மீன் மாட்டாது, பிளாஸ்டிக்கும் சொரியும் தான் மாட்டோம். இனிமே ஆமையை பிடிக்க வேணாம்னு அப்பாட்ட சொல்லுங்க. அதை காப்பாத்தி அப்பாவுக்கு கடல் காப்பான் விருது வாங்கி கொடுத்து பெருமை சேர்க்க போறேன். இதை நீயே சாப்பிடு.
0: டேய் ராஜு போகாதடா, இனிமே வைக்க மாட்டேன்.
3: ஆமா மாதிரி அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை காப்பாத்துங்க. அதை வீடியோவா எடுத்து கடல் ஓசையின் வாட்ஸ்அப் எண்ணான 709-443-9999 அனுப்புங்க. கடல் காப்பான் விருது பெறுங்க, கூடவே 1000 ரூபாய் பரிசும் உண்டு. சமுத்திரம் பழகுவோம், கடல் வளம் காப்போம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
6: ஒன்பது மணி 28 நிமிஷத்துல இணைந்திருக்கீங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில. தாங்க உங்கள் விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களோட உங்கள் விருப்ப பாடலையும் 709-443-9999 இந்த எண்களுக்கு கேட்டு மகிழ்ந்திருங்கள். ஒரு நேர் இருக்காங்க, யாருன்னு கேட்போம். வணக்கம்.
7: வணக்கம்.
6: வணக்கம் சகோதரி, உங்கள் பேர்?
7: தங்கச்சி மதுரையிலிருந்து திவ்யா. மதனுக்கு
6: சகோதரி கொஞ்சம் டவர் கிடைக்கல, கொஞ்சம் நல்லா பேசுங்க சகோதரி. சொல்லுங்க சகோதரி. கேக்குது சொல்லுங்க.
7: அத்தை மாமா எல்லாரும் சொல்றோம்.
6: கண்டிப்பா கொடுத்துடலாம் சகோதரி, கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தங்கச்சி மடத்திலிருந்து சகோதரி திவ்யா அவங்க தான் பிளஸன். அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை அவங்க குடும்பத்தின் சார்பாகவும், கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் சிறப்பான ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்களை. இந்த பிறந்தநாளோடு அவங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு, அடுத்து ராமநாதபுரத்திலிருந்து அசினா அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க, குடும்ப தின வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க, கடல் ஓசை பண்பலை 90.4 வாழ்த்துக்களை சொல்லிட்டு, அவங்க அண்ணே அனுவரலி அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்தநாளை சொல்லியிருக்காங்க. அவங்க சார்பாகவும் அவங்க குடும்பத்தின் சார்பாகவும் அனுவரலிக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு அழகான பாடலும் கேட்டிருக்காங்க. உண்மையிலேயே பாசத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டான பாடல்கள் பல பாடல்கள் இருந்தாலும், அந்த சின்ன வயசு பாசத்தை வந்து இன்றைக்கும் வந்து நிறையா பேர் மறக்க மாட்டாங்க. அப்படி ஒரு பாடல் கேட்டிருக்காங்க, என் தங்கை கல்யாணி அந்த படத்திலிருந்து. நெருப்பை தொட்டா சுடுமே என்று சின்ன வயசில் அண்ணன் தடுக்கும், மீறி தொட்டேனா கதறி அழுதேனா அப்படின்னு வந்து சின்ன வயசில் உண்மையிலேயே அண்ணன் தங்கச்சி, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாமே வந்து பாசமாக தான் இருப்பாங்க. ஆனால் வர வர காலத்தின் சூழ்நிலைகள் அவங்கள கொஞ்சம் மாற்றிடுது, ஆனால் சில பேர் அதுலேயும் மாறாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு வாய்ஸ் நோட்.
8: மே 15 சர்வதேச குடும்ப தினம் இன்று. குடும்பம் என்பது நேசத்தின் முதல் பள்ளி, வாழ்க்கையின் வலிமை தரும் தளம், நம்மை நாம் ஆக்கும் அன்பின் உலகம். அன்பும் ஒற்றையும் பரிந்துணர்வும் நிறைந்த குடும்ப வாழ்வை அனைவரும் அனுபவிக்க இந்நாளில் மனமார்ந்த வாழ்த்துக்களை. கடல் ஓசை எப்பம் 90.4 சார்பாகவும், தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் தங்க அண்ணனின் சார்பாகவும், அன்பு சகோதரின் சார்பாகவும், எனது சார்பாகவும், சர்வதேச குடும்ப தினத்திற்கும் இன்று பிறந்த நாள் திருமண நாள் காணும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நெஞ்ச நிறைந்த வாழ்த்துக்களை கூறிக்கொள்வது ராமநாதபுரத்திலிருந்து டிரைவர் அன்பர். சின்ன கவுண்டர் படத்திலிருந்து கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே, அந்த பாட்டு போடுங்க. நன்றி, வணக்கம்.
6: நன்றி. என்ன குடும்ப தினத்துக்கு அழகான ஒரு வாழ்த்துக்களோடு பாடலும் அருமையான பாடல் கேட்டிருக்காங்க. இளையராஜா அவங்க வரியில் வந்து சின்ன கவுண்டர் அந்த படத்தில் இருந்து. இப்போ வந்து இந்த காலத்தில் வந்து நம்ம நிறையா காய்கறிகளை பார்த்து பார்த்துக்கிட்டு இருப்போம். இதில் வந்து இன்றைக்கி பழுவாக்கா அப்படின்னு ஒரு காய் இருக்குது. அந்த காயில் வந்து நிறையா சத்துக்கள்லாம் இருக்குது. நம்ம உடம்புல உள்ள சூட்டை தணிக்கும். இதில் வந்து இந்த வயிற்று புண்ணு இதுகளுக்கெல்லாம் வந்து இது ஒரு சரியான ஒரு மருந்து. அது மாதிரி உடலில் உள்ள நச்சுக்களை வந்து அதை வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணிடும். இந்த செரிமானத்தன்மையை வந்து சீராக்கி நல்ல செமிக்கிற தன்மையும் இந்த பல்வாக்கா கொடுக்குமா. பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க கடல் ஓசை பண்பலை 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: எல்லா உயிரினங்களுக்கும் இதயம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த இதயம் எல்லாருக்குமே எந்த பகுதியில அமைஞ்சிருக்கும்? நெஞ்சு பகுதியில தானே. அதுக்கு மாறா தலையில இருந்தா? தலையில இதயம் இருக்கிற உயிரினம் எதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? தலையில இதயம் இருக்கிற உயிரினம் ரால் தான். ராலோட சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத சாப்பிடுறது மூலமா தலைமுடி உதிர்தல், இதய குழல்ல ஏற்படுற நோய்கள், எடை குறைதல், எலும்பு ஆரோக்கியம், மூளை ஆரோக்கியம், அப்புறம் மாதவிடாய் பிரச்சனைகளுமே சரியாகுமா?
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நிறைவு இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள். பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை FM 90.4.
3: இணைந்திருக்கீங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க. அடுத்து ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்க, யாருன்னு கேட்போம்.
4: வணக்கம், நான் கல்மடந்து ராஜு பேசுறேன். தங்கம்மனாவுக்கும் நிலையத்தில் பணிபுரியும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று எனது மருமகன் அதிதேவ் அவர்களுக்கு 8வது பிறந்த நாள். எனது சார்பாகவும், எனது குடும்பத்தின் சார்பாகவும், உறவினர்கள் நண்பர்கள் சார்பாகவும் அதிதேவை வாழ்த்துகிறோம். பாடல் டெடிக்கேட் பண்றேன், அழகிய தமிழ் மகன் படத்திலிருந்து எல்லா புகழும் பாடல். நன்றி, வணக்கம்.
3: அக்கா மடத்திலிருந்து ராஜு அவங்கதான் மறுமைய அதிதேவு அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் எனது சார்பாகவும் தெரிவிச்சுட்டு ஒரு அழகான பாடலும் கேட்டிருக்காங்க. இதோட நம்ம நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மக்களே, நிறைய பேர் மெசேஜ் அனுப்பி பாடல் கேட்க முடியாதவங்க நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் வந்து நிவா வர்றாங்க. ஒரு தலைப்பில் தலைப்பை கேளுங்க, பதில் சொல்லுங்கள், பாடலை அள்ளுங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் வைகாசி மாதம் 2ஆம் தேதி சந்திக்கும் வரை நேர்களாகிய உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தங்கம். பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நமது கடல் ஓசை பண்பலை 90.4 வரட்டா.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: துண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10 மணி 1 நிமிடத்துல தாங்க நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியுமே தொடங்கியாச்சு. நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நானி வாஷினி. இன்னைக்கு வந்து மே 15, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு வந்து சர்வதேச குடும்ப தினம். ஸோ எல்லா குடும்பங்களுக்கும் ஒரு சூப்பரான வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்குள்ளேயுமே போயிடலாம். கூட்டு குடும்பம் கண்டிப்பாக ஒரு அழகான பெயர் தான். ஆனால் இந்த நவீன காலத்தில் சாத்தியமா அப்படின்னு யோசிச்சோம்னா கண்டிப்பாக சாத்தியம் கிடையாது, சவாலான ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். காரணம், இப்போ ஒரு வீட்டில் 4 பசங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கான வசதிகள் அப்படின்றது அந்த அளவுக்கு தேவைப்படாது. அதுவரை அந்த வீட்டில் 2 ரூம் இருக்குதுன்னா அவங்களுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்துடலாம். ஆனால் கல்யாணமாகி அடுத்தடுத்த பெண்கள் வர்றாங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயம் அந்த இடத்துல சவாலாக தான் இருக்குது. ஏன்னா அந்த பெண்களும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழணும் அப்படின்ற ஒரு விஷயம் தேவை கிடையாது இல்லையா. ஒருவேளை அந்த ஃபேமிலியில் பொருளாதார ரீதியாக நல்லா இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல கூட்டு குடும்பம் வேணால் சாத்தியமாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா தனித்தனியாக போக வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் வரும். அது மாதிரி முன்னாடிலாம் திருமண ஏற்பாடெலாம் செய்கிறாங்க அப்படின்னா பையன் வீடு வந்து பெருசாக இருக்கணும், நல்லா டைல்ஸ் போட்டு பளபளன்னு இருக்கணும் இப்படின்றத யாருமே எதிர்பார்க்கலை. இப்போ வந்து நம்ம வீட்டில் வளர்ந்த மாதிரியே பிள்ளை அங்கேயும் போய் வளரணும், வீடு நல்லா இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை நாமளுமே பார்க்குறோம். ஸோ நவீனமாக நிறைய விஷயங்கள் வளர்ந்து வரும்போது வசதிகளை எதிர்பார்க்கறதுமே தவறு கிடையாது. அது மாதிரி கூட்டு குடும்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தருடைய தலையீடு அப்படின்றது அங்கே வந்து அதிகமாகவே இருக்கும். இப்போ ஒரு வீட்டில் அப்பா இருக்காங்க இல்லை மூத்த அண்ணா இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த தலையீடு தான் எல்லா விஷயங்கள்லையும் இருக்கும். பெரும்பாலும் அப்பாவும் அடுத்தடுத்து வர்ற பிள்ளைங்கள்ட்ட வந்து பொறுப்பு கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த ஒரு அண்ணாவோட தலையீடு அப்படின்றது அதிகமாக இருக்கும். அவங்களுடைய செலவு பண்ணுற விதம் அப்படின்றதுமே அதிகமாக இருக்கும். நிறைய குடும்பங்கள்லாம் அவர் தான் செலவு பண்ணுற ஒரு சூழ்நிலை கூட வரலாம். ஸோ மற்றவங்க செலவு பண்ணாதனால அவங்களுடைய அந்த பணத்தை எல்லாமே சேவிங்ஸில் போட்டு வச்சு பத்திரமா இருப்பாங்க. அப்போ தான் ஏதோ ஒரு இடத்துல அந்த குடும்பம் வந்து பிரேக் ஆகிற ஒரு சுச்சுவேஷனும் இருந்தாலும் அந்த அண்ணா தான் எல்லாத்தையுமே ஏமாந்துட்டு இருக்கிற ஒரு நிலைமையுமே வரலாம். ஸோ கூட்டு குடும்பம் அப்படின்றது நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக வேணும். அந்த இடத்துல பொறுமையாக இருக்கட்டும் இல்லை சகிப்புத்தன்மையாக இருக்கட்டும் மனித நேயமாக இருக்கட்டும் எல்லாத்தையும் ஏற்றுக்கிற ஒரு பக்குவம், குறிப்பாக வந்து மற்றவங்களை புரிஞ்சு நடந்துக்கிற ஒரு தன்மையாக இருக்கட்டும் ஏற்றுக்கிற மனப்பக்குவம் அப்படின்றது அந்த இடத்துல கண்டிப்பாக வேணும். இது எல்லாமே இன்றைய காலத்தில் ஒரு நிறைய பேருக்கு சவாலான ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஆனால் எல்லாருக்கிட்டையும் இருக்குதா அப்படின்னு கேட்டாலும் கண்டிப்பாக கிடையாது. ஸோ இந்த ஒரு தினத்தில் நாம் இதை பற்றி தான் பேச போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கூட்டு குடும்பம் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம், அதை தொடருங்க அப்படின்னு பேச போகிறதில்ல. நவீன காலத்தில் கூட்டு குடும்ப முறைகள் அப்படின்றது சாத்தியமில்லாத ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ நாம் தனித்தனியாக இருந்தாலுமே இந்த உறவு முறைகளை மேம்படுத்த தொடர என்னென்ன மாதிரியான வழிமுறைகள் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியுமே அமையப்போகுது. உங்களுடைய கருத்துக்களையும் பகிரணும், இல்லை நீங்கள் ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபராக இருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து சவாலான விஷயங்கள் என்ன இல்லை நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னு கூட நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் நீங்களுமே தாராளமாக பகிர்ந்துக்கலாம். கால் பண்ணுங்க 709-443-9999. அடுத்ததாக 2 குடும்ப பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: இன்றைய தரமான கல்வி நாளைய ஒளிமயமான எதிர்காலம். உங்களின் குழந்தைகளின் எதிர்காலம் சிறக்க இன்றே சேர்த்திடுவீர் நமது நேஷனல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில். தீவின் அனைத்து பகுதிகளுக்கும் வாகன வசதி. ஒரே குடும்பத்தில் மூன்று குழந்தைகள் படித்தால் ஒரு குழந்தைக்கு வேன் கட்டணம் இலவசம். வழக்கம் போல் எல்கேஜி குழந்தைகளுக்கும் வேறு பள்ளியில் இருந்து புதிதாக ஆறாம் வகுப்பு சேரும் குழந்தைகளுக்கும் தீவு முழுவதும் பள்ளி வாகன கட்டணம் இலவசம். ஒழுக்கத்தில் சிறக்க அறிவில் மிளிர நேஷனல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, ராஜீவ்காந்தி நகர், ராமேஸ்வரம். எல்கேஜி முதல் பிளஸ் டூ வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9500756350.
1: ஆசை மருத்துவமனையின் மூன்றாவது கிளையின் இலவச

0: மருத்துவ முகாம் வரும் மே 17 அன்று தங்கச்சிமடம் சூசையப்பர் ஆலய வளாகத்தில் நடைபெற உள்ளது. எலும்பு முறிவு, முதுகுவலி மற்றும் வலி நிவாரண சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஆசிக் அமீன், சர்க்கரை நோய், இதய நோய் மற்றும் குடும்ப நல சிறப்பு மருத்துவர் டாக்டர் சுஹைல், பெண்கள், குழந்தைகள், மகப்பேறு மற்றும் பொதுநல மருத்துவர் டாக்டர் கிருத்திகா மற்றும் சர்க்கரை நோய் மற்றும் பொதுநல மருத்துவர் டாக்டர் அஜித்குமார் என அனுபவம் வாய்ந்த சிறப்பு மருத்துவர்களால் பரிசோதனை செய்யப்படும். எக்ஸ்ரே, ECG, பிசியோதெரபி வசதி மற்றும் 24 மணி நேர சேவை. மே 17 மட்டும் இரத்த பரிசோதனை மற்றும் எக்ஸ்ரே எடுக்க 50% தள்ளுபடி. வாங்கும் அனைத்து மருந்துகளுக்கும் 20% தள்ளுபடி. ஆசை மருத்துவமனை, செகண்ட் ஸ்டாப் தங்கச்சிமடம். தொடர்புக்கு 9344-65-6464.
1: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000. அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுடிமாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸுடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
7: நேரம் சரியாக 10:19 தாங்க இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. இன்னைக்கு வந்து சர்வதேச குடும்ப தினம். நம்மளுமே வந்து அந்த கூட்டு குடும்பம் பத்தி தான் நிறைய விஷயங்களையும் பேசி தெரிஞ்சிட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்பெல்லாம் நிறைய பட்டிமன்றங்களா இருக்கட்டும் இல்ல நாளிதழ்களா இருக்கட்டும் போட்டி போட்டுக்கிட்டு கூட்டு குடும்பத்தை வந்து சிபாரிசு பண்றாங்க. கூட்டு குடும்பத்தை கற்பனை செய்யும் போது அது கண் முன்னாடி ரொம்ப சூப்பரான ஒரு காட்சியா வேணா தோணலாம், ஆனா அதுலயுமே நிறைய குறைபாடுகள் அப்படின்றது இருக்கதான் செய்யுது. சரி, கூட்டு குடும்பம் ஒரு சொர்க்கம், அதுல வந்து குறைபாடே இல்லை அப்படின் இருந்தா கூட ஏன் கூட்டு குடும்பத்தை விட்டுட்டு நிறைய பேரும் தனித்தனியா போறாங்க அப்படின்ற ஒரு கேள்விகளும் நமக்குள்ள அப்பப்ப வந்திருக்கலாம். அதுவும் இந்த காலத்துல, அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த ஒரு நவீன காலத்துல கூட்டு குடும்பம் அப்படின்றது சாத்தியமில்லாத ஒண்ணுதான். ஏன்னா எல்லா பிள்ளைங்களும் அனுசரணையாவும் சரி, செலவுலையும் நம்மளுடைய மகிழ்ச்சியிலையும் துக்கத்திலையும் வீட்டு வேலைகள்லையும் ஒத்துழைச்சு இணைஞ்சு விட்டு கொடுத்து போனாங்க அப்படின்னா கூட்டு குடும்பங்கிறது சிறப்பா அமையும். நிறைய கூட்டு குடும்பங்கள் வந்து அப்படி இருக்க அந்த குடும்பத்துல உள்ள சிலருடைய விட்டு கொடுக்கிற மனப்பான்மை அப்படின்றதுதான் காரணம். அப்படி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை துணையுமே அப்படிப்பட்ட அந்த விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இருந்தா மட்டும்தான் அந்த குடும்பம் அப்படின்றது சூப்பராகவும் ஸ்மூத்தாகவும் போகும். ஆனா அப்படி வந்து இருக்கிறதுக்கான அவசியமும் கிடையாது. இந்த காலத்துல வந்து நிறைய பேர் நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏத்தாப்புல வாழணும் அப்படின்ற ஒரு ஆசையுமே நிறைய பேர்கிட்ட இருக்குது. இதுவுமே ஒரு சவாலா அந்த கூட்டு குடும்பத்துல அமைஞ்சிருது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு, அடுத்ததா முதல் நேரா யார் இணைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது வாட்ஸ்அப் வழியா அவங்களுடைய கருத்துக்களை நம்ம கூட சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில இருந்து வடிவேல் அண்ணா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கான சூழ்நிலையில நம்ம தனித்தனியா வாழ்ந்தாலும் சரி மனசளவுல ஒன்னா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அப்படின்னா, தினமும் வீடியோ கால்ல பேசுறதா இருக்கட்டும் இல்ல வார இறுதி நாட்கள்ல வந்து ஒருத்தவங்களை ஒருத்தவங்க வந்து பார்த்து சந்திச்சு எப்படி இருக்கீங்க, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன மீட்டப் மாதிரி நடத்திக்கலாம். இல்ல வந்து அவங்களுக்கு தேவையான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில குடும்பமா எல்லாரும் சேர்ந்து ஒன்னா நிக்கிறதா நல்லா இருக்கும். முக்கியமா வந்து அங்க உள்ள பெரியவங்களுடைய ஆலோசனையை கேட்டு நடக்கணும். அடுத்து வர்ற குழந்தைகளுக்கு வந்து அந்த உறவுகளோட முக்கியத்துவத்தை கண்டிப்பா எடுத்து சொல்லணும் அப்படின்னு இருந்தா கூட, இந்த மாதிரி தனித்தனியான கூட்டு குடும்பமா இருந்தா கூட நம்ம வந்து ஒன்னா சேர்ந்து மனசளவுல இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காதலன் படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடலுமே கேட்டிருக்காங்க. அடுத்ததா களத்துல இருந்து நேயர் சந்திரா அவங்க இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
8: வணக்கம் அம்மா, உங்க பேர் என்னம்மா?
9: சந்திராப்பா, நான் பாம்பன்ல இருந்து பேசுறேன்.
8: நீங்க இப்ப இருக்கிறது வந்து கூட்டு குடும்பமாவா இல்ல தனி குடும்பமா?
9: நாங்க தனி குடும்பமா தான் இருக்கோம், ஆனா கூட்டு குடும்பமா தான் இருக்கோம்.
8: சரி, இப்ப தனியா இருந்தாலுமே கூட்டு குடும்பமா இருக்கீங்க, அது எப்படி நீங்க வந்து அந்த உறவு முறையை வந்து கொண்டு போறீங்க? எப்படி தனித்தனியா இருந்தாலும் உங்களால ஒரு அந்த கூட்டு குடும்பம் அப்படிங்கிற அந்த முறையை கொண்டு போக முடியுது?
9: கூட்டு குடும்பம்னா ஒரு நல்லது கெட்டதுக்கு நாங்க ஒண்ணு சேர்ந்துக்கிடுவோம், பேசிக்கிடுவோம், எல்லாம் ஒரு ஏதாவது ஒண்ணா நாங்க கலந்து பேசிதான் முடிவு பண்ணிக்கிறோம்.
8: சரி, இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பேருக்கு வந்து வர்றதில்ல, ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வந்து
9: ஒன்னா இருக்கிறது பலமா இல்ல தனித்தனியா போறதே சுகமா நீங்க நினைக்கிறீங்க
8: ஒருத்தங்க
9: வந்து நம்மளோட பிரச்சனையா சண்டை விடுறாங்க, நம்ம கூட்டு குடும்பம் என்னதான் அவங்கள நம்மள பத்தி விடுவாப்ல. ஒன்னா இருந்தோம், நம்ம தனியா இருந்தோம்னா நம்ம தான் கொஞ்சம் பாதிக்கப்படுறாப்ல இருக்கும். அதனால ஒன்னா இருக்கதான் பிடிக்கும்.
8: இந்த மாதிரி ஏதாச்சும் விஷயம் நடந்திருக்கா உங்க வாழ்க்கையில, குடும்பத்தினால, உங்களோட சொந்தக்காரங்கனால உங்களுக்கு நடந்த நன்மைகள், இப்படி ஒற்றுமையா இருந்தனாலதான் உங்களுக்கு நல்லது நடந்துச்சு?
9: இது நல்லதான் நடக்குது. சின்ன சின்ன பிரச்சனை வரதானே செய்யும், குடும்பம்னா இல்லாம எப்படி இருக்கா? அதனால இருக்கேன், எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போறான. நன்மைகள் இருக்கு,
8: ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்களுக்கு என்ன பாட்டு சொல்லுங்க?
9: பாட்டுன்னா எதுவும் இல்லை, எதை பாட்டு போட்டாலும் ஓகே தான். மனசுக்கு நிறைவா இருக்கிற பாட்டு எது போட்டாலும் ஓகே தான்.
8: நன்றி அம்மா.
9: நன்றி.
7: சந்திராக்கா சொன்ன மாதிரியே நிறைய வீடுகளில் இப்படிப்பட்ட ஒரு கூட்டு குடும்பமும் இருப்போம். அதாவது ஒரே இடத்துக்குள்ள நிறைய வீடுகள் வந்து தனித்தனியாக இருந்து, ஆனாலுமே கூட்டு குடும்பமாக அப்பப்போ வந்து நாமளுமே நல்லா ஜாலியாக இருந்துப்போம். ஸோ இந்த மாதிரியான கூட்டு குடும்பங்கள்லையும் சரி, நம்ம வந்து ஒன்றே வீட்டுக்குள்ளே தான் இருக்கோம் அப்படின்ற ஒரு பட்சத்தில் சகிப்புத்தன்மை வேணும், பொறுமை வேணும், அதே மாதிரி மற்றவங்களோட புரிஞ்சு நடக்கிற அந்த பக்குவமும் வேணும். இது எல்லாமே இன்றைய கால பிள்ளைங்களுக்கு நிறைய பேருக்கு சவாலான ஒரு விஷயமா தான் இருக்குது. அதே சமயம் நிறைய இடங்கள்ல பேருக்கு தான் வந்து கூட்டு குடும்பங்கள் அப்படின்றது இருக்கும். உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் அங்கே வந்து நிறைய பூசல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மாமியாரோட எதிரில் மட்டும் நல்லா வந்து பணிவாகவும் அன்பாகவும் பேசுகிற மருமகளுக்கு அவங்க இல்லாத ஒரு டைம்ல வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக பேசுறவங்களாகவும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு டைம்ல அந்த ஒரு கூட்டு குடும்பம் அப்படின்றது சவாலான ஒரு விஷயமா மாறலாம். அதே மாதிரி கூட்டு குடும்பத்தில் வளர்ற பிள்ளைங்க பெரும்பாலும் தனியாலாம் இருக்க மாட்டாங்க. பெரியவங்களுக்குள்ள எவ்வளோதான் மன சந்தோஷங்கள் இல்லை வந்து மன பூசல்கள் வந்தாலுமே, யாரோ ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைனா கூட அந்த பிள்ளைங்க வந்து சாப்பாட்டுக்காகவோ இல்லை சின்ன சின்ன தேவைகளுக்காகவோ சிரமப்பட தேவை கிடையாது. அதே மாதிரி அம்மா அப்பா ரெண்டு பேருமே வேலைக்கு போகிற ஒரு விஷயம் இருந்தால் கூட அந்த கூட்டு குடும்பம்ன்றது அவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் தான். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கான மற்ற வேலைகளையும் அந்த நபர்களே வந்து பார்த்து கொடுத்துருவாங்க. அதனால் வேலைக்கு போகிற தம்பதிகள் சரி, வீட்டில் வேலை பார்க்குறவங்கள துச்சமாக இல்லை வந்து நாம தான் சம்பாதிக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி வீட்டில் உள்ளவங்களும் அவங்க என்ன சம்பாதிச்சுட்டா வராங்க, பொழுதுபோக்கிட்டு தானே வராங்க, அந்த மாதிரியும் நினைக்கக்கூடாது. ரெண்டு தரப்பினர்கிட்ட இருந்துமே வந்து நம்ம வந்து சமமாக தான் இருக்கணும். அவங்க வேலைக்கு போகிறாங்க, நம்ம வீட்டிலருந்து வேலைகளை பார்க்குறோம் அப்படின்ற ஒரு திறமையும் சரி அவசியத்தையும் சரி நாம் வந்து என்றைக்குமே குறைச்சி இட போட்டக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் உங்கள் கூட சொல்லிவிட்டு, அடுத்ததாக நம்ம நேயர்கள் ரெண்டு பேருமே கேட்ட பாடல்களுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: ஆனந்தம் விளையாடும் வீடு, அதுக்கப்புறம் காதலன் படத்துல இருந்து இரண்டு பாடல்களை சூப்பராகவே கேட்டுட்டு வந்தோம். நேரம் சரியாக 10:34 தாங்க இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. இன்னைக்கு வந்து சர்வதேச குடும்ப தினம். நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில இந்த ஒரு கூட்டு குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். கூட்டு குடும்பம் அப்படின்றது ஒரு அழகான வார்த்தை, கற்பனை பண்ணி பார்க்கும் போதே சும்மா சூப்பரா இருக்கலாம். ஆனா இந்த ஒரு நவீன காலத்துல கூட்டு குடும்பம் அப்படின்றது நிறைய பேருக்குமே சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம், கூடவே வந்து சவாலான ஒரு விஷயமும் கூட. ஸோ வந்து நம்ம உறவுகளை விட்டு தனித்தனியா இருந்தாலுமே அந்த ஒரு உறவுகள் பிரியாம தொடர, அதை மேம்படுத்த என்னென்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களாகவும் சரி, அதே சமயம் உங்களுக்கு இந்த கூட்டு குடும்பத்தில் அனுபவங்கள் இருக்கு அப்படின்னா கூட உங்களுடைய கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. ஒரு ஃபேக்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீட்டில் மூன்று மகன்கள் இருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மகனுக்கு கல்யாணம் முடிஞ்சு வந்த மருமகளுக்கு வீட்டு சூழல் பிடிக்காம போனாதான் பிரச்சனையே ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பிடிச்சு போயிருச்சு அப்படின்னா குடும்பம் வந்து அடுத்தடுத்த கட்டமா அதுக்கு வந்து கூட்டு குடும்பமா சூப்பராகவே தொடரும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. அது மட்டும் கிடையாது, அடுத்தடுத்த மகன்களுக்கு திருமணம் நடக்குது அப்படின்னா ஒருத்தவங்களோட ஒருத்தவங்க வந்து கம்பேர் பண்றதுமே தவறு தான். ஏன்னா கம்பேர் பண்ணும்போது தான் அந்த நல்லா இருக்கிற கூட்டு குடும்பத்தில் ஃபஸ்ட்டு வந்து பிரச்சனைகள் வந்து முளைக்க தொடங்குதான். அப்படிப்பட்ட நேரத்தில் வீட்டில் இருக்கிற பெரியவங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஏன்னா தேன் கூட கலைக்கிறது அப்படின்றது ஈஸியான ஒரு விஷயம், அதை கட்டுறது அப்படிங்கிறதான ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதனால பெரியவங்க வந்து பாரபட்சம் காட்டாமல் எல்லார்கிட்டையும் அன்பாகவும் அக்கறையாகவும் குறிப்பாக அவங்களுக்கான வசதிகளையும் செஞ்சு கொடுத்தாலே இந்த ஒரு நவீன காலத்தில் கூட்டு குடும்பம் வந்து நிலைச்சு நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு கூட்டு குடும்பத்தில் எல்லாருமே ஒரே மாதிரியே வந்து சம்பாதிக்க மாட்டாங்க. ஸோ அதிகமாக சம்பாதிக்கிற மகன்கிட்ட ஒரு விதமாகவும் கம்மியாக சம்பாதிக்கிற ஒரு மகன்கிட்ட ஒரு விதமாகவும் நடந்துக்கிறத கண்டிப்பாக தவிர்க்கணும். ஒரு வேளை அதிகமாக சம்பாதிக்கிற மகனுமே அதிகமாக எதிர்பார்க்கலாம், ஆனால் அந்த வேளை அன்பாலையும் நம்மளுடைய சாதுரியத்தாலையும் சமாளிச்சிட்டோம் அப்படின்னா மேபி இந்த மாடர்ன் காலத்தில் ஓரளவு கூட்டு குடும்பங்களை சமாளிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டு அடுத்ததான் ஒரு பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதடி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு. நம்ம அயுப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸில் விலையோ குறைவு தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸுடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 10:43. இன்னைக்கு வந்து சர்வதேச குடும்ப தினம். குடும்பங்களோட முக்கியத்துவத்தையும் சரி சிறப்பையும் எடுத்துக்காட்டுற வகையில் ஒவ்வொரு குடும்பத்துக்குமே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனால் ஒரு சிலர் பிரிஞ்சாலோ சண்டை போட்டாலோ குடும்பம்னா 1000 சண்டைகள் இருக்க தான் செய்யும் அப்படின்னு அதுக்காக ஒத்துமொட்டமாக ஒதுக்கிடுவாங்களா அப்படிங்கிறத நிறையா பேரும் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி சொல்கிற பெரியவங்க பெரும்பாலும் மகள்கிட்ட வந்து பிடிக்கலனா தனியாக போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுடைய மருமக எல்லாத்தையுமே பொறுத்து போகணும் அப்படின்னு கூட நினைக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் அந்த மருமக எதுக்காக அந்த குடும்பத்தை விட்டுட்டு போகிறாங்க, அவங்களுக்கு என்ன வசதி வேணும், இல்லை அவங்களுக்கு என்ன தனிமையான விஷயம் வேணும் அப்படிங்கிறத யோசிக்கிறதுமே கிடையாது. அதை வந்து பெரியவங்க பலரும் கண்டிப்பாக யோசிக்கணும். பிகாஸ் அந்த மருமகள் தான் வீட்டோட அடுத்த ஒரு தலைமை அப்படின்ற ஒரு பட்சத்தில் வழிநடத்தக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிறத கூட விடுங்க, குடும்பத்தை வழிநடத்த அவங்க தான் தேவையே அப்படிங்கிறத எல்லாருமே உணரணும். அது மட்டும் கிடையாது, கூட்டு குடும்பம் சிதைகிறதுக்கு இது மட்டும் முக்கிய காரணம் அப்படின்னு இன்னைக்கான ஒரு நவீன காலத்தில் சொல்லிட முடியாது இல்லையா. ஏன்னா இன்னைக்கான ஒரு நிலைமையில் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காகவும் சரி இல்லை தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் சரி சொந்த இடங்களை விட்டுட்டு வேற வேற இடங்களில் வேலை பார்க்கக்கூடியவங்களோட எண்ணிக்கை அப்படின்றது அதிகமான ஒரு விஷயம். இதோட காரணமாக கூட ஒருத்தவங்களை ஒருத்தவங்க சந்திக்கிற முடியறதுக்கான வாய்ப்புகளுமே கிடையாது. ஸோ அப்படி சந்திக்க முடியாட்டி கூட நாம் என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணி நம்மளுடைய உறவுகளை மேம்படுத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கருத்துக்களாக பகிர கால் பண்ணுங்கள் 709-443-9999. இப்போ நம்ம கூட ஒரு நேயர்மே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
4: அன்பு தங்கை நிவாசனிக்கு வணக்கம். சேலம் அமாரி கொண்டலாம்பட்டி காட்டூர் கே கே கணேசனம்மா.
3: வணக்கம் அண்ணா. இன்னைக்கு வந்து சர்வதேச குடும்ப தினம்னா?
4: ஆமா, உலக குடும்ப தின வாழ்த்துக்கள். அனைத்து குடும்பங்களும் குடும்பமாக வாழுங்கிற முதல் வாழ்த்துக்களை சொல்லிட்டு, எனக்கு இன்னைக்கு வயசு 62 பிறக்க போது.
3: ஓகேண்ணா, சூப்பர். நான் இன்னைக்கானா?
4: இல்லம்மா, இந்த நாள் இருக்கு தகவலுக்காக சொல்றேன். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, எனக்கு திருமண ஆகி இன்னைக்கு கிட்டத்தட்ட 39 வருஷம் ஆகுது.
3: சூப்பர்ண்ணா.
4: 39 வருஷத்துல நானும் எங்க மனைவியும் நான் பெருமைக்கு சொல்ல ஒரு அப்படின்னா ஒரு நாள் கூட பிரிந்து வாழ்ந்ததில்லை. கணவன் மனைவியா நாங்க ஏற்பட்ட பின்னாடி ஒரு நாள் கூட பிரிந்து வாழல. அந்த குடும்பத்துல அரவணைச்சு ஒருவரை ஒருவர் அரவணைச்சு போனோம்.
3: ஓகே.
4: அதனால எங்களுக்கு 4 குழந்தைகள். அந்த 4 குழந்தைகளையும் எல்லாத்தையுமே நல்ல டிகிரி படிக்க வச்சிருக்கிறேன். அது ஒரு குழந்தைய டபுள் டிகிரி எல்லாம் படிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்கள திருமணம் செஞ்சு கொடுத்துருக்குறோம் இல்லைங்களா. அங்கேயும் குடும்பம் குடும்பமாக சிறப்பா வாழ்றாங்க. அவங்க எங்களுடைய பேத்திகளையும் பேரனுங்களையும் அவங்களும் நல்லா படிக்க வைக்கிறாங்க.
3: சூப்பர்ண்ணா. இப்ப நீங்க வந்து கூட்டு குடும்பத்திலேயானா இருந்தீங்க?
4: கண்டிப்பாமா, நாங்க கூட்டு குடும்பத்தில் தான் இருந்தோம். இப்ப எனக்கு திருமணம் ஆகி 4 குழந்தைகள் வரும் கட்டத்துல நாங்க அண்ணன் தம்பிகளை பிரிஞ்சு போறோம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் குழந்தைகள் 2 குழந்தைகள் இப்படி வந்துருச்சு. வரும்போது இடம் பற்றாக்குறை ஒண்ணு,
3: கண்டிப்பா
4: தொழில் ரீதியான சில சிரமங்கள், இதனால நாங்க எல்லாருமே மறுபடியும் நாங்க அவங்கவுங்க குடும்பமா பிரிஞ்சுக்கிட்டோம்.
3: ஓகேண்ணா. இப்ப நீங்க வந்து பிரிஞ்சிருந்தாலுமே அந்த உறவுகள் வந்து உங்ககிட்ட தொடருதா?
4: கண்டிப்பாமா. நேற்றுக்கு முன்னா கூட நம்ம பண்பலையில பேச முடியாத காரணம், என்னோட தம்பி மகளுடைய பொண்ணு வந்து மெச்சூர்ட் ஆனது அந்த மஞ்சள் நீராட்டு விழா. குடும்பமா எல்லாம் கலந்துகிட்டோம். எங்க பொண்ணுங்க, எங்க பையன், நாங்க எல்லாம் குடும்பம் குடும்பமா கலந்துகிட்டோம்.
3: ஓகேண்ணா. இப்படி வந்து நீங்க தனித்தனியா இருந்தாலுமே அந்த உறவுகளை வந்து இன்னுமே அப்படியே விட்டு கொடுக்காம தொடர்ந்துட்டே இருக்கீங்க. அதுக்கு என்னென்ன மாதிரியான முறைகள்லாம் ஃபாலோ பண்றீங்க?
4: கண்டிப்பா உறவுகள் தாமா இன்னைக்கு நான் எவ்வளவுதான் நட்புகள் இருந்தாலுமே நண்பர்கள் இருந்தாலுமே வந்து உற்றார் உறவினர்கள் இருந்தாலும் கூட இந்த குடும்பங்கள் இப்ப ஒண்ணு இல்லை. எனக்கு ஒரு சின்ன எங்க தம்பிக்கு வந்து திடீர்னு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி அவர் வந்து 2-வீலர்ல போக்குள்ள ஒரு அடிபட்டுருச்சு. அது கேள்விப்பட்ட உடனே பாத்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா எங்க குடும்பங்கள் எல்லாம் மற்ற நேரத்துல சந்திக்கிறோமே இல்லையோ, ஏன்னா அவங்க அவங்க தொழில் அவங்கவுங்க குடும்ப பிரச்சனை எல்லாம் ஓடிட்டு
3: இருக்கோம்.
4: அந்த 1.5 மணி நேரத்துல பாருங்க எங்க எங்க குடும்பம் எங்க சுற்று வட்டாரத்துல இருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களும் ஒரு இடத்துல வந்து அந்த வரக்கூடிய கட்டாயம் அது என்னன்னு கேட்டீங்கன்னா இங்கதான் அந்த உறவு நீடிக்குதுங்கிற.
3: கண்டிப்பான சூப்பரான ஒரு விஷயம். நீங்க வந்து உங்களுடைய குடும்பங்கள் வந்து தொடர்ற அடுத்த தலைமுறைகளுக்கு அதை கொண்டுட்டு போக என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யறீங்க? ஏன்னா ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி பிரிஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு பட்சத்துல வாரத்துக்கு ஒரு நாளோ மாசத்துக்கு ஒரு நாளோ எல்லாருமே ஒன்னா சேருவாங்க, இல்ல ஒரே இடத்துக்கு வந்து டூர் எல்லாம் போவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்க என்ன பண்றீங்க?
4: பண்றோங்கம்மா. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப நானும் எங்க மனைவியும் என்ன பண்றாங்கன்னா நாங்க உணவகம் நடத்தினாலும் கூட ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு நாள் விடுமுறை விட்டுக்குவோம். அது எதுக்குன்னா அந்த உறவுகள் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு அந்த மகள் வீடோ இல்ல உற்றார் உறவினர்கள் வீட்டுக்கோ நாங்க என்ன பண்ணுவோம்னா மதியானம் அப்படின்னு காலையில இருந்து ஒரு 11-12 வரையில துணி எல்லாம் எங்க வீட்டுக்கு எங்க மனைவியெல்லாம் துவைச்சு வச்சுட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு மேல எங்க பொண்ணு வீடா இருந்தாலும் சரி, இல்ல எங்க தம்பி வீட்டா இருந்தாலும் சரி, எங்க அண்ணன் வீடா இருந்தாலும் சரி, அவங்க அவங்க வீட்டுக்கு எல்லாம் நாங்க போய் போய் வருவோம். இது எதுக்குன்னா அந்த உறவுகள் வந்து பிரிஞ்சிடக்கூடாது. ஏன்னா அந்த தொலைபேசின்னு ஒண்ணு வந்த பின்னாடி எல்லாருமே அந்த தொலைபேசிலயே பேசுறாங்க, நேர்ல சந்திக்கிறதுங்கிறது குறைஞ்சு போச்சு. அதனால அந்த உறவுகள் பிரிஞ்சிடக்கூடாது. நானும் எங்க மனைவி அதுல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டு நாங்க வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நாங்க போய் ஒரு 1 மணி நேரமா அதை போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறோமா.
3: கண்டிப்பான தனித்தனியா இருந்தாலும் இந்த உறவுகளை வந்து இன்னுமே அப்படியே தொடருங்க அப்படின்றத சொல்லிட்டு உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் நான் வேணும்?
4: படம் வந்து சுமை தாங்கி எந்த பருவத்தின் கேள்விக்கு பதில் என்ன சொல்லடி ராதா ராதாங்கிற பாடலுமா.
3: கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றி அண்ணா.
4: நன்றிமா.
3: சேலத்துல இருந்து கணேசன் அண்ணா சொன்ன மாதிரி என்கிட்ட என் ஃப்ரெண்டும் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னதான் உங்க வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க நம்மளை கூப்பிடல அப்படின்னா கூட நம்ம எந்த வித தயக்கமும் இல்லாமல் உரிமை எடுத்து நம்மளோட ஃபங்க்ஷன் போய் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம வந்து வார வாரமோ இல்லை மாதம் மாதமோ எங்கேயோ ஒரு இடத்துக்கு போய் நம்மளுடைய ஃபேமிலி எல்லாரையும் சேர்த்து சாப்பிடணும், மீட் பண்ணணும், எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பேசி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களுமே தனித்தனியா இருக்கீங்க, ஆனா குடும்ப உறவுகள் இன்னுமே மெயின்டைன் ஆயிட்டு தான் இருக்கு அப்படின்னா அதுக்கு என்னென்ன மாதிரியான வழிமுறைகளை ஃபாலோ பண்றீங்க அப்படின்ற கருத்தை கூட நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில நீங்க தாராளமா பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா கோபுர வாசலிலே படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டரை போட்டு டேங்க்ல தண்ணியை ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா ஏன், கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிர போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிர கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒண்ணு புரியலையே எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி, மோட்டரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: ராமேஸ்வரவூர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 11:04 தாங்க இணைஞ்சிருக்கீங்க நேயர்கள் எல்லாரும். பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்க கூட தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறது நானி வாஷ்னி. இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில நாம எதை பத்தி பேசி தெரிஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து சர்வதேச குடும்ப தினம். ஸோ இந்த ஒரு குடும்ப தினத்துல நம்மளுக்கு வந்து கூட்டு குடும்பம் அப்படின்றது இந்த ஒரு நவீன காலத்துல சவாலான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ வந்து நம்மளுடைய உறவு முறைகள் தனித்தனியா நம்ம இருந்தா கூட அதை எப்படி வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம எப்படி கொண்டுட்டு போகலாம், இதை பத்தினா உங்களுடைய கருத்துக்களை

0: அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். விட்டு கொடுத்தல் அப்படிங்கிற குணம் அதிகமாகும். அதனால மேல நம்மளுடைய பெற்றோர்களையும் தாண்டி நிறைய உறவுக்காரங்க பிரியமாக இருப்பாங்க. ரொம்ப சேஃபா செக்யூர்டா இருப்போம்ப்பா. அதனால கூட்டு குடும்பம் ரொம்ப பெஸ்ட்.
1: ஓகே, நான் இந்த மாதிரி நிறைய ஆதாயங்கள் இருந்தா கூட ஒரு சில வீடுகளில் வந்து இந்த கூட்டு குடும்பம் அப்படின்றது சவாலான ஒரு விஷயமாகவும் இந்த ஒரு நவீன காலத்தில் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமாகவும் இருக்குது. ஸோ வந்து என்னதான் நம்ம தனித்தனியாக பிரிஞ்சு வந்து போயிட்டாலுமே அந்த உறவு முறைகளை வந்து அடுத்த இதுக்கு தொடரணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணலாம்னு நினைக்கிறீங்க?
0: அவங்க விட்டு கொடுத்துட்டுதான் பேசணும், நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு இருக்கக்கூடாது. மொபைலால நம்ம விட்டு கொடுத்துட்டு பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதை வந்து சீக்கிரமா தீர்க்கறதுக்கு பார்க்கணும். அதே மாதிரி ஒரு குடும்ப உறவை இன்னும் குடும்ப உறவோட கம்பேர் பண்ணக்கூடாது. அவங்க அவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, ஏன் அவங்க அவ்வளவா காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இந்த பண பிரச்சனை அப்படிங்கறத பிரதானமா கொண்டு வரக்கூடாது. அப்புறமா எல்லாருடைய குணா விஷயங்கள் அப்படிங்கிறது ஒன்னாவே இருக்காரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குணம் மாதிரி இருக்காங்க. சோ அந்த குணம் உடையவர்களுக்கு தகுந்தாற் போல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும். குறைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்கிட்டையும் இருக்கும். அந்த குறைகளையும் அதிகம் பார்க்காம அவங்க கிட்ட நிறைகள் என்ன இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி குட்டியா சில விஷயங்கள் செய்வாங்க, அவங்களை பார்த்து சூப்பரா பாராட்டணும். அதே மாதிரி அவங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செஞ்சாங்க அப்படின்னா நம்ம மொபைல் ஆளா போய் அவங்களை அப்ரிஷியேட் பண்ணி அவங்க கூட அந்த பாண்ட் அப்படிங்கறத டெவலப் பண்ணிக்கலாம். அப்புறமா யாராவது ரொம்ப சோர்வா இருந்தாங்களா, ஏன் மனசு ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு அவங்க போய் நீச்சல ஒரு மாதிரி சப்போர்ட் அப்படிங்கறத கொடுக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள செய்யும் போது குடும்ப உறவுகளை மேம்படும் இல்லையா?
1: கண்டிப்பான நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த கூட்டு குடும்பத்துல சகிப்புத்தன்மை, பொறுமை இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா இந்த காலத்துல வந்து நிறைய பேருமே அதை ஹேண்டில் பண்ண முடியாம கேக்குதானா? கேக்குதா? நம்ம சந்திரசேகரனா வந்து மறுபடியும் இணைவாங்க. சரியான லைன் அப்படின்றது கிடைக்கல. அடுத்ததா களத்துல ஜோஸ்வா அவங்க இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: வணக்கம் அண்ணா, உங்க பேர் என்ன?
3: ஜோஸ்வா.
2: ஆனா நீங்க இப்ப கூட்டு குடும்பமா இருக்கீங்களா இல்ல தனி குடும்பமா இருக்கீங்களா?
3: கூட்டு குடும்பம்.
2: ஆனா இப்ப நம்ம நிறைய பேர் நம்ம ஊர்களில் வந்து பார்க்கும்பொழுது நவீன காலத்துல வந்து தனித்தனியா தான் வந்து போறாங்க. கூட்டு குடும்பமா இல்லாம வந்து தனித்தனியா தான் வந்து போறாங்க. இப்படி தனித்தனியா இருந்தாலும் நம்ம குடும்ப முறைகளை வந்து மேம்படுத்திக்கிற என்ன பண்ணலாம்? தனியாவே இருந்தாலும் இப்படி வந்து ஒற்றுமையா இருக்கிறது.
3: ஒற்றுமையா இருக்கணும்னா நம்ம வந்து ஈகோவெல்லாம் தூக்கி போட்டுருவோம். முதல்ல அது இல்லாம இருந்தாலே ஒற்றுமை அதிகமா வரும். சரி, அப்ப இப்ப நம்ம சொந்தக்காரங்க தூரமா இருந்தாலும் இப்ப நிறைய பேர் ஈகோ பாக்குறாங்க. இப்படி இருக்கணும், நம்ம அப்படி இருக்கணும், சொந்தத்துக்குள்ளேயே ஈகோ பாக்குறாங்க. அதெல்லாம் இல்லாம எல்லாருமே என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நம்ம கூட நம்ம வீட்டு ஆள் கதனை அப்படின்னு சொல்லி என்ன சொன்னாலும் பரவாயில்ல. ஏன்னா அதெல்லாம் இப்ப பெருசா கண்டுக்காம நம்ம அவங்க மூலம் பாசம் அதிகமா வைக்கணும். அப்படி வச்சாலே ஓரளவுக்கு ஈக்குவல் ஆகலாம், பரவாயில்ல.
2: நீ உங்க குடும்பம் வந்து இப்ப கூட்டு குடும்பமா இருக்கிறதுக்கு என்ன ஒரு காரணம் நினைக்கிறீங்க? எப்படி இருக்கீங்க?
3: அதேதான், நாங்கள் எல்லாருமே ஒற்றுமையா இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொருத்தவங்க விட்டு கொடுத்து தாழ்மையா இருக்காங்க. சரி எடுத்துக்கிட்டோம், ஏதாவது ஒரு பொருள் கேட்டாலும் சரி வச்சுக்கோ இருக்கட்டும், சரி நமக்கே தேவைப்பட்டாலும் சரி நம்ம வாங்கிக்கலாம், இப்போதைக்கு அவங்க கேட்குறாங்கல்ல கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு அந்த பாசம், அந்த பாண்டிங் வந்து இருக்கிறதுனால நாங்கள் ஒற்றுமையா இருக்கோம் நினைக்கிறேன்.
2: ரொம்ப அழகாகவே சொன்னீங்க. இதே மாதிரி ஒற்றுமை எப்பவுமே இருங்க, ரொம்ப சந்தோஷமா இருங்க. உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
3: 1000 ஜன்மம் வீதம் சாங்.
2: நன்றி.
1: நம்ம ஜோஸ்வா அண்ணனுமே அவங்களுடைய கூட்டு குடும்பம் வந்து ஒற்றுமையா இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமா அந்த சகிப்புத்தன்மை, பொறுமை அப்படின்றது ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்கு. அதனாலதான் நாங்களும் இவ்வளோ வருஷமா ஒற்றுமையா இருக்கோம் அப்படின்னுமே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அதை இந்த காலத்துல கடைபிடிக்கிறதுமே கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம்தான். அதுலேயும் கூட்டு குடும்பத்துல குழந்தைகளுக்கான பாதுகாப்பும் சரி, வேலைக்கு போறவங்களுக்கான ஒரு சில ஆதாயங்களும், இல்ல நோய் சமயங்கள்லாம் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து ரெஸ்ட் கிடைக்கிறதாவே இருந்தாலும் கூட்டு குடும்பத்திலையும் ஒரு சில பிரச்சனைகள் வந்து இருக்கதான் செய்யுது. அதனால கூட பிரியலாம். அதுக்கான காரணங்கள்ல முதல் காரணமா பார்த்தோம் அப்படின்னா கூட்டு குடும்பம்னு வந்தா வீட்டோட அந்த மூத்த பையன் தான் ஒரு குடும்பத்தோட தலைவராகவே இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பெரும்பாலும் வந்து வயசானவங்களாகவும் அதே சமயம் கண்டிப்போடையும் இருக்கிறனால அப்படிப்பட்ட நிறைய குடும்பங்கள்ல இந்த பழைய கலாச்சாரம் அப்படின்றது ஃபாலோ பண்ணப்படுது. ஸோ அவங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடியவங்க வந்து அடுத்த ஜென்ரேஷனாக இருக்கிறனால நிறைய ஆப்போசிட்டான அந்த மனநிலை அப்படின்றதுமே உருவாகுது. ஸோ எப்போவுமே வந்து குடும்ப உறுப்பினர்கள் தான் விட்டு கொடுத்து வாழ வேண்டிய ஒரு சூழலும் இருக்கிறதுனால தான் நிறைய குடும்பங்கள் வந்து பிரியறதுக்கான ஒரு காரணமாக கூட இதுவுமே அமையலாம். ரெண்டாவதாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கூட்டு குடும்பத்தில் ஏற்படுற பிரச்சனைகளில் அதிகமாக பாதிக்கப்படுறது அங்கே உள்ள பெண்கள் தான். ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாவும் நம்ம வந்து பெண்களை தான் நிறைய இடங்களில் காரணம் உதாரணமா சொல்லிடுவாங்க. அதுக்காகவே அவங்க வந்து இந்த வேலைக்கெல்லாம் போகக்கூடாது,

அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கிறனால அவங்களுடைய திறமையுமே அந்த இடத்துல வந்து முடிஞ்சு போகுது. இந்த காலத்தில் இப்படிப்பட்ட வந்து பெண்கள் வந்து விரும்புறது கிடையாது இல்லையா, அவங்களுமே நல்லா இண்டிபெண்ட்டாக இருக்கணும், நானும் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையோடு தான் சொல்லப்போனால் எல்லா பெண்களுமே இருக்காங்க. ஸோ இதுவுமே அந்த இடத்துல ஒரு கருத்து வேறுபாடு அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏற்படுத்துறதுனால கூட கூட்டு குடும்பங்கள் வந்து சிதைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மூணாவதாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனிமை அப்படின்ற ஒரு விஷயம் இந்த ஒரு காலத்தில் நிறைய பேர் விரும்புகிறாங்க. அவங்களுடைய மனைவியோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், குழந்தைகளோட பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தனிமை வந்து கூட்டு குடும்பங்களில் நிறைய இடங்களில் கிடைக்காதனாலையும் சரி நம்ம தனியாக போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் ஏற்பட்டுருது. ஸோ இந்த மாதிரியான நிறைய சவால்கள் இருக்குது, அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக ஜோஷ்வானா அவங்க கேட்ட பாடல் வந்து ஏற்கனவே கொடுக்கப்பட்டதுனால அவங்களுக்கு வந்து அபியும் நானும் படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: காசி மருத்துவமனையின் மூன்றாவது கிளையின் இலவச மருத்துவ முகாம் வரும் May 17 அன்று தங்கச்சிமடம் சூசையப்பர் ஆலய வளாகத்தில் நடைபெற உள்ளது. எலும்பு முறிவு, முதுகுவலி மற்றும் வலி நிவாரண சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஆசிக் அமீன், சர்க்கரை நோய், இதய நோய் மற்றும் குடும்ப நல சிறப்பு மருத்துவர் டாக்டர் சுஹைல், பெண்கள், குழந்தைகள், மகப்பேறு மற்றும் பொதுநல மருத்துவர் டாக்டர் கிருத்திகா மற்றும் சர்க்கரை நோய் மற்றும் பொதுநல மருத்துவர் டாக்டர் அஜித் குமார் என அனுபவம் வாய்ந்த சிறப்பு மருத்துவர்களால் பரிசோதனை செய்யப்படும். எக்ஸ்ரே, ECG, பிசியோதெரபி வசதி மற்றும் 24 மணி நேர சேவை. May 17 மட்டும் இரத்த பரிசோதனை மற்றும் எக்ஸ்ரே எடுக்க 50% தள்ளுபடி. வாங்கும் அனைத்து மருந்துகளுக்கும் 20% தள்ளுபடி. ஆசை மருத்துவமனை, செகண்ட் ஸ்டாப் தங்கச்சி மடம். தொடர்புக்கு 9344645764.
1: எங்கேயோ தயாராகி பல கைகள் மாறி உங்க வாசலுக்கு வரும்போது அது வெறும் பொருள் தான். ஆனா நம்ம மண்ணுல, நம்ம மக்களோட வீர்வையில அனுஜ் ஃபேக்டரியில தயாராகிற ஒவ்வொரு டைலும் நம்ம அடையாளம். லாபம் உங்களோடது. ஏன்னா டைரக்டா ஃபேக்டரி குவாலிட்டி, டைரக்டா அஃபோர்டபுள் பிரைஸ், சொந்த தயாரிப்பு. அதுதான் அனுஜின் துணிவு.
2: அனுஜ் டைல்ஸ் மால், நம்ம ஊரு, நம்ம பெருமை. அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
3: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000. அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுடிமாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸுடன், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாலும் கட்டாயமா ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்றாங்க. அப்போ பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி யார் இருப்பா?
1: ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கிறது சரிதான். ஆனா பொண்ணுங்களும் வெற்றி அடையணும்ல.
2: அதுக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நேரம் சரியாக 11:26. இந்த சர்வதேச குடும்ப தினத்துல நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில கூட்டு குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி தாங்க பேசிட்டு இருக்கோம். அதாவது இந்த ஒரு நவீன காலத்துல கூட்டு குடும்பம்ங்கிற ஒரு முறை வந்து சாத்தியமில்லாத ஒரு விஷயம் நிறைய பேருக்கும். ஸோ வந்து அப்படி நம்ம தனித்தனியா பிரிஞ்சுதான் இருக்கோம் உறவுகள்ல, அப்படின்னா அந்த உறவுகள் இன்னும் தொடரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. இந்த கூட்டு குடும்பத்திலயுமே நிறைய சவால்கள்லாம் இருக்கதான் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியுமே பேசிட்டு இருந்தோம். அதே மாதிரி இன்னொரு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது அந்த தொடக்கத்துல யார் முயற்சி எடுக்கிறது அப்படின்றது ஒரு பிரச்சனையாவே முடிஞ்சிருது. ஏன்னா பல கைகள் அப்படின்றது அந்த கூட்டு குடும்பத்துல இருக்கும். ஸோ அவங்க பார்த்துப்பாங்க, இவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுமே அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து விட்டுருவோம். ஸோ அதனால அந்த ஒரு பிரச்சனையை யார் வந்து பொறுப்பெடுத்து பார்க்கறது, அந்த பொறுப்பை சுமக்கணும் அப்படின்றதுமே ஒரு சவாலான ஒரு விஷயம் பொருளாதார சூழ்நிலை அப்படின்றது கூட்டு குடும்பத்தில் மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயம்னு நிறைய பேருமே சொல்கிறாங்க. ஏன்னா பொருளாதாரத்தில் எல்லாருமே தலையிடுறது அப்படின்றது கூட்டு குடும்பத்தில் ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் ஒரு சிலர் வந்து கொடுப்பாங்க, ஒரு சிலர் வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு இருக்கும்போது அதுவுமே வந்து அந்த கூட்டு குடும்பம் சிதைகிறதுக்கான ஒரு காரணமாகவும் பின்னாடி ஆகிறது. ஸோ இந்த நவீன காலத்துலேயும் கூட்டு குடும்பத்தில் வாழணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு சில பண்புகள்லாம் தேவை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதில் முதல் இருக்கிறதே வந்து சகிப்புத்தன்மை தான். ஏன்னா எல்லாருடைய கருத்துமே ஒரே மாதிரியே இருக்காது, மாறுபட்ட கருத்துக்களையுமே நிறைய பேர் வச்சிருப்போம். அதை வந்து கொஞ்சம் அமைதியாக ஏற்றுக்கிற ஒரு மனநிலையும் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது இந்த காலத்தில் வந்து ஒரு சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். அதனால கூட கூட்டு குடும்பங்கள் வந்து பல இடங்களில் சாத்தியம் இல்லாமல் போகிறதுக்கான ஒரு காரணமாகவுமே இருக்குது. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பொறுமை தான். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் உடனடியாக நம்ம வந்து கோபத்தை காட்டாமல் நிதானமான முறையில் அந்த இடத்துல என்ன நடந்துச்சு, இல்லை வந்து இப்படி நடக்க போகுதா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அணுகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பேசும் முறையில் நமக்கு வந்து கவனம் தேவை. உண்மையை பேசுகிறதுக்கும் நம்ம டக்குன்னு வந்து ஒரு ஆளை பேசி காயப்படுத்துறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய வித்தியாசங்களும் இருக்குது. ஸோ அதனால் வார்த்தையில் கவனம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து மரியாதை கொடுக்குற ஒரு பழக்கம். அவங்களுடைய வயசு, வேலை, இல்லை ஜெண்டராக இருக்காங்க இப்படின்னா அதை வச்சு இல்லாமல் நமக்கு மூத்தவங்களாக இருக்காங்க, நமக்கு இளையவங்களாக இருக்காங்க அப்படின்ற ஒரு பாரபட்சம் இல்லாமல் நம்ம வந்து குடும்பத்தில் எல்லாருக்குமே மரியாதை கொடுத்து போகிறது அப்படின்றது கண்டிப்பாக வேணும். மிக முக்கியமாக புரிஞ்சுக்கிற மனப்பான்மை அப்படின்றது எல்லாருக்குமே வேணும். நான் மட்டும்தான் அப்படின்ற எண்ணம் கிடையாமல் மற்றவங்களுடைய சூழ்நிலையும் உணர்ந்து நம்ம பார்க்கக்கூடிய மனநிலை அப்படின்றது கூட்டு குடும்பத்தில் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு சில பண்புகள் இருக்குது அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் எல்லாருனாலையுமே எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண முடியாது. இதனால் கூட இன்றைய ஒரு நவீன காலத்தில் கூட்டு குடும்ப முறைகள் வந்து குறைஞ்சிட்டு வர்றதுக்கான ஒரு காரணமாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததான் வந்து தங்கச்சி மடத்துலேருந்து கென்னடி அண்ணன் வந்து அன்பு சகோதரர் அந்த படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடலுமே கேட்டிருக்காங்க. பாடல்களுமே வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மச்சான், கையில கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, இத அப்படியே வச்சிருக்காம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி,
1: கண்ணை மூடிட்டு ஷேர் மார்க்கெட்ல போறதுக்கு அந்த பணத்தை தூக்கி ஆத்துல போடு.
0: ஏன்பா, நாங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண கூடாதா? உங்களை மாதிரி நாங்களும் நிறைய சம்பாதிக்க கூடாதா என்ன?
1: அதெல்லாம் பண்ணலாம், ஆனா அத பத்தி முதல்ல நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? சரி, உனக்கு என்ன தெரியும் அத பத்தி சொல்லு கேப்போம்.
0: தெரியும், ஏதாவது கம்பெனி பேர்ல காசை போடணும், அந்த ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு லாபம், மைனஸ்ல போச்சுன்னா நட்டம்.
1: என்ன ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட, நான் 2 வருஷமா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கே இந்த மார்க்கெட் பத்தி முழுசா தெரியல. இந்த ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீ எதுல இன்வெஸ்ட் பண்ணுவ?
0: அப்படி என்னத்த தெரிஞ்சுக்கணும் சொல்லு கேப்போம்.
1: முதல்ல செபிய பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்.
0: செபியா?
1: செபினா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் நம்ம நாட்டில் நடக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடு, ஸ்டாக்கு எல்லாத்தையும் கண்காணிச்சு மோசடி எதுவும் நடக்காம பாதுகாப்பாக செயல்படுத்துது. இப்போ நீ உன் காசை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா எப்படி பண்ணுவ? இன்ட்ராடேவா இல்லை லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டா?
0: அதான் டெலிகிராமில் நிறைய லிங்க்ஸ் வருது, அதில் உன்னை கிளிக் பண்ணி அதில் என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி செஞ்சிட வேண்டியதான்.
1: நல்லா இருப்ப, இந்த தப்பை மட்டும் பண்ணிடாத.
0: ஏன்?
1: இந்த மாதிரி டெலிகிராம் அட்வைசர் எல்லாமே உண்மையா இருக்க மாட்டாங்க, அதுல நம்பி ட்ரேட் பண்ணா பெரிய லாஸ் ஆகி நம்மள ஃப்ராட் பண்ணிடுவாங்கன்னு செபியே சொல்லுது.
0: அப்ப எத்தனை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணனும் அதையும் சொல்லு.
1: நீயே படிச்சு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணு, இல்லனா நிறைய வகையான இன்டர்மீடியேட்டர்ஸ் இருக்காங்க, ஸ்டாக் புரோக்கர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், செல்ஃப் சர்டிஃபைடு சிண்டிகேட் பேங்க்ஸ்னு 37 வகையில இருக்காங்க. இதுல ஒவ்வொரு வகையிலையும் 1000 கணக்கில் புரோக்கர்ஸ் இருப்பாங்க. இதுல நீ யாருக்கிட்ட பணத்தை கொடுக்கணும், எது உண்மைன்னு எப்படி தெரிஞ்சுப்ப?
0: அதெல்லாம் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது?
1: நெட்ல செபியோட வெப்சைட் இருக்கும், அதுல நீ அமௌண்ட் போட போற அந்த புரோக்கரோட டைப்பு, அவங்க நேம், ரெஜிஸ்டர் ஐடி இதெல்லாம் வாங்கி டைப் பண்ணா அது உண்மையிலேயே செபி ரெஜிஸ்டர் கம்பெனி தானா அப்படிங்கறத காட்டும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
0: மச்சான், அதெல்லாம் கேட்டா தருவாங்களா?
1: அவங்க கிட்ட நம்ம பணத்தையே நம்பி கொடுக்கறப்போ அவங்கள பத்தின தகவலை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதா? கேளு, தகவலை சொல்லுவாங்க. ஸ்டாக் பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாத.
2: ஷேர் மார்க்கெட் என்பது நன்கு அறிந்து கவனமுடன் செயல்பட வேண்டிய தளம். மற்றவர்கள் லாபம் ஈட்டுகின்றனர் என்று அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இன்வெஸ்ட் செய்ய வேண்டாம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
5: இந்த நவீன காலத்தில் கூட்டு குடும்பத்தில் வாழணும் அப்படின்னா ஒரு சில பண்புகள் வந்து இருக்கிறது உண்மைதாங்க. அதாவது என்னென்ன விஷயங்கள்லாம் வேணும் அப்படின்றத கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசினோம். அதே மாதிரி உதவுற மனப்பான்மை அப்படின்றது கண்டிப்பாக கூட்டு குடும்பத்தில் எல்லாருக்குமே வேணும். அது இருந்தால் மட்டும்தான் எல்லாருமே உதவிகள் செய்யும் போது கண்டிப்பாக அந்த ஒரு கூட்டு குடும்பமே எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் அப்படியே ஸ்மூத்தாக போகும். அதே சமயம் பொறுப்புணர்வு அப்படின்றது வேணும். கடைசியாக இருக்காங்க, ஸோ அவங்க வந்து நல்லா ஜாலியாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி யாருமே விட்டுற மாட்டாங்க. அதனால பொறுப்புணர்வு அப்படின்றது ஒவ்வொரு நபர்களுக்குமே தனித்தனியா வேணும். மன்னிக்கிற குணம் அப்படின்றது எல்லாருக்குமே வேணும். மாற்றங்களை ஏத்துக்கணும், எல்லாரையுமே சமமா வந்து பார்க்கணும். இந்த ஒரு விஷயங்கள் இருந்தாதான் இந்த ஒரு நவீன காலத்துல அட்லீஸ்ட் வந்து ஒரு 2-3 கூட்டு குடும்பங்களாவது உருவாகும். அது மட்டும் கிடையாது, நம்ம தனித்தனியா பிரிஞ்சிட்டோம் அப்படின்னா கூட உறவுகளை எப்படி புதுப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து நான் ஒரு நபர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம வந்து எந்த ஒரு நேரத்திலயுமே தொடர்ந்து தொடர்புல இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. வேலை பிஸி இல்லை என்ன வேலையா இருக்கட்டுமே, ஒரே ஒரு ஃபோன் கால் இல்லை மெசேஜ் வீடியோ கால் இப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய உறவுகளை நாம வந்து புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறது அவசியமான ஒண்ணு. அதே சமயம் ஒரு ஃபங்க்ஷனா இருக்கு, ஒரு பிறந்த நாள் விழாவா இருக்கு, ஒரு திருமண நாளா இருக்கு, இப்படிப்பட்ட ஒரு நாட்களை ஞாபகம் வச்சுக்கணும். வாரம் ஒரு நாளோ இல்லை மாசம் ஒரு நாளோ கண்டிப்பா மீட் பண்ணி எல்லாருமே ஒன்னா சேர்ந்து கதைகள் பேசி நம்ம வந்து சாப்பிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரியும், அதே சமயம் ஃபங்க்ஷன்லாம் வருது அப்படின்னா நம்ம ஃபங்க்ஷன் தான் உரிமையோடு அவங்க கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கெல்லாம் வெயிட் பண்ண தேவையே கிடையாது. நம்மளுடைய ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு உரிமை எடுத்து நாமளுமே கலந்துக்கிறது அந்த ஒரு உறவை புதுப்பிச்சு அடுத்தடுத்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு காரணமாக அமையலாம். அதே மாதிரி யாருக்கும் சண்டை வராத மாதிரி நம்ம விஷயங்களை நான் சுக்காக பேசி சொல்லி வைக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாட்ஸ்அப் குரூப் அப்படின்றது இப்போ நிறையா குடும்பங்கள்கிட்ட வந்து தொடர்ந்து இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா இப்போ ஒவ்வொரு குடும்பத்துலேயும் வாட்ஸ்அப் குரூப்லாம் ஓப்பன் பண்ணி ஸோ அது மூலமாக நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிறாங்க. அட்லீஸ்ட் நம்ம வந்து என்னைக்காவது ஒரு நாள் பார்க்குறோம் அப்படின்றது ஒரு நிலைமை தான் இருக்குது அப்படின்ற ஒரு பட்சத்தில் வாட்ஸ்அப் குரூப்லாம் இப்போ நிறையா குடும்பங்களுக்கு உதவிகரமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பின் நம்மளுடைய அடுத்த பிள்ளைங்களுக்குமே உறவு முறைகளை கண்டிப்பாக அறிமுகப்படுத்த வேண்டியது அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களோட கடமை அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததா சூரிய வம்சம் படத்துலேருந்து ஒரு பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுடி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு. நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில் விலையோ குறைவு தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ் உடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
3: நேரம் சரியாக 11:45 வாட்ஸ்அப் வழியா ஒரு நேயருமே அவங்களுடைய கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க. யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் கூட்டப்புலியிலேருந்து கௌசானலானா தான் வந்து இந்த கூட்டு குடும்பம் பற்றின ஒரு தகவலையுமே சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்போடு வாழ்கிற குடும்பங்கள் தான் கூட்டு குடும்பம். ஸோ வந்து வீட்டுக்கு வரக்கூடிய மருமகள்கள் வந்து குடும்ப ஒற்றுமைக்கு ஒரு மிக முக்கிய காரணம். ஸோ அவங்க எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதுவுமே உண்மைதாங்க. அவங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னாவே கூட்டு குடும்பம் அப்படின்றது அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க தான் அந்த குடும்பத்தோட ஒரு மிகப்பெரிய சாவி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அவங்கள வச்சு தான் நிறையா விஷயங்கள் இருக்கிறதுனால அவங்களுடைய ஒற்றுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தான் நம்மளுடைய கௌசானல் அண்ணாவுமே சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு வந்து ஒரு சூப்பரான பாடலுமே கேட்டிருக்காங்க, நல்லதொரு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக களத்திலிருந்து நேயர் மலர் அவங்க இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வணக்கம்மா, உங்க பேர் என்னம்மா?
5: என் பேரு மலர், பாமல இருந்து பேசுறேன்.
4: நீங்க இப்ப இருக்கிறது வந்து ஒரு கூட்டு குடும்பமாவா இல்ல தனி குடும்பமா?
5: கூட்டு குடும்பத்துல தான் இருக்கோம்.
4: கூட்டு குடும்பத்தில் இருக்கிறது வந்து எப்படி இருக்கு உங்களுக்கு? ஒரு தனி குடும்பமா நிறைய பேர் இப்போ தனியாக தான் ஆசைப்படுறாங்க. ஒரு கூட்டு குடும்பமா இருக்கிறது எவ்வளவு ஒரு சுகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குது?
5: கூட்டு குடும்பம் தான் தம்பி நல்லது. யாரையும் விட்டு கொடுக்காம எல்லாரும் ஒன்னா இருக்கிறது, நமக்கு ஒரு பிரச்சனைனா வந்து சொந்த மதங்கள் ஒன்னா வந்து அரவணைக்கிறது, ஏதோ ஒரு விசேஷம் அப்படின்னா அக்கா தாச்சு நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் போய் ஜாயின் பண்றது அது நல்லா இருக்கும். தனி குடும்பம்னா நம்மளா போய் சும்மா நம்மளா சிம்பிளா போய் இருக்கணும். கூட்டு குடும்பம்னா எல்லாரும் வந்து அரவணைப்பாங்க நல்லா இருக்கும்.
4: இப்ப கூட்டு குடும்பம் அப்படிங்கறதே உங்களுக்கு வந்து நல்லா சுலபமா இருந்தாலும் எல்லாருக்குமே அது வந்து கிடைச்சிருதுல அந்த ஒரு வாய்ப்பு. எல்லாரும் வந்து முடிஞ்ச அளவுக்கு தனியா தான் இருக்கணும் ஆசைப்படுறாங்க. தனித்தனியா இருந்தாலும் தனித்தனியா தனித்தனியா இருந்தாலும் கூட ஒரு இணக்கமா உறவுகளோட இருக்க ஒரு ஒற்றுமையா இருக்கிறத எப்படி வந்து கொண்டு போகலாம்? எப்படி நம்ம எல்லாரும் ஒரு உறவா வந்து இருக்கிறது தனித்தனியா இருந்தாலும்?
5: விட்டு கொடுக்கணும் தம்பி. ஒரு சின்ன விஷயம்னா அது பெருசு பண்ணக்கூடாது. விட்டு கொடுத்து வாழ்ந்தாலே எல்லாம் சரியாயிரும். நீ நானும் போட்டி போடாம எல்லாம் நம்ம குடும்பம் தானே, எல்லாத்தையும் விட்டு கொடுக்குற மன பண்ணதே வேணும், வேற ஒண்ணும் கிடையாது. இந்த ஒரு இனிமே பொறப்பா போற தம்பி, மனித போறோம் ஒரு தடவை எல்லாம் அதுக்குதான் இருக்கு. அதனால எல்லாம் விட்டு கொடுத்து நிலவடியெல்லாம் ஒற்றுமையா இருக்கு. என்ன பொறுத்தவரை கூட்டு குடும்பம் பெஸ்ட்.
4: உண்மையிலேயே ஒரு சூப்பரான விஷயம் சொன்னீங்க. நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் விட்டு கொடுத்து ஒரு தடவை தானே ஒன்னா உறவா பிறந்திருக்கோம், ஒரே தடவை சந்தோஷமா இருந்துட்டு போயிடும் நினைச்சாவே போதும். ரொம்ப அழகா இருக்கு. இதே மாதிரி சந்தோஷமா கடைசி வர வந்து இருங்க குடும்பமா. உங்களுக்கு என்ன பாட்டுன்னு சொல்லுங்க, குடும்பத்துக்காக ஒரு பாட்டா, நல்ல ஒரு பாட்டா.
5: எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை.
4: நல்ல ஒரு பாட்டு. நன்றி.
6: குடும்பத்துல இருக்கிற எந்த கூட்டு
5: குடும்பம்? நன்றிப்பா.
3: சகிப்புத்தன்மை அப்படின்றது கூட கூட்டு குடும்பத்தில் ரொம்பவே சாத்தியமில்லாத ஒரு விஷயம்தான். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நாள் ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குன்னா அதை எத்தனை பேர்னால சகிச்சிட்டு இருப்பாங்க அப்படின்றத சொல்ல முடியாது. ஆனால் விட்டு கொடுத்து போகிற ஒரு மனநிலை அப்படின்றது ஒரு கூட்டு குடும்பத்துக்கு இந்த ஒரு நவீன காலத்தில் அவசியமான ஒரு விஷயம்னு நம்மளுடைய மலர் அக்காவுமே சொல்லியிருக்காங்க. அதே சமயம் இந்த உறவுகள் வந்து தொடரணும், அதை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறையா விஷயங்களை நாமளுமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதையும் பேசி தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து கம்பேர் பண்ணுவாங்க. ஒவ்வொரு மருமகள்கள் இருக்காங்க அப்படின்னா இவங்க இப்படி இவங்க அப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பழக்கம் இருக்குது அப்படின்னாவே அந்த கூட்டு குடும்பம் சிதைகிறதுக்கான வாய்ப்பும் சரி, அதில் நிறைய பிரச்சனைகளும் ஏற்படுறதுக்கான நிறைய அடித்தளமுமே இருக்குது. ஸோ அந்த ஒரு கம்பேர் பண்ணுற பழக்கத்தை விட்டுறணும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் கஷ்ட நேரங்கள் இருக்குது அப்படின்னா அதில் வந்து எல்லாருமே கூட சேர்ந்து கண்டிப்பாக நிற்கணும். இப்படி நின்னாவே உறவு தானாக நீடிக்கும் இருக்கும். அது மட்டும் கிடையாது, மொத்தத்தில் இந்த நவீன காலத்தில் கூட்டு குடும்பத்தில் வாழணும் அப்படின்னா அந்த ஒரு சூழலை ஏற்றுக்கிற ஒரு மனப்பக்குவமும் வேணும், அங்கே ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிற சூழலும் வேணும் அப்படின்றத சொல்லிட்டு இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இன்னைக்கான நிகழ்ச்சியில் நிறைய நேயர்களும் அவங்களுடைய அந்த கருத்துக்களை, சரி கூட்டு குடும்பம்னா அதில் கொஞ்சம் சவால்கள் இருக்க தான் செய்யும் அப்படின்றதையுமே ரொம்ப அழகாகவே எடுத்து சொன்னாங்க. நாளைக்கு இது மாதிரியான ஒரு பயனுள்ள நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம ரெண்டு நேயர்கள் கேட்ட பாடல்களுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

இந்த செல்வம் அல்லவா, நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம், அன்புமணி வழங்கும்.

நிறைய பெண்கள் நினைக்கிற ஒரு விஷயம்தான், நம்மளும் படிச்சு இருந்தா நல்ல வேலைக்கு போய் நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு வகையில நம்மளும் உதவி இருக்கலாமேனு. அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுல இவ்வளோ வறுமை இருக்கிறதாலதான் நம்மளால முன்னேற முடியலன்னு. ஆனா இதையெல்லாம் மாத்தணும், நம்மளும் மற்ற பெண்கள் மாதிரி சம்பாதிச்சு நாலு காசு பணம் சேர்க்கணும்னா நமக்கு படிப்பு மட்டும்தான் முக்கியம்னு இல்லைங்க. நம்ம முழுசா ஒரு தொழிலை கத்துக்கிட்டு அந்த தொழில வெற்றி அடைய நம்ம கடின உழைப்பை கொடுத்தாலே நம்மளும் நாலு பேர் சொல்ற அளவுக்கு வளர முடியும்னு தான் இப்ப இருக்கிற நிறைய பெண்கள் நிரூபிச்சுட்டு வர்றாங்க. என்கிட்ட போதுமான அளவு வசதி இல்ல, கடன் தொல்லை அதிகமா இருக்கு, உதவி செய்ய ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற நிறைய பெண்களுக்கு அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க. நம்ம வாழணும்னா நம்ம தான் உழைக்கணும் அப்படின்னு தன்னோட உழைப்பு மூலமா நிரூபிச்சிருக்கிறவங்க தான் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பக்கத்துல இருக்கிற சோரபுத்தூர்ல வேளாண் பண்ணை நடத்திட்டு வர திருமதி மணிமொழி. அவங்கள பத்தி தான் இன்னைக்கான நெய்தல் பண்ணை நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். தெரிஞ்சுக்கலாமா? நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசிஎஃப்எம் 90.4 நெய்தல் பண்ணை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. பதினாலு வயசுலயே திருமணமான மணிமொழி தன்னோட 30 வயசுலயே தன்னோட கணவரை இழந்து கைம்பன் ஆகியிருக்காங்க. தன்னோட 2 குழந்தைகளையும் வச்சுட்டு என்ன பண்ண போறோம், எப்படி வாழ போறோம்னு நினைச்சவங்களுக்கு கை கொடுத்தது தாங்க அவங்க கிட்ட இருந்த விவசாய நிலம். அதுவும் அடமானத்துலதான் இருந்திருக்கு. இருந்தாலுமே தன்னோட குழந்தைங்களோட எதிர்காலத்துக்காக ஏதாவது தொழில் செஞ்சுதானே ஆகணும். அதனால மனசு தேத்திக்கிட்டு விவசாயத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நேரத்துலதான் தன்னார்வ நிறுவனம் நடத்தின இயற்கை விவசாய பயிற்சியில கலந்துகிட்டு பாரம்பரிய முறையில எப்படி நெற்பயிர்களை சாகுபடி செய்யலாம்னு தெரிஞ்சுக்கிட்டு வேலைய தொடங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, 4 வருஷத்துக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு தன்னார்வ நிறுவனம் மூலமா மதிப்பு கூட்டல் உணவுப் பொருட்களை தயாரிக்கிறதுக்கான பயிற்சியில கலந்துகிட்டு சத்து மாவு தயாரிக்கிறது, மூலிகை பொடி, தானியங்களை அரைக்கிறது, பேக்கிங் செய்யறதுன்னு எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்த நிலத்துல நிறைய மூலிகை பயிர்களையும் பயிரிட்டு அந்த தானியங்களையும் மூலிகைகளையும் அரைக்கிறதுக்கு ஒரு சில இயந்திரங்களையும் வாங்கியிருக்காங்க. அதோட நிக்காம இந்த மூலிகைகளை வச்சுமே ஊறுகாய் பொடி, சத்து மாவு, சூப்பு பொடிகளையும் தயார் பண்ணி விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. எது மூலமா இவங்க எப்படி விற்பனை பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமூக வலைதளங்கள் மூலமாகவும் மகளிர் சுய உதவிக்குழு கூட்டம், அப்புறம் உணவு கண்காட்சி கூட்டம்லாம் நடக்கும்ல, அங்கேயுமே கடை போட்டு விற்பனை பண்ணியிருக்காங்க. இப்போ 500க்கு மேல வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து இவங்க கிட்ட பொருட்களை வாங்கிட்டு இருக்காங்க. இதோட நிக்கலங்க, வங்கியில 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி மாவு அரைக்கிறதுக்கான மிஷினு, எண்ணெய் ஆட்டுற செக்கு மாதிரியான மிஷின்லாம் வாங்கி தொழில் செஞ்சு இப்போ மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிற அளவுக்கு முன்னேறி இருக்காங்க. அதுவும் பஸ் வசதி கூட இல்லாத ஒரு கிராமத்துல இருந்துகிட்டே. அது மட்டும் இல்லங்க, தன்னோட 2 மகள்களுக்குமே திருமணம் செஞ்சு வச்சதோட அடமானத்துல இருந்த நிலத்தையும் மீட்டெடுத்திருக்காங்க. இவ்வளோ தூரம் முன்னேறி வர்றதுக்கு காரணம் அவங்களோட உழைப்பு மட்டும்தாங்க. இப்பெல்லாம் நிறைய பெண்களுக்கு சுய தொழில் செஞ்சு முன்னேறணும்னு ஆசை இருக்கும். ஆனா நான் படிக்கல, வசதி வாய்ப்பு இல்லைன்னு எதை எதையோ நினைச்சு நாட்களை வீணாக்கிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் விட்டுட்டு உழைக்கணும், நல்லா சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் மட்டும் இருந்தாலே போதும், நம்மளும் வெற்றியை அடைய முடியும்னு நிரூபிச்சிருக்கிற திருமதி மணிமொழிக்கு கடல் ஓசிஎஃப்எம் 90.4 சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசிஎஃப்எம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மருத்துவமனையின் மூன்றாவது கிளையின் இலவச மருத்துவ முகாம் வரும் மே 17 அன்று தங்கச்சிமடம் சூசையப்பர் ஆலய வளாகத்தில் நடைபெற உள்ளது. எலும்பு முறிவு, முதுகுவலி மற்றும் வலி நிவாரண சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஆசிக் அமீன், சர்க்கரை நோய், இதய நோய் மற்றும் குடும்ப நல சிறப்பு மருத்துவர் டாக்டர் சுஹைல், பெண்கள், குழந்தைகள், மகப்பேறு மற்றும் பொதுநல மருத்துவர் டாக்டர் கிருத்திகா மற்றும் சர்க்கரை நோய் மற்றும் பொதுநல மருத்துவர் டாக்டர் அஜித் குமார் என அனுபவம் வாய்ந்த சிறப்பு மருத்துவர்களால் பரிசோதனை செய்யப்படும். எக்ஸ்ரே, இசிஜி, பிசியோதெரபி வசதி மற்றும் 24 மணி நேர சேவை. மே 17 மட்டும் இரத்த பரிசோதனை மற்றும் எக்ஸ்ரே எடுக்க 50% தள்ளுபடி. வாங்கும் அனைத்து மருந்துகளுக்கும் 20% தள்ளுபடி. ஆசை மருத்துவமனை, செகண்ட் ஸ்டாப் தங்கச்சி மடம். தொடர்புக்கு 9344564764. இன்றைய தரமான கல்வி, நாளைய ஒளிமயமான எதிர்காலம். உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் சிறக்க இன்றே சேர்த்திடுவீர் உங்கள் நேஷனல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில். அழகான சூழல், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், ஃபுல்லி ஏர் கண்டிஷனட் கம்ப்யூட்டர் லேப் அண்ட் ஸ்மார்ட் லேப். படிப்பில் பின்தங்கிய மாணவர்களின் தரம் உயர்த்த மாலை நேர சிறப்பு வகுப்புகள். 3 மாதத்திற்கு ஒரு முறை பெற்றோர் ஆசிரியர் கலந்தாய்வு கூட்டம். மாணவ மாணவிகளுக்கு பரதநாட்டியம், சங்கீதம் மற்றும் கராத்தே வகுப்புகள். ஒழுக்கத்தில் சிறக்க, அறிவில் மெளிர நேஷனல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ராஜீவ் காந்தி நகர், ராமேஸ்வரம். LKG முதல் 12 வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9500756350.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

சில பழங்கள் எல்லாம் பெண்களோட ஆரோக்கியத்துல பெரும் பங்கு வகிக்குதுன்னே சொல்லலாங்க. அதுல ஒண்ணுதான் பப்பாளி. பெண்களுக்கு மட்டும் இல்லாம எல்லா வயசுல இருக்கிறவங்களுக்குமே இது ஆரோக்கியமான ஒரு உணவுப் பொருள் தான். இருந்தாலுமே முக்கியமா பெண்களுக்கு இந்த பப்பாளி பழம் மூலமா நிறைய நன்மைகள் கிடைக்குதுன்னு தாங்க சொல்லணும். ரொம்ப நேரமா நன்மைகள் கிடைக்குதுன்னு சொல்றீங்களே தவிர அது என்னன்னு சொல்ல மாட்டீங்க அப்படின்னு உங்களோட கேள்வி எனக்கும் புரியுது. சொல்றேன் சொல்றேன், ஆனா சொன்னதுக்கு அப்புறம் இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு நீங்களும் சொல்வீங்க. சொல்லிடவா? முதல்ல இந்த பப்பாளி பழம் சாப்பிடுறது மூலமா பெண்களோட மாதவிடாய் சுழற்சியை சீரா வச்சுக்க முடியுங்க. அது மட்டும் இல்லாம தாய்ப்பால் கொடுக்கிற தாய்மார்களுக்கு மார்பக பாலோட அளவை அதிகரிக்க செய்யுது. இதுல வந்து விட்டமின் அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாம் இருக்கிறதால நம்மளோட சருமத்தை ஆரோக்கியமாவும் இளமையாவும் வச்சுக்கும். சோ மாதவிடாய் காலங்கள்ல ஏற்படுற தசப்பிடிப்ப குறைக்கும். அது கூடவே நம்மளோட கண்ணோட ஆரோக்கியம், செரிமானம் அப்புறம் இதயத்தோட ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்துங்க. முடக்குவாதம் கீழ்வாதத்தையும் எதிர்த்தும் போராடும். இப்படி பல நன்மைகள் இருக்குங்க இந்த பப்பாளி பழத்துல. ஆனா இவ்வளோ நன்மைகள் இருக்கிற பப்பாளி பழத்தை பெண்களும் சரி குழந்தைங்களும் சரி ஒழுங்கா சாப்பிடுறதே இல்லை. அப்படி சாப்பிடாத குழந்தைங்களுக்கும் பெண்களுக்கும் இதை நம்ம டைரக்டா பழமா கொடுக்காம அல்வா மாதிரி கொடுத்தோம்னா கண்டிப்பா சாப்பிடுவாங்கல்ல. ஏன்னா அல்வா பிடிக்காது அல்வா வேண்டாம்னு சொல்றவங்க ரொம்ப கம்மியான அளவுல தான் இருப்பாங்க. அதுக்காகத்தான் இன்னைக்கான நெய்தல் பண்ணை நிகழ்ச்சியில பப்பாளி அல்வா எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்க இருக்கோம். தெரிஞ்சுக்கலாமா? நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க நெய்தல் பண்ணை நிகழ்ச்சியின் நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. பப்பாளி அல்வா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னா, பால் ஒரு லிட்டர் எடுத்துக்கணுங்க, அப்புறம் பப்பாளி பழம் ஒன்று, ஆரஞ்சு ஜூஸ் ஒரு கப் எடுத்துக்கணும், அப்புறம் சர்க்கரை ஒரு 500 கிராம், நெய் ஒரு 250 கிராம், அப்புறம் முந்திரியும் ஏலக்காய் தூளும் தேவையான அளவு எடுத்துக்கணும். முதல்ல பப்பாளி பழத்தோட தோலெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளா அதை நறுக்கி பால்ல போட்டு வேக வைக்கணுங்க. சோ நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அதை நம்ம விழுதா அரைச்சிட்டு அது கூட நம்ம 1 கப் பழ ஜூஸ், ஆரஞ்சு பழ ஜூஸையும் சேர்த்துக்கணும். இப்போ அடுப்புல கடாய வச்சு கடாய் சூடானதும் அதுல நெய் அப்புறம் சர்க்கரை அப்புறம் நம்ம அரைச்சு விழுதாக்கி வச்சிருக்கதையும் சேர்த்து நல்லா கிளறணும். இது சுருண்டு வரும்போது இது கூட முந்திரி ஏலக்காய் தூள் போட்டு நம்ம இறக்க வேண்டியதாங்க. ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம சின்ன சின்ன துண்டுகளா இதை கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதாங்க. இப்போ நம்மளுக்கு சுவையான பப்பாளி பழ அல்வா ரெடி ஆயிடுச்சு. சோ இது சத்துக்கள் நிறைஞ்சதுனால எல்லா வயசுல உள்ளவங்களுமே இதை சாப்பிடலாம். சோ இப்படி சாப்பிடுறது மட்டும் இல்லாம இதை நம்ம எப்படி விற்பனை பண்ணலாம்னா, இந்த அல்வா நம்ம ஆறுனதுக்கு அப்புறம் காற்று புகாத பாக்ஸ்ல நம்ம சரியான முறையில செஞ்சு சேமிச்சு வச்சோம்னா 1 வாரத்திலிருந்து 10 நாள் வரைக்கும் நம்ம கெடாம இதை பயன்படுத்திக்கலாம். இல்ல நம்ம குளிர்சாதன பெட்டியில வச்சுக்கிறோம்னா 30 நாள் வரைக்குமே நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்மளோட தேவைக்காக எடுக்கும் போது சுத்தமான கரண்டிய பயன்படுத்திக்கணுங்க. சோ இத நம்ம பக்கத்துல இருக்கிற பேக்கரிகள்லயோ இல்ல சூப்பர் மார்க்கெட்டுகள்லயோ நம்ம கரெக்டான லேபிள் ஒட்டி கொடுத்து நம்ம இதை விற்பனை பண்ணிக்கலாம். முதல்ல உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட கொடுத்து இதோட தரத்தையும் சுவையும் எப்படி இருக்குன்னு சரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க இதை செஞ்சு விற்பனை பண்ணிக்கலாம். சோ ரொம்ப எளிமையான முறையில இது செய்யற மாதிரி இருக்கிறதால கண்டிப்பா வீட்டுல இருக்கிற பெண்கள் இதை செஞ்சு நம்மளும் சுயமா சம்பாதிக்கலாம்ல. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: நல்லா மென்னு சாப்பிடணும், அப்பதான் சாப்பாடு உடம்புல சேரும்னு நம்ம முன்னோர்கள் சொல்றது வழக்கம். சாப்பிடுறதுக்கு உதவுறது வாய் தான். அந்த வாய் நம்ம உடம்புல தலைப்பகுதியில இல்லாம வயிற்று பகுதியில இருந்தா யோசித்து பார்த்தாலே காமெடியா இருக்குல்ல. ஆனா ஒரு உயிரினத்துக்கு வாய் அதோட வயிற்று பகுதியில தான் அமைஞ்சிருக்கு. அது என்ன உயிரினம்னா நம்மளாம் விரும்பி சாப்பிடுற நண்டுக்கு தான். நண்டு சாப்பிடுறது மூலமா நண்டுல இருக்கிற புரோட்டீன் உடல் வளர்ச்சிக்கும் எலும்புக்கும் உறுதி அளிக்குது. முக்கியமா குழந்தைகளோட முடி, நகம், சருமம் அப்புறம் சளி பிரச்சனைக்குமே அருமருந்தா இருக்குது.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க நேதல் பெண்ணை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நாமதி. நம்மளோட உண்மையான வாழ்க்கை துணை யாரு, இல்ல நம்மளோட வாழ்க்கையில கடைசி வரைக்கும் யாரு நம்ம கூட வருவாங்கன்னு கேட்டா நம்மெல்லாம் யார நினைப்போம்? அம்மா இல்லனா அப்பா, இல்ல ஒரு கணவன்னா தன்னோட மனைவி நினைப்பாங்க, இல்ல மனைவினா தன்னோட கணவன், இல்ல தன்னோட குழந்தைங்க, நண்பர்கள்னு நமக்கு நெருக்கமா யார் இருக்காங்களோ அவங்கள நம்ம சொல்வோம். அதையும் தாண்டி ஒரு பெண் கிட்ட போய் உங்களோட வாழ்க்கை துணை யாரு அப்படின்னு கேட்டா அவங்க வந்து தன்னோட கணவனும் குழந்தைங்களும் சொல்லுவாங்க. ஆனா உண்மையை சொல்லணும்னா இவங்க யாருமே கிடையாதுங்க. நமக்கு உண்மையான வாழ்க்கை துணைனா அது நம்மளோட உடல் மட்டும்தான். நம்ம உடல் செயல்படுறது நின்னுட்டுன்னா நம்ம கூட யாருமே இருக்க போறது கிடையாது. ஸோ நம்ம பிறந்ததுல இருந்து நம்ம இறக்குறது வரைக்குமே நம்ம கூடவே வரப்போறது நம்மளோட உடல் மட்டும்தான். நம்ம உடலுக்காக நம்ம எவ்வளோ பொறுப்புணர்வோட இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட உடம்பும் நம்மளை நல்லா பார்த்துக்கும். நம்ம என்ன சாப்பிட்றோம், என்னென்ன உடற்பயிற்சி செய்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம ஓய்வு எடுத்துக்கிறோம், மன அழுத்தம் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ண நம்ம என்னென்ன முயற்சிகள்லாம் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம உடல் வந்து நம்மளை பாதுகாத்துக்கும். நம்ம உடல் மட்டும்தான் நம்ம வாழ்ற வரைக்கும் நம்மளுக்கான நிரந்தரமான முகவரி அப்படிங்கிறத நம்ம என்னைக்குமே ஞாபகத்துல வச்சுக்கணுங்க. நம்மளை தவிர வெளியாட்கள் யாருமே நம்ம உடம்புக்கு பாதுகாப்பா இருக்க முடியாது. இது மட்டும் இல்லைங்க, இப்பெல்லாம் நிறைய பெண்களுமே தங்களோட உடலை தான் தான் ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு நிறைய பயிற்சிகள்லாம் செஞ்சுட்டு வராங்க. ஸோ அந்த பயிற்சிகளை பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த மூச்சு பயிற்சி, இந்த மூச்சு பயிற்சி செய்கிறது மூலமாக தங்களோட நுரையீரல்களுக்கும், தியான பயிற்சி செய்கிறது மூலமாக தங்களோட மனசையும், யோகா பயிற்சி செய்கிறது மூலமாக தன்னோட முழு உடலையும், நடைப்பயிற்சி செய்கிறது மூலமாக தன்னோட இதயத்தையும், சிறந்த உணவுகளை எடுத்துக்கிறது மூலமாக செரிமான உறுப்புகளையும், நம்மளோட நல்ல எண்ணங்கள் மூலமா நம்ம ஆன்மாவுக்கும், நம்ம செய்யற நல்ல செயல்கள் மூலமா இந்த உலகத்துக்குமே நம்மளால நன்மைகளை செய்ய முடியுங்க. இனிமேலாவது யாராவது உங்ககிட்ட வந்து உங்களோட வாழ்க்கை துணை யாருன்னு கேட்டா கண்டிப்பா சொல்லுங்க, உங்களோட உடல் மட்டும்தான். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை FM 90.4.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா? மொபைலா. இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரியே கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோச எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாக தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது, புரியலையே.
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தள?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா, இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்ப திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோச எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

நீங்கள் இணைஞ்சிருக்கீங்க நேதல் பண்ணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. கண்டுபிடிச்சது பொருட்கள்லாம் கெட்டு போகாம ரொம்ப நாளைக்கு நாம பதப்படுத்தி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தாங்க. ஆனா பொருட்களை வைக்கலாம்னு சொன்னதுக்காக என்ன வேணாலும் வைக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கூடவே கூடாதுங்க. நம்ம பகுதிகளில் அதிகமா ஃப்ரிட்ஜில் வைக்கிற பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதாங்க. முதல்ல சோறு, அப்புறம் குழம்பு, சட்னி, மாவு, அப்புறம் நிறைய ஃப்ரூட்ஸ். அதையும் தாண்டி இப்போ ஒரு சிலர் அதை எப்படி பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னா, நம்ம வெட்டிட்டு மீதி இருக்குள்ள காய்கறிகள் அதை நாளைக்கு பயன்படுத்தலாம், வெளியே வச்சோம்னா கொசு மிச்சரும்ல கெட்டு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க. ஆனால் நமக்கே தெரியாம நம்ம வைக்கிற ஒரு சில உணவுப் பொருட்கள் வந்து நம்மளோட உடலுக்கு ஆபத்தை உண்டு பண்ணிட்டு இருக்குங்க. ஸோ நம்ம நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம் இந்த பொருட்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி என்னென்ன பொருட்களை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்துறதுனால நம்மளோட உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வருங்கிறத பத்தி தாங்க இன்னைக்கான நெய்தல் பண் நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். தெரிஞ்சுக்கலாமா? இதுல முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க போறது என்னன்னா, இஞ்சி. நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை வெளியேற்றுறதுக்காக நம்ம பயன்படுத்துற பொருள் தாங்க இஞ்சி. ஆனா இதே இஞ்சிய நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தும் போது அதுல இருக்கிற எண்ணெய் பொருள் வந்து விஷமா மாறி நம்மளோட வயிற்றுல இருக்கிற கொழுப்பை குறைக்கிறத விட்டுட்டு நம்மளுக்கு வயிற்று வலிய உண்டு பண்ணிரும். ஸோ அதனால இனிமே மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்ததும் ஃப்ரிட்ஜில் வைக்காம காற்றோட்டமான கூடைகளை வச்சு நம்ம வெளியே வச்சுக்கலாம். ரெண்டாவதா பூண்டு. இதை நம்மள யாருமே அதிகமா ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டோம். ஒருவேளை நம்ம உணவு சமைக்கிறதுக்காக அதோட தோலை உரிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது நம்மளோட கல்லீரல் பாதிக்கிற அளவுக்கு நச்சுத்தன்மையா அதை மாறிடுங்க. நம்மளோட கல்லீரல் பாதிப்படைய கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த நேரங்களில் நம்ம வந்து பூண்டை சும்மா சுட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா சோறு. எல்லாரும் வீட்லையுமே வைக்கிற முக்கியமான பொருள் தாங்க சோறு. மற்ற பொருட்களை நம்ம அதிகமாக வைக்கிறோமோ இல்லையோ, இந்த சோறு மட்டும் தினம் தினம் வச்சிருவோம். ஏன்னா அளவுக்கு அதிகமாக சமைக்கிறது, அப்புறம் வீட்டில் யாரும் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறது. இப்படி நம்ம ஃப்ரிட்ஜில் சாதத்தை வச்சு சாப்பிட்றதுமே கூடவே கூடாதுங்க. பழைய சோறு நம்ம சாப்பிட்டுக்கலாம். பழைய சோறுனா நான் எதை சொல்கிறேன்னா, இப்போ நைட்டு போங்கன்னா சோறை நம்ம தண்ணி ஊற்றி அடுத்த நாள் காலையில் நம்ம வெங்காயம் வச்சு சாப்பிடுவோம்ல, அப்படி சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதை அடுத்த நாள் கொஞ்சம் தண்ணியை கொதிக்க வச்சு இந்த சோறை போட்டு சாப்பிட்றது கூடவே கூடாதுங்க. ஸோ அது நம்மளோட உடம்புக்கு ரொம்பவே ஆபத்து. நாலாவதாக வெங்காயம். சாதத்துக்கு அடுத்தபடியாக நம்ம அதிகமாக எல்லாருமே வைக்கிறது பார்த்திங்கன்னா வெங்காயம் தாங்க. ஏன்னா தாளிக்கிறதுக்கு நம்ம வெங்காயம் எடுத்துட்டு மீதி இருக்கிறத வேஸ்ட் பண்ணாமல் நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு வெங்காயத்தை ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம். ஆனால் ஃப்ரிட்ஜில் வெங்காயத்தை வைக்கிறதுனால நமக்கு ஸ்மெல் அடிக்கும், அதை கூட நம்ம கண்டுக்க மாட்டோங்க. இப்படி வைக்கும்போது அது சீக்கிரமே ஆக்சிடைஸ் ஆகி அதோட நச்சுத்தன்மையை உருவாக்கி தேவையில்லாத உடல் பிரச்சனைகளை நமக்கு ஏற்படுத்தும். நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற உங்களில் யாரெல்லாம் இதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்துறீங்களோ உடனே அதை ஸ்டாப் பண்ணிடுங்க. ஒருவேளை என்னால் இதெல்லாம் ஸ்டாப் பண்ண முடியாதுப்பா, எனக்கு என்னால் பொருட்கள்லாம் வேஸ்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்கன்னா கம்மியான அளவில் சமைச்சிட்டு ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் பேசலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மதி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நெய்தல் பிணை நிகழ்ச்சி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் 1 மணி. இன்று உழவன் மற்றும் அமைதிப்படை திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

இன்று உழவன் மற்றும் அமைதிப்படை திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசையம் 90.4
1: கோடை காலத்துல குழந்தைகள் பராமரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுல அம்மாக்கள் வீட்டுல உள்ளவங்க எதுல கவனம் செலுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த கோடை காலத்துல வெயில் கொஞ்சமா இல்லங்க, நிறையவே கடுமையா இருக்கிற நேரம்னு கேட்டீங்கன்னா காலை 10 மணில இருந்து மதியானம் 2 மணி வரை. அந்த ஒரு நேரத்துல சூரியனோட புற ஊதா கதிர்கள் கடுமையா இருக்குமா? இந்த நேரங்கள்ல அம்மாக்களும் சரி வீட்டுல உள்ளவங்களும் சரி பிறந்த குழந்தைங்களை வெளியே கூட்டிட்டு போகாதது சிறந்தது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தையோட சருமம் ரொம்பவே சென்சிட்டிவ் ஆனது, சூரியனோட கதிர்களுக்கு ஈஸியா அப்சர்வ் ஆகிரும். அதனால நண்பகல்ல கூட்டிட்டு போறத கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். ஒருவேளை நண்பகல்ல கொண்டுதான் போகணும் அப்படிங்கிற அவசியம் இருந்தா கூட கை குழந்தைகளை ஒரு காட்டன் துணியால போத்தினபடி கொண்டு போகலாம்.
0: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசையம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: இன்று உழவன் மற்றும் அமைதிப்படை திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மாலா மாலா இந்த மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வேளா வேளா, இங்க கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதுல காத்து எவ்வளவு போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையில இருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்ல இருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காத்து வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடி நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்ல இருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காத்து வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா? நாளைக்கு
0: காத்து வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆபீஸ்ல டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காத்து கொஞ்சம் புயலா தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதா, ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது, புரியலையே.
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தள?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா, இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம்தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலயும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பச வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம்மோட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: இன்று உழவன் மற்றும் அமைதிப்படை திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஒசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: இன்று உழவன் மற்றும் அமைதிப்படை திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் நமது உடல் ஆரோக்கியத்திற்கு சித்த மருத்துவர் திரு சிவராம் அவர்களின் பேச்சு. இது கல்யாண மாலை என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: என்னை உலுக்கிய ஒரு சொற்றொடரோடு இந்த பேச்சை ஆரம்பிக்கலாம் நான் நினைக்கிறேன். ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னால் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், இங்க அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை ஒரு மிகப்பெரிய புற்றுநோய்க்காக சேவை செய்து வந்து கொண்டிருக்கிற மருத்துவமனை. அது சார்ந்த ஒரு கருத்தரங்கில் ஒரு பேராசிரியை சொன்ன வார்த்தை, அந்த மருத்துவ கருத்தரங்கில் ஒரு 400-500 பேர் இருந்திருப்பாங்க. எல்லாருமே ஒரு 45-50 வயதை ஒட்டிய நபர்கள், பெருவாரியான மக்கள் வந்து மருத்துவர்கள், கொஞ்சம் பொதுமக்களும் இருந்திருந்தாங்க. அப்போ அந்த பேராசிரியை ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஒரு தலைமுறை தான் தனது அடுத்த தலைமுறையின் மரணத்தை அருகிலிருந்து பார்க்க போகிறது அப்படின்னு. என்னை அப்படியே புரட்டி போட்டுச்சு அந்த வார்த்தை. நான் நிறைய இடத்துல அதை பேசிட்டேன், நிறைய இடத்துல எழுதிட்டேன். அதாவது நமக்கெல்லாம் தெரியும், 1947 நம்ம சுதந்திரம் அடையும் போது சராசரி ஆயுள் காலங்கிறது வெறும் 37 வயது தான். அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து மருத்துவ உலகத்தில் நடைபெற்ற வளர்ச்சியினாலையும் பொது சுகாதார மேம்பாட்டினாலையும் பெண்கள் நலம் பாதுகாக்கப்பட்டதுனாலையும் நிறைய அளவில் இன்னைக்கு கிட்டத்தட்ட 63-64 வயது வரைக்கும் சராசரி ஆயுள் காலம் கூடியிருக்கு. ஆனால் இந்த நிலை தொடர்ந்து முன்னேறுமா, நாமும் ஜப்பானியர்கள் போல 100-90 வயதை எட்டுவோமா அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த 12வது தேசிய திட்டக்குழு, நமது இந்திய அரசின் திட்டக்குழு மிக சவாலாக பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு இளைய தலைமுறையை 25 வயதிலிருந்து 40 வயது உள்ள இளைய தலைமுறையை ஆங்கிலத்தில் மருத்துவத்தில் ப்ரொடக்டிவ் ஏஜ் ஸ்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த குழுமத்தை மிக கெட்டியாக பிடித்திருக்கக்கூடிய தொற்றாத வாழ்வியல் நோய்கள், அதாவது சக்கரவியாதி, இரத்த கொதிப்பு, மாரடைப்பு, புற்றுநோய், நாள்பட்ட நுரையீரல் நோய்கள்னு சொல்லக்கூடிய க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீசஸ், எல்லாத்துக்கும் மேலாக மனவியாதிகள் மிக அதிக அளவில் நம்ம நாட்டில் பெருகிட்டே வருது. ஏன் இப்படி திடீர்னு இப்படி தொற்றாத வாழ்வியல் நோய் கூட்டம் நம்மளை இறுக்கி பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, மூணு முக்கியமான விஷயம். முதல்ல உணவு, ஒட்டுமொத்தமாக சிதைந்து போயிருக்கக்கூடிய நமது உணவு. உணவுனா வெறும் சாப்பிட்ற இட்லி தோசை உணவு மட்டும் இல்லை, உணவு, உணவில் போடக்கூடிய உணவு கூறுகள், உணவு கலாச்சாரம், உணவு பண்பாடு, உணவு பரிமாறும் விதம், உணவு பக்குவப்படுத்தும் விதம், உணவு பாதுகாக்கப்படும் விதம், அத்தனையும் சிதைந்திருக்கிறது. நீங்கள் கொஞ்சம் காலை முதல் இரவு வரை நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளை, இல்லை ஒரு சந்தோஷத்துக்காக நாம் ஒரு வெளியிடத்தில் போய் சாப்பிடக்கூடிய உணவுகளை, ஏராளமாக விளம்பரப்படுத்தப்படக்கூடிய பல்வேறு உணவுகளை கொஞ்சம் உற்று பார்த்தால் நான் சொல்ல

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: உப்பிலா பண்டம் குப்பையிலே அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி கேள்விப்பட்டதுண்டு. காரணம், உப்பு நம்ம சாப்பாட்டுல அதிகமா இருந்தாலும் சரி கம்மியா இருந்தாலும் சரி நம்மளால அந்த சாப்பாட்டை சாப்பிட முடியாது. ஒருவேளை நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல நிறைய உப்பு சேர்த்துட்டோம்னா அதை எப்படி சரி பண்றது தெரிஞ்சுக்கலாமா? ஒரு முழு உருளைக்கிழங்க தோலை உரிச்சு நம்ம சமைக்கிற சாப்பாட்டுல சேர்த்து நல்லா உருளைக்கிழங்கு வெந்ததும் எடுத்துட்டா சரியாயிரும். காரணம், உருளைக்கிழங்கு சமைக்கிற உணவுல இருக்கிற உப்பு உறிஞ்சி கரெக்டான அளவுக்கு கொண்டு வந்துடும். முக்கியமா நீங்க எவ்வளவு உப்பு சேர்த்திருக்கீங்களோ அதுக்கு தக்கன உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தரமான கல்வி நாளைய ஒளிமயமான எதிர்காலம். உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் சிறக்க இன்றை சேர்த்திடுவீர் உங்கள் நேஷனல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில். அழகான சூழல், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், ஃபுல்லி ஏர் கண்டிஷனட் கம்ப்யூட்டர் லேப் அண்ட் ஸ்மார்ட் லேப். படிப்பில் பின்தங்கிய மாணவர்களின் தரம் உயர்த்த மாலை நேர சிறப்பு வகுப்புகள். 3 மாதத்திற்கு ஒரு முறை பெற்றோர் ஆசிரியர் கலந்தாய்வு கூட்டம். மாணவ மாணவிகளுக்கு பரதநாட்டியம், சங்கீதம் மற்றும் கராத்தே வகுப்புகள். ஒழுக்கத்தில் சிறக்க, அறிவில் மெளிர நேஷனல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ராஜீவ் காந்தி நகர், ராமேஸ்வரம். LKG முதல் 12ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9500765350.
1: 7000 plus designs. ஒரே ஃப்ளோர்ல விரிந்து கிடக்கிற அழகு கடல். இது வெறும் டைல்ஸ் மால் இல்ல, உலகத்தின் புது முகவரிய தேடி தரும் கலை கூடம்.
2: பல லட்சம் ஸ்கொயர் ஃபுட் பரப்புல கண் சிமிட்ட மறக்கிற பிரமிப்பு. உலகத்தோட லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஊர்ல ஒரே இடத்துல. பார்க்க பார்க்க தீராத தரிசனம்.
1: அனுஜ் டைல்ஸ் மால், தமிழ்நாட்டின் பிகஸ்ட் சிங்கிள் ஃப்ளோர் ஷோரூம். அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
4: அறிவோம் 1000. இது இணைய நேரம் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் நமது உடல் ஆரோக்கியத்திற்கு சித்த மருத்துவர் திரு சிவராம் அவர்களின் பேச்சு. இது கல்யாண மாலை என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: தெரியாத ஒரு விஷயமே உணவு விஷயத்தில் இல்ல. ஒரு சமீபத்துல ஒரு இதை பேசும்போது கேள்விப்பட்டேன், எனக்கு அப்படியே உலுக்கிடுச்சு. அதாவது இந்தியாவில கிட்டத்தட்ட கல்வெட்டுகள்லாம் எவ்வளவு இருக்குன்னு ஐராவத மகாதேவன் மாதிரி பெரியவர்கள் நிறைய பேர் வந்து ஆராய்ச்சி பண்ணி மொத்த 70,000 கல்வெட்டுகள் இருப்பதாக ஒரு கணக்கு சொன்னாங்களாம். அதுல 45,000 கல்வெட்டுகள் தமிழ்ல இருக்கு. எவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயம், அவ்வளவு கல்வெட்டுகள் இருந்திருக்குன்னா எவ்வளவு பேர் வந்து அன்றைக்கு படித்த தமிழ் படித்த நம்மளுடைய மூத்த மக்கள் இருப்பாங்க. அதை விட ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய ஆதிச்சநல்லூர்ல, தரங்கம்பாடியில, பாண்டிச்சேரியில எல்லாம் நிறைய தோண்டி எடுக்கக்கூடிய தரவுகள் எல்லாம் எடுத்து பார்த்தா மண்பாண்டங்கள்ல, முதுமக்கள் தாளில, சுத்தியல்ல, ஒரு அருவாள்ல, எல்லா இடத்துலையும் தமிழ் எழுத்துக்கள் இருக்கு. சரி, எப்படி ஒரு கல்வெட்டுகளில் எழுத்துக்கள் வரணும்னா, அரசாங்கத்தினுடைய ஆதரவு பெற்ற ஒரு பெரிய கல்வியாளர்களோ புலவர்களோ மேன்மையான மக்களோ தான் அதில் எழுத முடியும். ஆனால் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பானையிலையும் சட்டியிலையும் ஒரு சுத்தியல்லையும் பாத்திரத்திலையும் எழுதியிருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு தலை நிமிர்ந்த சமூகமாக நம் தமிழ் சமூகம் இருந்திருக்கிறது. அந்த சமூகத்துக்கு தெரியாத விஷயமா இன்றைக்கு வேணாட்டிலிருந்து நம்மளுக்கு. இப்போ நம்மகிட்ட சங்க இலக்கியத்திலிருந்து எவ்வளவோ உணவு வகைகள் இருந்திருக்கு. அடிசல், கும்மாயம், இப்படி நிறைய பொட்டு, அடைன்னு எத்தனையோ உணவு இருக்கு. இன்னைக்கு அதெல்லாம் மாறி இன்னைக்கு வேறு வகையான உணவாக இருந்தால் கூட மாற்றங்கள் வந்து அதனுடைய பொருட்களில் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் பக்குவப்படுத்த விதங்களில் அதனுடைய தொழில்நுட்பங்களில் லேஸ் லேஸான மாற்றம். அந்த மாற்றங்கள் எப்படி நிகழ்ந்தது அப்படின்னா, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த உணவு கொஞ்சம், அதுக்கப்புறம் முகலாய பேரரசு வரும்போது கொஞ்சம் புது அரபு உணவுகள் வந்துச்சு, கிருஷ்ணராய தேவராய விஜயநகர பேரரசுகள் வரும்போது சில மாற்றங்கள் இருந்தது. இப்படி ஒவ்வொரு பேரரசுகள் வரும்பொழுதும் 300 ஆண்டுகள் 400 ஆண்டுகளில் சின்ன சின்ன மாற்றங்கள் வந்துச்சு. இங்கிலாந்து பேரரசுகள் இங்கே வரும்பொழுது, போர்க்கேசியர்கள் வந்தபோது, பிரெஞ்சுக்காரர்கள் வந்தபோது கொஞ்சம் கொஞ்சமாக உணவுகள் மாறிச்சு. நம்ம ரொம்ப நாளாக காரமாக பயன்படுத்திட்டு வந்தது மிளகு. 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் காரம்னா மிளகு, அதுக்கு இன்னொரு பேர் கறி. அதனால தான் காய்கறி சமைச்சோமா அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, காயும் மிளகும் சேர்த்து சமைச்சோமாங்கிறதா காய்கறி. மிளகை போல காரமாக இருந்ததுனால மிளகாய், மிளகு ஆய் அப்படின்னு சொல்லி 16ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் சிலியிலிருந்து நமக்கு மிளகாய் வந்துச்சு. அது வரைக்கும் மிளகாய் கிடையாது நம்மகிட்ட. இந்த மிளகுக்காக மிகப்பெரிய அளவில் போகிறவும் மிகப்பெரிய வணிகமும் நடந்ததெல்லாம் வரலாற்றில் நம்ம படிச்சிருப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம நிலைமை என்ன, மிளகை பயன்படுதுன்னா பொங்கல் வச்சா மிளகை பொறுக்கி வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் மிளகு, அதுதான் உள்ள பொங்கலோட சேர்ந்துருச்ச. சின்ன பிள்ளைகள் இல்லை, பல பெருசுகளும் அப்படிதான். ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல ஏதாவது நமக்கு வந்து ஒரு நச்சுத்தன்மையோ ஒவ்வாமையோ அலர்ஜி மாதிரி தன்மையோ இருந்ததுன்னா அதை முறிக்கிறதுக்கு மிளகு அளவுக்கு ஒரு மருந்து எதுவுமே கிடையாது. ஆனால் அதை விட்டுட்டு நம்ம மிளகாயை போட்டு, வறுத்த மிளகாயை போட்டு, எல்லாத்தையும் போட்டு காரமாக சாப்பிடணும்னு இருக்கு. காலை உணவுக்கு மிகச்சிறந்த உணவு இந்த பொங்கலும் இட்லியும் போதும். எஃப்ஏஓன்னு ஒரு ஆர்கனைசேஷன், ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் ஜெனீவாவில் இருக்கு. அவர்கள் எது சிறந்த காலை உணவுன்னு ஒரு பெரிய ஆய்வு செய்தாங்க. மத்திய தரைக்கடலை ஒட்டிய உணவுகளுக்கெல்லாம் ரொம்ப பெருமை உண்டு. ஏன்னா மெடிட்டரேனியன் ஃபுட் அப்படின்னு ரொம்ப பெருமையாக இங்கிலீஷ்காரன் சொல்லிப்பான். அந்த அளவுக்கு மத்திய தரைக்கடல் உணவு, தெற்கு அமெரிக்க உணவு, கிழக்கு ஆசிய நாடுகள் உணவு, வட அமெரிக்க உணவு, எல்லா உணவையும் வச்சு பார்த்து எது சிறந்த காலை உணவு, காலையில் நல்ல கலோரி கொடுக்கறது எது, எது தெரப்பியூட்டிக் ஃபங்க்ஷனல் பெனிஃபிட் இருக்குது, எது வந்து ஒரு மிகச்சிறந்த நோய் எதிர்ப்பாற்றல் கொடுக்கக்கூடிய உணவுன்னு எதற்கு முதலிடம் கிடைச்சது தெரியுமா? நம்ம ஊர் இட்லிக்கு.
7: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: மனிதன் காட்டை அழித்து நாட்டை காட்டினான்.
1: மற்ற ஒருவன் மண்ணை இறங்கி பொன்னை தேடினான்.
0: ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான். அடுத்த மனிதன் காட்டை அழித்து நாட்டை காட்டினான்.

0: மக்களின் கவனத்திற்கு பாம்பன் ஊராட்சியின் அறிவிப்பு. பாம்பனை சுற்றியுள்ள திருமண மண்டபங்கள், உணவகங்கள், பேக்கரி மற்றும் இதர விற்பனையாளர்கள் தங்கள் கடைகளில் பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டை நிறுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் உணவகங்கள் மற்றும் திருமண விழாக்களில் சாப்பிடுவதற்கு கம்ப்யூட்டர் இலைகளை பயன்படுத்த தடை விதிக்கப்படுகிறது. மேற்கொண்டு பிளாஸ்டிக் பயன்படுத்துவது தெரிய வருமானால் பாம்பன் ஊராட்சி சார்பில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு 10,000 முதல் 30,000 வரை அபராத தொகையும் விதிக்கப்படும் என பாம்பன் ஊராட்சி சார்பில் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. நமது பகுதியை பிளாஸ்டிக் இல்லா பகுதியாக மாற்றுவோம், சுற்றுச்சூழல் வளம் காப்போம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4. சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: வெயில் காலத்துல இந்த ஒரு விஷயத்துக்கு நிறைய பேர் அவஸ்தப்படுவோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வேர்க்குரு தாங்க. வேர்வை அப்படின்றது உடல்ல இருக்கிற உஷ்ணம் வெளியேற ஒரு நிலைதான். இது சருமத்துல இருக்கிற சின்ன சின்ன துளை வழியா வெளியேறும். இந்த துளை எல்லாம் அடைக்கும் போதுதான் வேர்வை சின்ன சின்ன கொப்புளமா மாறிடும். அப்படி வேர்க்குருலாம் வந்துருச்சு அப்படின்னா நிறைய பேர் கூலிங் பவுடர் வாங்கி போட்டு தேய்ப்போம். அதுக்கு பதிலா தேங்காய் எண்ணெய ஒரு 4-5 சொட்டு எடுத்து உடல் ஃபுல்லா தேய்ச்சாலே வேர்க்குருனால வரக்கூடிய அரிப்பு தடுக்கப்படுதான்.
0: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பார்த்தாரு.
1: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
2: சரி குடுமா.
3: ஏய் பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
1: ஏய் சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கனோட வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
3: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதை யூஸ் பண்ணு. இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிளை யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
1: ஏய் இதுல என்ன இருக்கு
3: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிளை யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன் இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
4: இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
5: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4
1: அறிவோம் ஆயிரம். இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் நமது உடல் ஆரோக்கியத்திற்கு சித்த மருத்துவர் திரு சிவராம் அவர்களின் பேச்சு. இது கல்யாண மாலை என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: அவர் அதை எழுதுறார். கே டி அச்சையா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பேராசிரியர் ஆக்ஸ்போர்ட் பப்ளிகேஷன்ல இந்தியன் ட்ரெடிஷனல் ஏசியன் ஃபுட்ஸ் பத்தி ஒரு புத்தகம் எழுதுறார். இந்த மக்களுக்கு எப்படி ஒரு மிகச்சிறந்த ஒரு மருத்துவ குணமுடைய குழந்தைகள், வயதானோர், பெரியவர்கள், உடல்நலம் குன்றியவர்கள் எல்லாரும் சாப்பிடக்கூடிய ஒரு உணவை ஒரு நாளைக்கு முன்னாடியே தயாரித்து அதை பக்குவப்படுத்த 7-8 மணி நேரம் ஊற வைத்து இயல்பாக புளிக்க வைத்து உடலுக்கு தேவையான ஒரு ப்ரோபயாட்டிக்னு சொல்லக்கூடிய லாக்டோபெசல்லஸ் எல்லாம் இயல்பாகவே வர வைத்து மறுநாள் அதை ஆவியில் வேக வைத்து கொடுக்கக்கூடிய திறன் ஆற்றல் எப்படி தெரிந்தது இவர்களுக்கு? அவர்களுக்கு அந்த தொழில்நுட்பம் தெரியாது, அவர்களுக்கு அந்த லாக்டோபாசிலஸ் பத்தி தெரியாது, அவர்களுக்கு மிகப்பெரிய ப்ரோபயாட்டிக் சிந்தனை தெரியாது. புளிக்கும் போது இந்த மாதிரியான ஒரு நுண்ணுயிரிகள் வரும் என்ற அந்த நுண்ணுயிரிகளின் பெயர் தெரியாது. ஆனால் அவர்களுக்கு தெரிந்தது அறம் தெரியும். இந்த சாப்பாட்டை சாப்பிட்டா என் புள்ள நல்லா இருக்கும், இந்த சாப்பாட்டை சாப்பிட்டா இந்த சமூகம் நல்லா இருக்கும், இந்த சாப்பாட்டை சாப்பிட்டா இதை தயாரித்த என் வேளாண் மக்கள் நல்லா இருப்பாங்க, இந்த சாப்பிட்ட சாப்பிட்டு கழிந்தால் கூட என் நிலம் நல்லா இருக்கும், அப்படி யோசித்த கூட்டம் கூட்டம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு நம்ம வந்து பீஸா, பர்கர், நூடுல்ஸ், இப்படி எக்குத்தப்பாக இளைய சமுதாயம் பழைய புது உணவுகள் பின்னாடி இளையுது. நூடுல்ஸ் வந்து சீனாவில் நல்ல உணவு தான், சீனாவில் உள்ள ஆயாச்சி விடுற நூடுல்ஸ் சிறந்த உணவு தான் அவர்களுக்கு. ஆனால் இன்றைக்கு சந்தைக்கு வரக்கூடிய நூடுல்ஸில் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எத்தனை வேதிப்பொருட்கள் நம்ம வீட்டுக்கு தெரியும். மோனோசோடியம் குளுட்டமேட் தெரியுமா, சோடியம் நைட்ரேட் தெரியுமா, எத்தனையோ அதை பக்குவப்படுத்த, உலர்த்தி வைத்திருக்க, கெட்டு போகாமல் இருக்க, பிடித்த வாசனை கொடுக்க, பொல பொல என உதிர்வதற்கு, இப்படி பல பல உப்புக்கள் நமக்கு தெரியாமல் அந்த பாக்கெட்டுகளில் வந்து அடைத்து விற்கப்படுகிறது. இந்த உப்புக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து தான் அந்த தொற்றாத நோய் கூட்டம் நம்மளை தொத்திக்கிட்டு யாருக்கும் தெரியாது. நம்ம என்ன நினைக்கிறோம், 2 நிமிஷத்தில் விழுந்துச்சு இந்த ஆடலாம் பாடலாம் கொண்டாடலான்ட்டு சாப்பிட்றோம். ஆனால் அந்த 2 நிமிஷத்துக்குள்ள மைக்ரானா பிபிஎம் லெவலில், பிபிஎன் லெவலில் உள்ளே போகக்கூடிய ஒவ்வொரு விஷயம்தான் நம் உயிரோடு விளையாடு கொண்டிருக்கோம். நம்மெல்லாம் நினைக்கிற மாதிரி நிறைய பேர் சக்கரை வியாதின்னா தாத்தாக்கு இருந்தால் எனக்கு வரும், வேலை செய்யாமல் இருந்தால் வரும், அப்புறம் நம்ம அதிகமான கார்போஹைட்ரேட் சாப்பிட்டா வரும், அதிகமான வந்து கொழுப்புச்சத்துள்ள உணவுகள் சாப்பிட்டா வரும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆராய்ச்சி முடிவு வெளியிடப்பட்டது. என்ன சொன்னாங்க தெரியுமா, நீ ஆசியனாக இருந்தால் உனக்கு சக்கரை வியாதி வரும், உன்னை இன்னைக்கு வரும், இல்லைன்னா உன் பேரனுக்கு வரும், இல்லை உன்னுடைய கொள்ளு பேரனுக்கு வரும், கண்டிப்பாக உங்கள் மரபணுக்கள் அதற்கான ஒரு இதை பெற்றுவிட்டது அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு நமக்கு வியாதி வந்து துரத்திக்கிட்டே இருக்கு. அப்போ அதிலிருந்து விடுபடணும்னா நம்ம வந்து முடிந்த வரைக்கும் நேரடியான சர்க்கரை உணவுகளை குறைச்சிக்கணும். நம்மளுடைய உடல் உழைப்பு குறைந்து விட்ட பட்சத்தினால நம்ம வந்து கண்டிப்பாக சர்க்கரை உணவை குறைத்துத்தான் ஆக வேண்டும். அப்புறம் எல்லா இடங்கள்லையும் நம்ம வந்து நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பக்குவப்படுத்துதலையும் ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து பாதுகாப்புலையும் தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பல ரசாயனங்கள் உள்ள வருது. கிட்டத்தட்ட 4000 புது ரசாயனங்கள் கடந்த 16-17 ஆண்டுகளில் உள்ள வந்துருச்சுன்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க. இவ்வளோ உப்புக்கள் உள்ள வந்தால் அது இந்த மரபுக்கு தெரியாது. நம்ம ஜீரணிக்கும் போது ஓ இட்லி வந்துச்சுன்னா கொஞ்சம் அரிசி வருது, உளுந்து வருது, இதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் இந்த என்சைமை விடணும்னு நம்ம மரபணுக்கு தெரியும். திடீர்னு உள்ளுக்குள்ள சோடியம் நைட்ரேட் உள்ள போச்சுன்னா அதுக்கு என்ன தெரியும், என்னமோ ஒன்று வருத, எப்படியாவது ஜீரணிக்கணுமேன்னு அது முயற்சி பண்ணும். ஆனால் அந்த முயற்சியில் லேசாக பிறழ்வு ஏற்பட்டுச்சுன்னா அதுதான் புற்றுநோய்.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம். இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் நமது உடல் ஆரோக்கியத்திற்கு சித்த மருத்துவர் திரு சிவராம் அவர்களின் பேச்சு. இது கல்யாண மாலை என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: நம்ம நினைச்சே பார்க்க மாட்டோம் இதனால என்ன வந்திருக்க போகுது. 20 ஆண்டுகள், 15 ஆண்டுகள் தொடர்ச்சியா இந்த விஷயங்களை சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு தான் ப்ராப்ளம் வருது. பழங்கள் மிகச்சிறந்த உணவு நமக்கு தெரியும், ஆனா நம்ம கடைகளில் போய் பார்த்தா அடுக்கி வைத்திருக்க அத்தனை பழங்களும் வெளிநாட்டிலிருந்து வந்தது. அந்த பழங்கள் ருமேனியால இருந்து ஆப்பிள் ஒரு இடத்துல எழுதி விட்டுருக்கான், விட்டமின் சி நிறைந்த கிவி சாப்பிடுங்க, நியூசிலாந்துல இருந்து வந்திருக்கு. நம்ம ஊர் நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சிக்கு கிட்ட நிற்க முடியாது அந்த கிவி. 40 ரூபாய்க்கு அந்த கிவியை போய் வாங்கி சாப்பிட்றாங்க. அது என்றைக்கோ எப்பொழுதோ வேறு தட்பவெட்பட்டத்தில் ஒரு 2 டிகிரி 3 டிகிரி இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பறித்து வந்து அதுக்கப்புறம் அது கிட்டத்தட்ட கடலில் வந்து 20,000-10,000 கிலோமீட்டர் கடந்து வந்து அது வேறு தட்பவெட்பத்தின் வழியாக வந்து அதுக்கப்புறம் அதை வந்து ஸ்டோரேஜ் வச்சு அப்புறம் சூப்பர் ஸ்டாக்கிஸ்டை வந்து கடைசியில் உன் கிச்சனுக்கு வந்து வாய்க்கு வரதுக்குள்ள அது எப்படி நல்லாயிருக்கும். ஒரே ஒரு மணி நேரம் ஏசி ரூமில் இருந்துட்டு அடுத்த ஒரு மணி நேரம் அப்படியே பல்லவன் பஸ்ஸில் போயிட்டு அடுத்த ஒரு மணி நேரம் திரும்ப ஏசிக்கு வந்து பாருங்கள் உங்கள் உடம்புல எவ்வளோ மாற்றம் வருதுன்ட்டு. ஆனால் வேறு வேறு தட்பவெட்பத்தில் இருந்துட்டு வர்றத அது கெட்டு போகாமல் இருக்க மேலே மெழுகு பூசி அதுக்கப்புறம் அதில் நைட்ரஜன் ஃப்ளஷ் பண்ணி பேக் பண்ணி கடைசியில் நம்மக்கிட்ட வந்து சேருது. ஆனால் அதை வந்து முழுக்க அது ரொம்ப நல்லது சத்தானது எப்படியாவது சாப்பிடுங்கன்னு ஒரு பெரிய விற்பனை. சப்பாத்தியா புஸ்ஸுன்னு இப்படி உப்பணும், அந்த சப்பாத்தி தான் வாங்கணும், அந்த மாவு தான் வாங்கணும்னு போகிறோம். பூரி தானே உப்பி இருக்கும் நமக்கு தெரிஞ்சு, இப்போ ஏன் நமக்கு சப்பாத்தி உப்பணும்? சரி, எப்படி அது உப்புது அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள தொழில்நுட்ப வல்லுநர்கிட்ட போய் கேட்டால் கொஞ்சம் நாங்கள் வந்து அதில் க்ளூட்டன் சேர்த்துருவோம் அடிஷ்னலாக. க்ளூட்டன்கிறது அதுவும் ஒரு புரதம், இயல்பாக கோதுமையில் இருக்கக்கூடிய ஒரு புரதம். ஆனால் அந்த புரதம் அதை விட

0: முதல்ல என்ன சாப்பிடணும், கடைசி என்ன சாப்பிடணும், கூட பெரியோர்கள் இருந்தாங்கன்னா முதல்ல என்ன செய்யணும், பின்னாடி என்ன செய்யணும், அவர் எழுந்துறதுக்கு முன்னாடி நம்ம எழக்கூடாதுன்னு அப்படி சொன்ன கூட்டம் நம்ம. ஆனா அதையெல்லாம் உடைச்சு எதை வேணாலும் திங்கலாம், எப்ப வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் ஆடலாம்னு மாத்திக்கிட்டு இருக்காங்க ஒட்டு மொத்தமா. இதனோட விளைவுகள் எல்லாம் தொற்றான நோய் கூட்டம். சக்கரவியாதிக்கும் இரத்த கொதிப்புக்கும் வேற எங்கேயோ இருந்து வித்து உள்ளே வருதுன்னு நினைக்காதீங்க. எல்லாத்துக்கும் மேல மது பயங்கரமா இன்றைக்கு வந்து நம்மளை சீரழித்துக் கொண்டிருக்கிற, குறிப்பாக இளைஞர்களை 15 வயதிலிருந்து எல்லோரையும் சீரழித்துக் கொண்டிருக்கிற விஷயம் மது.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: என்னக்கா உங்க பாத்ரூம் மட்டும் இப்படி பலபலன்னு இருக்கு? நம்ம ஊர்ல எல்லா வீட்லயும் உப்பு கரை தண்ணி மார்க் இருக்குமே, ஆனா இங்க மட்டும் எப்படி இவ்ளோ ஷைனிங்கா இருக்கு?
1: அதுக்கு காரணம் அனுஷ் ஸ்டைல்ஸ் மாலோட WRW டைல்ஸ் தான்.
0: WRW-ஆ?
1: அப்படினா வாட்டர் ரெபலன்ட் வால் டைல். தண்ணி சோத்துல நிக்காது, சறுக்கிக்கிட்டு போகும், உப்பு கரைய பிடிக்காது. கிளீன் பண்றது ரொம்ப ஈஸி.
0: உப்பு கரை இல்ல, தண்ணி மார்க் இல்ல. தமிழ்நாட்டின் முதல் WRW டைல்ஸ், அனுஜ் டைல்ஸ் மால். அனுஜ் டைல்ஸ் மாலில் டைல்ஸ் வாங்கினால் 30% தள்ளுபடி, ஒரே நாளில் ஃப்ரீ டெலிவரி. அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி.
2: அடிக்கிற வெயிலுக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் எரியுதடி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே
3: குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா
2: அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்ம கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸுடன், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: வெயில்ல போறோம்னா எந்த அளவுக்கு கொடை தொப்பி எடுத்துட்டு போறது முக்கியமோ அந்த அளவுக்கு நம்ம முகத்துக்கு சன்ஸ்கிரீன்ங்கிற கிரீம் போட்டு போறதும் முக்கியம். இத நிறைய பேரும் அத ஒரு மேக்கப் ப்ராடக்ட் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம தோலை வெயில்ல இருந்து பாதுகாக்கிற ஒரு கவசம்னு கூட சொல்லலாம். அப்படின்னு நான் சொல்லல, மருத்துவர்கள் சொல்றாங்க. அப்போ சன்ஸ்கிரீன் போட்டா விட்டமின் டி கிடைக்காதோ அப்படின்லாம் தோணலாம். ஆனா அதான் இல்ல. எந்த சன்ஸ்கிரீன் போட்டாலுமே 95-98% வரை பாதுகாப்பு தரும். மிச்சம் 2% மூலமா விட்டமின் டி நம்ம உடம்புக்குள்ள போகும்னு சொல்றாங்க. சன்ஸ்கிரீன் போடுறது மூலமா என்ன பாதுகாப்பு இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றது தடுக்கப்படுது. அதாவது சின்ன வயசுலயே வயசான தோற்றம் ஏற்படுத்த காரணமான சூரியன்ட இருந்து வரக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து பாதுகாப்பு கொடுக்குது இந்த சன்ஸ்கிரீன். அதனால எந்த வயதினருமே இந்த வெயில் காலங்கள்ல சன்ஸ்கிரீன பயன்படுத்தலாம்.
0: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அறிவோம் 1000. இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் நமது உடல் ஆரோக்கியத்திற்கு சித்த மருத்துவர் திரு சிவராம் அவர்களின் பேச்சு. இது கல்யாண மாலை என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
5: முன்னாடி எல்லாம் என்னுடைய மருத்துவமனைக்கு யாராவது வந்தாங்கன்னா கணவனும் மனைவி வருவாங்க. வந்தோடனே, சார் இது மாதிரி எனக்கு கொஞ்சம் காலில் எக்ஸிமா கரப்பான் இருக்கு, மருந்து கொடுங்கன்னொடனே நம்ம உடம்பு மருந்து எழுதி கொடுப்போம். ரெண்டு பேரும் போயிடுவாங்க. போனவுடனே அவர் மட்டும் டொக் டொக்குன்னு தட்டிட்டு திரும்ப வருவார். சார் அவ கூட இருந்தா, அதனால நான் சொல்லலாம், நான் எப்போவாது லைட்டாக கட்டிங் சாப்பிட்ற பழக்கம் உண்டு. நீங்கள் பாட்டுக்கு ஏதோ லேகியம் தைலம் கொடுத்துருக்கீங்க, இதையும் அதையும் சாப்பிட்டு கொம்பு கும்பு வளர்ந்துருச்சுன்னா வேற ஏதாவது வேலை செய்யாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா. இப்போ நிலைமை அப்படியே மாறிடுச்சு. ரெண்டு பேரும் ஒன்றா வராங்க. மனைவி சொல்கிறாங்க, சார் அவர் சோஷியல் ட்ரிங்கர் தான் சார், லைட்டாக தான் சாப்பிடுவார், அதுவும் நல்ல பிராண்டு தான் சாப்பிடுவார், லைட்டாக எடுத்துகிட்டு நிறுத்திடுவார் சார். வேதனையாக இருக்கிறது, ஏன்னா நமக்கு மதுங்கிறது ஒரு பெரிய சோஷியல் ஸ்டிக்மாவாக இருந்துச்சு, சமூக அவமானம். மது அருங்கிறது வந்து சமூக அவமானமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு பெண்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயமாக வேக வேகமாக மாற்றிட்டு வராங்க. சார் அதான் ஆல்கஹால் சாப்பிட்டா ஹார்ட்டுக்கு நல்லதாமே, அதில் ஒயின் சாப்பிட்டா அதில் பாலிஃபினால் இருக்காமே, எல்டிஎல குறைக்குமாமே, கத்திரிக்காயிலையும் தான் அந்த பாலிஃபினால் இருக்குது, உருளைக்கீரையில் பாலிஃபினால் இருக்குது, அதை சாப்பிட அப்புறம் உனக்கு எல்டிஎல் குறையட்டுமே, அவனுக்கு தேவை பாலிஃபினால்லாம் கிடையாது வேற, அதை நோக்கி அவன் போயிட்டுருக்கான். இப்படி எங்கே திரும்பினாலும் சந்தைகள் அவருக்கு ஏற்றாற்போல் உனக்கு பாலிஃபினால் இருக்குது, எல்டிஎல் குறையும், இப்படியெல்லாம் சொல்லி சாப்பாடோடு இதை வச்சுட்டா எல்லாம் மொத்தம் 120 கோடி மக்களும் தண்ணிக்கு மேலே இந்த தண்ணியை குடிக்கலாங்கிற மாதிரி ஒரு சூழலுக்கு தள்ளி கொண்டு இருக்கிறாங்க. வேக வேகமாக இந்த ஆல்கஹால் வந்து பெண்கள்லாம் சாப்பிடலாம். கொஞ்சமாக சாப்பிட்டா ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு விஷயந்தான், 6% இருந்ததுன்னா 6 நாளில் சாவான், 15% இருந்ததுன்னா 15 நிமிஷத்தில் சாவான். இப்படி வந்து பர்சன்டேஜை பொறுத்து கண்ணம்மாப்பேட்டைக்கு போகக்கூடிய நாட்கள் குறையலாம் கூடலாம். அதை தாண்டி எந்த ஒரு மதுவும் உடல் நலத்துக்கு சேரப்போறதில்லை. இது ஒரு நாள் கல்லூரியில் பேசிகிட்டு இருக்கும்போது, சார் நீங்கள் எல்லாத்துக்குமே ஒரு பாரம்பரியத்தில் ஒரு தீர்வு சொல்லுவீங்க, நாங்கள் ஆல்கஹால் பக்கம் போல் ஏதாவது பட்டை சாராயம் கல் அப்புறம் தரையில் போண்டி வைப்பாங்களே மொந்த, நீங்கள் கூட பால்கனியில் எல்லாம் செடி வளர்க்குறாங்கிறீங்க, அது மாதிரி நாங்களும் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஏதாவது பண்ணி நாங்கள் கொஞ்சம் போதை ஏற்றிக்கலாமா அப்படின்னு சொல்லுவோம். அதான் நான் சொன்னேன், முன்னாடி வந்து இது மாதிரி ஒரு கல்யாணம் நடக்கணும் காதல் பண்ணணும் அப்படின்னா நடுகளை தூக்கி இப்படி நிற்கணும், அப்போ பாரம்பரிய கல் தேவைப்பட்டுச்சு. இன்னைக்கு நீ எஸ்எம்எஸ் லொடுக்கு லொடுக்குன்னு தட்டி தானே காதல் பண்ணிகிட்டு இருக்க, உனக்கு எதுக்கு இந்த கல் போதை எல்லாம் சொல்லிட்டு இருந்த. அந்த அளவுக்கு மக்கள் வந்து எப்படியாவது போதைக்குள் சிக்கலாம் என்று சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. இப்போ மொத்தத்தில் பாரம்பரியத்தில் நாம் விடை தேடணும்னா நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறுதானியங்கள் அன்றாட உணவாக இருக்கும். தினம் தினம் வாரத்துக்கு அட்லீஸ்ட் 2-3 நாளாவது நம்ம கம்பு சோளம் குதிரைவாளி காடக்கண்ணி எத்தனையோ சிறுதானியங்கள்.
6: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மச்சான், கையில கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, இத அப்படியே வச்சிருக்காம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி,
6: கண்ணை மூடிட்டு ஷேர் மார்க்கெட்ல போறதுக்கு அந்த பணத்தை தூக்கி ஆத்துல போடுது.
5: ஏன்பா, நாங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண கூடாதா? உங்களை மாதிரி நாங்களும் நிறைய சம்பாதிக்க கூடாதா என்ன?
6: அதெல்லாம் பண்ணலாம், ஆனா அதை பத்தி முதல்ல நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? சரி, உனக்கு என்ன தெரியும் அதை பத்தி சொல்லு கேப்போம்.
5: தெரியும், ஏதாவது கம்பெனி பேர்ல காசை போடணும். அந்த ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு லாபம், மைனஸ்ல போச்சுன்னா நட்டம்.
6: என்ன ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட? நான் 2 வருஷமா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கே இந்த மார்க்கெட் பத்தி முழுசா தெரியல. இந்த ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீ எதுல இன்வெஸ்ட் பண்ணுவ?
5: அப்படி என்னத்த தெரிஞ்சுக்கணும் சொல்லு கேப்போம்.
6: முதல்ல செபிய பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்.
5: செபியா?
6: செபினா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் நம்ம நாட்டில் நடக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடு, ஸ்டாக்கு எல்லாத்தையும் கண்காணிச்சு மோசடி எதுவும் நடக்காம பாதுகாப்பாக செயல்படுத்துது. இப்போ நீ உன் காசை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா எப்படி பண்ணுவ? இன்ட்ராடேவா இல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா?
5: அதான் டெலிகிராம்ல நிறைய லிங்க்ஸ் வருது, அதுல உன கிளிக் பண்ணி அதுல என்ன சொல்றாங்களோ அது மாதிரி செஞ்சிட வேண்டியதான்.
6: நல்லா இருப்ப, இந்த தப்ப மட்டும் பண்ணிடாத.
5: ஏன்?
6: இந்த மாதிரி டெலிகிராம் அட்வைசர் எல்லாமே உண்மையா இருக்க மாட்டாங்க. அதுல நம்பி ட்ரேட் பண்ணா பெரிய லாஸ் ஆகி நம்மள ஃப்ராட் பண்ணிடுவாங்கன்னு செபியே சொல்லுது.
5: அப்ப எத்தனை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணனும் அதையும் சொல்லு.
6: நீயே படிச்சு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணு, இல்லனா நிறைய வகையான இன்டர்மீடியேட்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டாக் புரோக்கர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், செல்ஃப் சர்டிஃபைடு சிண்டிகேட் பேங்க்ஸ்னு 37 வகையில இருக்காங்க. இதுல ஒவ்வொரு வகையிலையும் 1000 கணக்குல புரோக்கர்ஸ் இருப்பாங்க. இதுல நீ யாருகிட்ட பணத்தை கொடுக்கணும், எது உண்மைன்னு எப்படி தெரிஞ்சுப்ப?
5: அதெல்லாம் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது?
6: நெட்ல செபியோட வெப்சைட் இருக்கும், அதுல நீ அமௌண்ட் போட போற அந்த புரோக்கரோட டைப்பு, அவங்க நேம், ரெஜிஸ்டர் ஐடி இதெல்லாம் வாங்கி டைப் பண்ணா அது உண்மையிலேயே செபி ரெஜிஸ்டர் கம்பெனி தானா அப்படிங்கறத காட்டும். அத பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
5: மச்சான், அதெல்லாம் கேட்டா தருவாங்களா?
6: அவங்க கிட்ட நம்ம பணத்தையே நம்பி கொடுக்கறப்போ அவங்கள பத்தின தகவலை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதா? கேளு, தகவலை சொல்லுவாங்க. ஸ்டாக் பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாத.
7: ஷேர் மார்க்கெட் என்பது நன்கு அறிந்து கவனமுடன் செயல்பட வேண்டிய தளம். மற்றவர்கள் லாபம் ஈட்டுகின்றனர் என்று அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இன்வெஸ்ட் செய்ய வேண்டாம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
8: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை, பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கைதட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: அடிக்கிற வெயிலுக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் எரியுதடி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு. நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸில் விலையோ குறைவு தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸுடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் நமது உடல் ஆரோக்கியத்திற்கு சித்த மருத்துவர் திரு சிவராம் அவர்களின் பேச்சு. இது கல்யாண மாலை என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
4: ஒவ்வொரு சிறுதானியங்களும் அதுக்கு வந்து பல்வேறு நிறங்கள் இருக்கு. வெள்ளை அரிசி இந்த பக்கம் வச்சுட்டு இந்த பக்கம் கம்பு வச்சு பாருங்க, அரிசியை விட 8 மடங்கு கம்புல இரும்பு சத்து இருக்கு, அரிசியை விட 20 மடங்கு கால்சியம் இருக்கு கம்புல. இந்த பக்கம் ராகி கேழ்வரகை வைத்து பாருங்க, குழந்தைக்கு தாய்ப்பாலுக்கு பின்னால கொடுக்கக்கூடிய வீனிங் ஃபுட்ல மிகச்சிறந்த உணவு கேழ்வரகு கஞ்சி. விலை குறைந்த கஞ்சி, இப்ப கொஞ்சம் விலை கூட்டிக்கிட்டே போகுது, அவ்வளவு குறைஞ்சது. எந்த உணவு நீங்க சிறுதானியம்னா உடனே அதுக்கு ஏதாவது ரெசிபி புக் இருக்கா சார், இல்ல அதை எங்கேயாவது கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பார்க்கணுமா? அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லை. உங்க பாட்டிகிட்டையும் உங்க தாத்தாட்டையும் கூப்பிட்டு கேட்டீங்கன்னா மிகச்சிறந்த ரெசிபி புக் அவங்க தான். அதை செய்வதற்கென்று எந்த ஒரு திறமும் தேவையில்லை. நீங்க தோசை ஆட்டுறதுக்கு அரிசிக்கு பதிலாக கம்பு போடுங்க, கம்பு சோள தோசை சாப்பிடுங்க. சிறுதானியங்கள் அப்படி என்ன பயன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரையை விட மெதுவாக சர்க்கரையை சேர்க்கக்கூடிய ஆற்றல் உண்டு. அரிசி வந்து வேகமாக சர்க்கரையை ரத்தத்தில் சேர்க்கும், சிறுதானியங்கள் எல்லாம் மெது மெதுவாக சேர்க்கும். அதுதான் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படிம்பாங்க. ஒவ்வொரு தானியம் ஒரு ஒரு நிறம் கொண்டது. கம்புக்கு ஒரு நிறம், ராகிக்கு ஒரு நிறம், குதிரைவாலிக்கு ஒரு நிறம், திணைக்கு ஒரு நிறம், வரகுக்கு ஒரு நிறம், இப்படி ஒவ்வொரு நிறமும் கொடுக்கிறது பிளான்ட் கொடுக்கக்கூடிய செகண்டரி மெட்டபலைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் உள்ள மருத்துவ குணங்கள். அது எதுவுமே அரிசியில் கிடையாது. வெள்ளை அரிசியில், பட்டை தீட்டப்பட்ட அரிசியில், பாரம்பரிய அரிசியில் உண்டு. பாரம்பரிய அந்த காலத்தில் சாப்பிட்ட கவுனி அரிசி, குளியடிச்சான், குள்ளக்கார், ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு மருத்துவ குணம் இருந்துச்சு. 160,000 பாரம்பரிய அரிசி ரகம் நம்ம ஊரில் இருந்துச்சு. பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் ஒவ்வொரு நாளும் அன்றைக்கு விளைவித்த அரிசியை வைத்து அவங்க வந்து நைவேத்தியம் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த ஜெகநாதர் ஆலயத்தை சுற்றியே 365 வகையான அரிசிகள் விளைஞ்சிருக்குன்னு எழுதியிருக்கார் கிளாட் ஆல்வார். அதெல்லாம் இழந்துட்டு இன்றைக்கி நம்ம பட்டை தீட்டி பாலிஷ் போட்டு மல்லிகைப்பூ மாதிரி இட்லி வெள்ளை வெளியேறு இருக்கணும்னு சொல்லி மொத்தமாக காலி ஆகிட்டுருக்கோம். ஸோ சிறுதானியங்களை அன்றாட உணவில் எடுத்துக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பழங்களை, நம்ம பக்கத்தில் பப்பாளி கிடைக்குதா, நெல்லிக்காய் கிடைக்குதா, இலந்தை கிடைக்குதா, நாவல் கிடைக்குதா, அதற்கு இணை இந்த கிவி ஃப்ரூட்டோ ரொமானியாவிலேருந்து வர்ற ஆப்பிளோ கிடையாது. அருகாமையில் இருக்கக்கூடிய பழங்களை அன்றாடம் பயன்படுத்துங்க. முடிந்த வரை ரெடி டு ஈட்னு சொல்லக்கூடிய தயார் நிலையில் இருக்கக்கூடிய ஃப்ளேக்ஸாக இருக்கட்டும், நூடுலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் வேண்டாம். ஃப்ளேக்ஸை பற்றி மட்டும் ஒரு கருத்தை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறலான்னு நினைக்கிறேன். ஃப்ளேக்ஸ் வந்து நமக்கு நல்லது தான், இவ்வளோ நிறைய விட்டமின் இருக்குது, மினரல் இருக்குது, கரிஷ்மா கபூர் மாதிரி இடுப்புலாம் வருது, அதை வாங்கலாமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாங்குகிறாங்க. ஆனால் அதுவும் ஒரு தானியத்திலிருந்து தான் வருது. அந்த தானியம் ஒரு அவலாக மாறுவதற்குள்ளே எவ்வளவு தொழில்நுட்பத்துக்குள்ளே மாட்டுதுன்னு கொஞ்சம் யோசிக்கணும். 140 டிகிரியில் வேக வச்சு 60 டன்னில் அடித்து 240 டிகிரியில் உள்ளே இருக்க நீரை பூரா எடுத்து நைட்ரஜன் ஃப்ளஷ் பண்ணி அதில் வேண்டிய கெமிக்கல் எல்லாம் தெளித்து உங்கள் இடத்துக்கு வர்ற அவல் என்ன? நம்ம படித்தோமே அவல், குசேலன் கொடுத்த அவல், அதை தயாரிக்கக்கூடிய முறையினை படித்தபோது சிலிர்த்து போயிட்டேன். அவன் சொல்லியிருக்கான், அவல் தயாரிக்கும் போது பூண் இல்லாத உலக்கையினால் இடி அப்படின்னு சொன்னான். ஏன்டா பூண் இல்லாத உலக்கைன்னா அதில் எழுதுறாங்க, உலக்கைக்கு கீழே அந்த இரும்பு பூண் இருந்ததுன்னா அதை இடிக்கும் போது அரிசியினுடைய குணம் கொஞ்சம் குறைந்து விடும், அதனால பூனை கலட்டி வச்சுட்டு மர உலக்கையினால இடின்னு சொன்னான். அந்த அறம் எங்க? இவன் சொல்ற இத்தனை டிகிரியில் வரக்கூடிய தொழில்நுட்பம் எங்க? பாரம்பரியம் தான் பாதுகாப்பானது. அதை எடுத்து நம் வாழ்வில் இந்த தொற்றாத நோயின் பிடியில் சிக்காமல் இருப்போம், சிக்கி இருந்தாலும் சீக்கிரம் வெளியே வருவோம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.
1: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மலர் திரையாயிரம் தோன்றாது. அழகும் கலையும் வாழும் நாடு ஆண்டவன் வீடாய் திகழாது. அழகும் கலையும் வாழும் நாடு ஆண்டவன் வீடாய் திகழாதோ. அவைகளை எல்லாம் அழிக்க நினைத்தால்

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேப்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவைய மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709449399. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி.

0: என்ன தர இது? பார்த்தா மட்டும் இல்ல, தொட்டாலும் பஞ்சு மாதிரி சாஃப்டா இருக்கு.
1: இது அனுஜ் டைல்ஸ் மாலோட வெல்வெட் கார்விங் டைல்ஸ்.
0: டைல்ஸ் இப்படி சாஃப்டா இருக்குமா?
1: ஆமா, ஷைனி கர்வ்டு டிசைன், ரொம்ப லக்ஸரி லுக். ஆனா கால் வச்சா ரொம்ப சாஃப்ட் ஃபீல், நடக்கிற மாதிரியே இருக்காது, மிதக்கிற மாதிரி இருக்கும்.
2: வெல்வெட் கார்விங் டைல்ஸ் வாங்க அனுஜ் டைல்ஸ் மால்க்கு வாங்க. லக்ஸரி லுக், ஸ்பாஞ்ச் மாதிரி சாஃப்ட் டச், லிவிங் ரூம்க்கு பெர்ஃபெக்ட். உங்க ஃப்ளோரும் ஆகும் இனி பஞ்சு போல. அனுஜ் டைல்ஸ் மாலில் டைல்ஸ் வாங்கினால் 30% தள்ளுபடி, ஒரே நாளில் ஃப்ரீ டெலிவரி. அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி.
3: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுடி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்காகவே
4: குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா
3: அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்ம கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸுடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. ஏழு ஏழு தலைமுறைக்கும் எங்க குடும்பமே இந்த ஊர்ல தான் இருக்குன்னு சில பேர் பேசுறத கேட்டிருப்போம். அப்ப எத்தனை வருஷமா அவங்க ஒரு ஊர்ல இருக்காங்க? அதே சமயம் ஒரு தலைமுறைங்கிறது எத்தனை வருஷம் தெரிஞ்சுக்கலாமா? ஒரு தலைமுறைங்கிறது 33 வருஷத்தை குறிக்கும். அப்ப ஏழு ஏழு தலைமுறைங்கிறது சுமார் 231 வருஷத்துக்கும் மேல. இனி யாராவது நம்ம கிட்ட வந்து நான் ஏழு ஏழு தலைமுறையா இங்க இருக்கேன்னு சொன்னா நாம கேக்குற கேள்வி கண்டிப்பா என்னவா இருக்கும்? 231 வருஷத்துக்கும் மேல இந்த ஊர்ல இருக்கீங்க.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அம்மரை சமாளி. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: வியர்குரு இந்த பேரை கேட்டாலே நிறைய பேருக்கு பிடிக்காது. காரணம், வந்துச்சுன்னா தடுப்பு தடுப்பா இருக்கும், அரிக்கும், சொரிஞ்சா செவந்து போயிரும். அப்படிப்பட்ட வியர்குரு வியர்வை உடம்புல தங்குறனாலதான் ஏற்படுது. சோ வியர்வைய உடம்புல தங்க விடாதபடி முகத்தை வெறும் தண்ணியினால கழுவுறது, உடம்ப ஈரமான துணியால தொடைக்கிறது, தினமும் 2 தடவை குளிக்கிறது, வெயில்ல போகும்போது வியர்குரு பவுடரை யூஸ் பண்றது மூலமா பராமரிக்கலாம். அப்போ வந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கையால தொட்டு சொரிய கூடாது, 2 வேளை தவறாம குளிக்கணும், குளிர்ச்சியான உணவுகளை அப்பப்ப உணவுல எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாம அரிக்கிற இடங்கள்ல பவுடர் போடுறத தாண்டி கை வைத்தியமான மிக சிறந்த நிவாரணினா அது சந்தனம் தாங்க. மஞ்சள், சந்தனம், வேப்பில மூணையும் சம அளவுல எடுத்து மை போல அரைச்சு வியர்குரு உள்ள இடத்துல தடவி 1 மணி நேரத்துக்கு பின்னாடி குளிக்கலாம். இல்ல அப்படின்னா பாசிப்பயிறு, கடலை பருப்பு, வெந்தயம் இதெல்லாம் கலந்த பொடிய குளிச்சு தேய்க்கலாம். இதை தவிர குப்பை மேனி கீரைய பருப்புல சேர்த்து கடைஞ்சு சாப்பிட்டு வந்தாலும் உடம்பு சூடு குறையும், வியர்குரு நெருங்காது.
0: சம்மரை சமாளி, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சியில அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட விளையாட நாங்க ரெடி. ஏன் கூட விளையாட நீங்களும் ரெடியா?
1: வாங்க தாத்தா, நம்மளும் போய் விளையாடலாம். அட வாங்க தாத்தா.
2: அட போங்கடா. 6 வயசான உங்களோட 60 வயசான நானாடா சேர்ந்து விளையாடணும்
1: தாத்தா. உங்களை என்ன நாங்க பிளே கிரவுண்ட்ல விளையாட கூப்பிடுறோம், ரேடியோல தானே விளையாட கூப்பிடுறோம்.
3: விளையாடுறதுக்கு வயசு ஒரு தடையா என்ன? இனி 6 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் எல்லாரும் விளையாடலாம். கடலோடு விளையாடு திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை மாலை 5 மணி முதல் 7 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: தங்கச்சி சித்தப்பா சித்தி மாமா மச்சான்
1: எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறதை கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட். இதுக்கு மேல படிக்கலைன்னா அதுக்கான TC, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதிரிமாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு. நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில் விலையோ குறைவு தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸுடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. கடலோட விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். நீங்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடலோடு விளையாடும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நான் தியஸ்ரீ மற்றும்
1: ஜான் ஹொரேப்.
0: ஓகே, நம்ம ஜான் ஹொரேப் தம்பியும் வந்தாச்சு. இன்னைக்கு வந்து எதை பத்தி சொல்லலான்னு ஐடியாவோட வந்திருக்கீங்க?
1: ஒரு கதைக்கா.
0: சரி ஓகே, என்ன மாதிரியான கதையா அது இருக்க போகுது?
1: அது எப்பயும் போல ட்விஸ்ட் தான்க்கா.
0: சரி ஓகே, அதை என்ன ட்விஸ்ட் அப்படிங்கிறத அப்புறமா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் வந்து கேமில் எந்த வித ட்விஸ்ட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேருந்து எல்லாருக்கும் ஒரு பழக்கப்பட்ட ஒரு கேம் தான் வந்து நம்ம விளையாட போகிறோம், அதாவது கல்லன் விளையாட்டு. இந்த விளையாட்டு வந்து விளையாண்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி வந்து ஒரு கேப்பாக வந்து தெரிஞ்சிச்சு. அதனால் இன்றைக்கி எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃப்ரீயாக இருப்பீங்க, அதனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த கல்லன் விளையாட்டு வந்து தேர்வு செஞ்சுருக்கோம். இதில் வந்து கலந்துக்கணும்னு ஆசைப்படுறவங்க 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். இந்த கேம் எப்படி விளையாடுறது அப்படின்னு ஒரு சிலருக்கு கூட வந்து தெரியாம இருக்கலாம், அதனால அந்த கேமை வந்து எப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிடலாமா?
1: ஓகேக்கா.
0: சரி ஓகே, நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்களா இல்ல நான் பண்ணட்டுமா?
1: குருவான வீட்டில் களவாண்ட நீ முதல் கல்லன்.
0: சரி, நானே வந்து முதல் கல்லன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து சொல்லி ஆகணும். இதில் வந்து 3 பேர் சேர்ந்து விளையாட போகிறோம் நேயர்களோட சேர்த்து. முதல் கல்லன், 2வது கல்லன், 3வது கல்லன் அப்படின்னு போயிட்டே இருக்கும். இதில் வந்து குருவான கல்லன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க தான் இப்போ நம்ம ஜான் குரைப் தம்பி சொன்ன மாதிரி குருவான வீட்டில் களவாண்ட முதல் கல்லன் அப்படின்னு சொல்லணும். இல்லைனா வந்து 2வது கல்லனை சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 2வது கல்லன் அப்படின்னு மாற்றி சொல்லணும். அதுக்கு வந்து நான் வந்து என்ன பதில் சொல்லணும்?
1: நான் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இப்போ இன்னொரு கல்லன் இருப்பாங்களா, அதாவது 2வது கல்லர், அவங்களும் சொல்லி கொடுத்தணும். இல்லைன்னா என்னை குருக்கல்லனே நீங்கள் சொல்லலாம்.
0: அதாவது நான் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன், அதோட நீங்கள் வேற யார் அப்படின்னு கேட்பீங்க, அதோட நான் இன்னொரு கல்லனை வந்து மாட்டி விட்டுட்டு அப்படியே போயிட்டே இருக்கணும். அப்படி கடைசியாக எந்த கல்லன் மாட்டுறாங்களோ அவங்க வந்து அவுட் ஆயிடுவாங்க. வின் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கான விருப்ப பாடல் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு. சரி, அடுத்ததான் நேற்று நடந்த ஒரு மேட்சை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். சரி, நேற்று யாருக்கும் யாருக்கும் நடந்துச்சு அப்படிங்கிறத முதல்ல சொல்லுங்க.
1: பஞ்சாப் கிங்ஸிசஸ் மும்பை இண்டியன்ஸ், இவங்க ரெண்டு பேருக்கும் நேற்று மேட்ச். இதில் யார் டாஸ் வின் பண்ணால் தெரியுமா?
0: இதில் வந்து பஞ்சாப் கிங்ஸ் அவங்க தான் வந்து டாஸ் வின் பண்ணி முதல்ல வந்து பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. பேட்டிங் சூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஆட்டமுமே வந்து ஆடினாங்க அப்படின்னே சொல்லலாம். கடைசியாக தான் பார்த்தோம் அப்படின்னா விக்கெட்டுகள் விழ ஆரம்பிச்சிச்சு. ஒரு 5 விக்கெட்டுகளுக்கு அப்புறம் தான் வந்து வரிசையாக விக்கெட்டுகள் அப்படிங்கிறது விழுந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓரளவுக்கு வந்து நார்மலான கேம் தான் விளாண்டுட்டு இருந்தாங்க. சரி, அவங்க எத்தனை ஸ்கோர் எடுத்தாங்க?
1: அதாவது கரெக்டாக 200, 200. இதில் மொதல் பேட்டிங் ஆனது யார் அப்படின்னா பிரியான் சாரியா, இவங்க முதல்ல இறங்கினாங்க. இவங்க ஒரு 22. அதுக்கப்புறம் பிரன் சிங் இவங்க இறங்கினாங்க,
0: பிரப் சிம்ரன் சிங்
1: அவங்க இறங்கினாங்க. அதுக்கப்புறம் கனாலி இறங்கினாங்க. இந்த மாதிரி இறங்கிட்டே போய் எப்படியோ 200 அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மும்பை இண்டியன்ஸில் முதல்ல எப்பயும் போல் ஹிட்மேன் இறக்கிட்டாங்க. ஹிட்மேன் இப்படியும் ஒரு 50 தாண்டிடுவோம்னு நினச்சேன், ஆனால் அதுக்கு பாதி, அதாவது 25 அவுட்டு. அதுக்கப்புறம் ராயன் ரிகல்டன் அவர் நல்ல 48 அடித்தார். இந்த மாதிரி ஒரு 205 அடித்து வின் பண்ணிட்டாங்க.
0: சரி ஓகே, இதில் வந்து முக்கியமான ஒரு பிளேயரோட பேரை சொல்ல நீங்கள் வந்து மறந்துட்டீங்க. கடைசியாக வந்து வந்து அந்த ஆட்டத்தையே ஒரு மாற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திலக் வர்மா, அவங்களோட ஸ்கோர் தான் வந்து அதிக அளவில் இருந்துச்சு அந்த ஒரு போட்டியில். அதுவும் இல்லாமல் நாட் அவுட்லேயுமே வந்து இருந்தாங்க. கடைசி வரைக்கும் வந்து 6, 4 இது எல்லாத்தையுமே வந்து அடிச்சு கொடுத்து அவங்க தான் வந்து அந்த ஒரு கேமுக்கான ஒரு முக்கியமான வெற்றியை தேடி தந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இது வரைக்கும் இல்லாத பட்சத்தில் வந்து பும்ராவோட கேப்டன்சி அதையுமே நம்ம வந்து ஓரளவுக்கு பார்த்தோம். அதனால கூட வந்து வின் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஒரு சிலர் சொன்னாலும் அந்த டீம் ஒர்க்னால தான் வந்து மும்பை இந்தியன்ஸ் அவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்குமோ இல்லையோ அடுத்து வரக்கூடிய டீம்களுக்கெல்லாம் வந்து ஒரு முக்கியமான அட்வான்டேஜாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக வந்து என்ன தகவல் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டோட மின்சார கட்டணம். இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், அதாவது 200 யூனிட் மின்சாரம் வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. ஆல்ரெடி வந்து எல்லாருக்குமே வந்து 100 யூனிட் கரண்ட் வந்து ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் புதுசாக இப்போ சைன் பண்ண புதிய அரசு மூலமாக வந்து 2 மாதங்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை தவிர இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இந்த தமிழ் முதல்வன் அப்புறம் வந்து புதுமை பெண் இந்த மாதிரியான திட்டங்களில் திரும்பவும் நம்ம பயனடைய முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த பட்சத்தில் கண்டிப்பாக திரும்பவும் அது வந்து அதெல்லாமே வந்து அப்படியே தான் செயல்பட போகுது. அது மட்டும் இல்லாமல் மகளிர் உரிமை தொகையுமே வந்து அப்படியே தான் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லி இன்றைக்குமே வந்து நிறைய பெண்களுக்கு காசு அப்படிங்கிறது வந்துச்சு, மாதம் மாதம் வரக்கூடிய 1000 ரூபாய். அதை தொடர்ந்து இந்த 200 யூனிட் மின்சாரம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டுமே வந்து அனுப்பியிருக்காங்க. ஒரு குடும்பத்துக்கு எத்தனை காசு வந்து நம்மளுக்கு வந்து மிச்சமாகுது அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டுமே வந்து சொல்லியிருக்காங்க. 200 யூனிட் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 150 ரூபா அந்த மாதிரியான மிச்சங்கள் வந்து நிறைய குடும்பங்களில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்றைக்கான கேம் என்ன அப்படிங்கிறத சொல்லியாச்சு. கள்ளன் விளையாட்டு, அந்த கேமில் கலந்துக்க ஆசைப்படுறவங்க 709-443-9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அடுத்ததாக ரெட்ரோ படத்திலிருந்து ஒரு பாடலுமே வரப்போகுது, சந்தோஷ் நாராயணன் அவங்களோட இசையில். கேட்டு இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வித விதமா வித்தியாசமான ஃபுட்ஸ் தேடி தேடி டேஸ்ட் பண்ற ஆளா நீங்க? இந்த வீக்கெண்டுக்கு குடும்பத்தோட ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு போலாமா? அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தமிழ்நாடு ஹோட்டல். தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சித்துறை சார்பா ராமேஸ்வரம் தமிழ்நாடு ஹோட்டல் அமுதகம் உணவகத்துல வர மே 15, 16, 17 தேதிகள்ல மதியம் 12 மணில இருந்து 2 மணி வரைக்கும் நடக்க போகுது கொங்கு நாட்டு சைவ உணவு திருவிழா. விழால கலந்துக்க கால் பண்ணுங்க 9566968930. கொங்கு நாட்டு உணவுகளை ஒரு பொடி பிடிக்கலாமா?
1: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000. அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுடி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்ம கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸுடன். பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
3: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 5:18 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
1: ஜான் ஹோரேட்.
0: ஓகே, நம்ம ஜான் ஹோரேட் தம்பியும் வந்து ஒரு கதை சொல்ல போறதா வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதுக்கு முன்னாடி இன்னைக்கான கள்ளன் விளையாட்டுல கலந்துக்க ஆசைப்படுறவங்க 7094399999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். இது சின்ன வயசுல இருந்து எல்லாரும் விளையாடக்கூடிய ஒரு கேம்ஸா இருந்தாலுமே இன்னும் வந்து ஒரு சில 2K கிட்ஸுக்குலாம் வந்து இது அவ்வளவா தெரியாது. அப்படி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்களும் கண்டிப்பா கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு ஜாலியா விளையாடலாம். அடுத்ததான் நம்ம ஜான் ஹோரேட் சொல்ல போற கதையில வந்து என்ன ஆக போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்.
1: ஒருத்தரே ஒருத்தர் இருந்தானா, அவன் எந்த ஊருக்குள்ளே போனாலும் அங்கே இருக்கிற ஒரு வீட்லேயாவது முழுசாக தேடிடுவானா. அப்படி ஒருத்தருடைய உள்ளே போகும்போது அங்கே இருக்கிற எல்லாரும் அவனை புதுசாக பார்த்தாங்கண்ணா. என்ன இது, இவன் பூச வந்திருக்கானே, என்னை பார்த்தா சந்தேகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊர் மக்களும் அவங்ககிட்ட போய் கேட்டாங்கண்ணா. நீ எங்கேருந்து வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது, நான் பக்கத்து நாட்டிலேருந்து வந்திருக்கேன், நான் ஒரு தச்சன் அப்படின்னு சொன்னானா. அதோட எல்லாருக்கும் சரி இவன் ஒரு தச்சன் போல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்கண்ணா. ஆனால் நிறைய பேருக்கு இவனை நம்பவே இல்லை. அதனால் இவன் ஊர் மக்கள் மேலே நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வரணும், அதனால் இவங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தா நம்மளோட ஃப்ரெண்ட் ஆவாங்க, அப்படியே அவங்க வீட்டில் போய் நம்ம எல்லாத்தையும் திருடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய சொந்த காசுலேயே மக்கள் எல்லாருக்கும் பழங்கள், ஆடைகள், இந்த உணவு இந்த மாதிரி எல்லாமே வாங்கி கொடுக்கணும்னே இந்த அங்கே இருக்கிற எல்லா மக்களும் அடடா இவன் ஒன்றும் கெட்டவன் இல்லை, இவன் ரொம்ப நல்லவன், நம்ம இவனை கூடிய வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேலே நம்பிக்கை வருது. இதுதான் நம்மளுக்கு சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு எப்பயும் போய் ஒரு வீட்லேயே திருடிட்டே இருந்தானா. அதுக்கப்புறம் என்ன இருக்கும்னு ஒன்று தெரிஞ்சுக்கலாம்.
0: சரி ஓகே, அதுக்கப்புறம் அந்த மக்களுக்கெல்லாம் அது புரிய வந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பொதுவாக வந்து கீரை வகைகள் அப்படின்னாலே அதில் வந்து அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சதாக தான் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சதான். அதுக்கு பசலை கீரை மட்டும் விதிவிலக்குன்னு சொல்லிட முடியாது. இருக்கிற கீரை வகைகளில் இதுவுமே பல பேரால் விரும்பி சாப்பிடப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பசலை கீரையில் பொரியல், கூட்டு, இதை தவிர சூப்பு, கடையில் செஞ்சு சாப்பிட்றதான் பல பேரால் விரும்பப்படுதான். குறிப்பாக வந்து நார்ச்சத்து இருக்கிறதுனால செரிமான மண்டலத்தையும் சீராக செயல்பட வைக்கும். அப்புறமா அனிமியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இரத்த சோகை பிரச்சனையை போக்கி உடம்புல இரத்த சிவப்பு அணுக்களையுமே அதிகப்படுத்த உதவுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தேவையான இரும்பு சத்து, அப்புறம் கால்சியம், கனிம சத்துக்கள் இதெல்லாம் இருக்கிறதுனால எலும்பு அப்புறம் தசை ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும். குறிப்பா வந்து வெயில் நேரங்கள்ல தான் இந்த வகை கீரையை அடிக்கடி சாப்பிடலாமா. ஏன்னா வந்து உடல் வெப்பத்தை போக்கி குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய கீரை வகைகள்ல இதுவும் ஒன்று. அதனால இப்போ இருக்கக்கூடிய கிளைமேட்டுக்கு கண்டிப்பா இதுல சூடா சூப் முறையா செஞ்சு சாப்பிடலாம். இதை தவிர ஆன்டி ஆக்சிடென்ட், அப்புறம் வந்து வைட்டமின் இதெல்லாம் இருக்கிறதுனால கண் பார்வையை மேம்படுத்துறதுக்கும் பயன்படுது. இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கண் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் கூட அதிகமாக வர்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஒரு சில ஆய்வுகள் படி இந்த பசலை கீரை அப்படிங்கிறது கருப்பை புற்றுநோய்களை கூட குணமாக்க பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரஸ்ட் கேன்சர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மார்பக புற்றுநோயோட அபாயங்களையும் குறைக்கும் அப்படின்னு அதே ஆய்வுகள் மூலமாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ரத்த அழுத்தத்தை கம்மி பண்ணுறது, அப்புறம் வந்து சருமத்தோட ஹெல்த்துக்கும் சரி நம்மளோட முடியோட ஹெல்த்துக்கும் சரி இந்த மாதிரியான கீரை வகைகள் அப்படிங்கிறது அதிக அளவில் உதவி செய்யும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததான் இன்னைக்கான கேம் என்ன அப்படிங்கிறது சொல்லியாச்சு. கள்ளன் விளையாட்டு தான் விளையாட போகிறோம். அடுத்த பகுதியில் எப்படி விளையாடுறது அப்படிங்கிறத நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லி காமிப்போம். அதுக்கு முன்னாடி இந்த விளையாட்டு தெரிஞ்சவங்க 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி ஜாலியாக விளையாடலாம். அடுத்ததான் அரண்மனை 4 படத்திலிருந்து ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: சரி, வளர்ந்த குழந்தைங்க நீர் சத்துக்காக தண்ணி குடிச்சுக்கலாம். அப்ப பிறந்த குழந்தைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிறந்த குழந்தைக்கு 6 மாசம் வரை தண்ணி தனியா தர வேண்டிய தேவையே கிடையாது. குழந்தைக்கு தாய்ப்பால் குடுக்கறது மூலமாவே தேவையான நீர் சத்துமே கிடைச்சிருதான். அதனால குழந்தைக்கு சரியான இடைவெளி மூலமா தாய்ப்பால் குடுக்கறதே உடல்ல நீர் சத்து நிறைஞ்சதாதான் வச்சுக்கிறோமா.
0: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 5:31 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
1: ஜான் ஹோரே.
0: சரி ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து கல்லன் விளையாட்டு வந்து விளையாண்டுட்டு இருக்கோம் இல்லையா, அந்த வகையில இப்போ நானும் ஜான் ஹோரேப்பும் மாற்றி மாற்றி விளையாட போறோம். யார் வின் பண்ண போறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து கண்டிப்பாக பாடல் கிடைக்கும். இது வந்து நாங்கள் ஒரு டெமோ கேமாக தான் விளையாண்டு காமிக்க போறோம். எப்படி அப்படிங்கிறத சரியாக கவனிங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா?
1: ஸ்டார்ட் பண்ணலாம்க்கா.
0: ஓகே, குருவான வீட்டில் கடவாண்ட முதல் கல்லன்
1: நான் இல்லை.
0: வேறு யார்?
1: குருவானக்கல்லன்.
0: நான் இல்லை.
1: வேறு யார்?
0: முதல் கல்லன்.
1: நான் இல்லை.
0: வேறு யார்?
1: குருவானக்கல்லன்.
0: நான் இல்லை.
1: வேறு யார்?
0: முதல் கல்லன். சரி ஓகே, நான் வந்து ரொம்ப நேரம் யோசிச்சிட்டேன், அதனால இந்த கேமில் நான் அவுட் ஆகிட்டேன். நேயர்கள் யாராவது வந்து யோசிக்காமல் டக்கு டக்குன்னு இந்த மாதிரி பதில்கள் சொல்லுவீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி எல்லாரும் சின்ன வயசில் விளையாண்ட இந்த ஒரு கேமை வந்து திரும்பவும் வந்து விளையாடலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி இருந்த தலைமுறையினரை விட இப்போ இருக்கக்கூடிய குழந்தைங்க ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக எதில் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக மொபைல் பயன்பாடில். வயசில் சின்னவங்களாகவே இருந்தாலும் அவங்களோட வாழ்க்கையை சமூக வலைதளங்களில் பலர் வந்து வ்ளாகாக பதிவிடுறாங்க. நம்ம பாமன் பகுதியில் கூட இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்க வீடியோக்கெல்லாம் போகிறத நம்மளும் கேள்விப்பட்டிருப்போம். அது அவங்களோட பேஷனாக இருக்கிறப்பவும் மற்றவங்களுக்கு நல்லது நடக்குது, அதாவது அவங்க வீடியோவை பார்த்து தேவைப்படுறவங்களுக்கு உதவி கிடைக்குது அப்படின்னா அது ரொம்பவே நல்ல விஷயம்தான். ஆனால் ஒரு சிலர் இந்த மாதிரி வீடியோ புகைப்படங்கள் இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு ஆபத்தான இடங்களுக்குமே வந்து பயணம் செஞ்சு போகிறாங்க. அது ஒன்றும் பெரிய அந்த மலை உச்சியில் நின்றோ இல்லை வந்து பெரிய பெரிய கட்டடங்களில் நின்றோ பெரும்பாலும் வந்து அந்த ஆபத்து அப்படிங்கிறது நடக்கிறதில்ல. பொதுவாக நம்ம ஊரில் இப்போ கிளைமேட் வந்து நல்லா இருக்குது, சரி நம்ம வந்து ரயில்வே பாதைகளில் போகலாம், அப்புறம் வந்து பாமன் பாலத்தை வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சாதாரணமாக இந்த மாதிரியான இடங்களுக்கு தான் வந்து கிளம்பி போகிறாங்க. ஆனால் அதில் ஏற்படக்கூடிய கவனச்சிதறல் காரணமாக ஒரு சில தவறான அசம்பாவிதங்களும் நடக்குது அப்படின்னே சொல்லலாம். இதை தவிர ஏதாவது நீர்நிலைகள் அப்புறம் வந்து கடலுக்கு போய் வந்து குளிக்கிற மாதிரி பெரிய ஸ்விம்மிங் பூல் அமைச்சு அதில் வீடியோ எடுக்கிறது அப்படின்னு கண்டிப்பாக இந்த மாதிரியான வேலைகளும் தனியாக போயிட்டு தான் இருக்குது. அதுக்காக வந்து லைக்ஸு அப்புறம் வந்து வியூவு இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு கண்டிப்பாக வந்து ரீச் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி போகிறாங்க. ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆபத்துக்களை குழந்தைங்க புரிஞ்சுக்கலை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். குறிப்பாக வந்து பேரிடர் காலங்களில் இந்த மாதிரி வெளியே போகணும்னு ஆசைப்படுறதே முதல்ல வந்து தகவல். இதில் வந்து வீடியோக்களுக்கு ஆசைப்பட்டு அவங்க உயிரையே வந்து பணயம் வைக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சிலர் இந்த மாதிரி வீடியோ புகைப்படங்களுக்கெல்லாம் வந்து ஆசைப்பட்டு அப்புறம் மலை உச்சிகளில் இருந்து விழுகிறது இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நம்ம ஊர்களையுமே வந்து அப்படி நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சிலருக்கு நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போயே வந்து கவனமோடு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததான் நம்ம ஜான் கோரைப் தம்பி வந்து ஒரு திருடன் கதை ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அதுக்கப்புறம் அந்த மக்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, அந்த திருடனதை வந்து கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கலாம்.
1: அதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாருக்கும் மின்னம்பிக்கை வந்துருச்சோம். அதுக்கப்புறம் இவன் திருடுறதை விட்டுட்டு இவங்களை நம்ம ஏமாற்றி சம்பாதிக்கலாம், நம்ம நைட்டு போய் கஷ்டப்பட்டு திருடுறதுக்கு இவங்களாலேயே அவங்களுடைய பணத்தை நம்மளுக்கு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊர் மக்களையும் கூப்பிட்டு அவங்களுக்கு உணவு தந்து நான் சொல்கிறத கேளுங்க மக்களே, நான் இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய காசெல்லாம் எங்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அதை நான் நல்லா பத்திரமா வச்சுக்கிறேன், அப்படி யார் என்னை நம்பி நிறைய தர்றீங்களோ அவங்களுக்கு அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தருவேன் அப்படின்னு சொல்லும்போது யாருமே நம்பலையாம். அவன் மேல் நம்பிக்கை இருந்தாலும் அவன் சொன்னதை யாரும் நம்பலை. அதோட அவன் ஒருத்தரை கூப்பிட்டு உங்களுடைய பணத்தை எங்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் ரெண்டு பொற்காசை கொடுத்தாராம். ஒரு கொஞ்ச நாள் கழித்து அவனா கொடுத்தானா, ஆனால் அதில் 3 பொற்காசை திரும்ப கொடுக்கும்போது எல்லா மக்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சான், ஆனாலும் முழுசாக நம்பலை. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ஒரு 500 பொற்காசுகள் கொடுத்தாராம். அதோட 500 ரொம்ப பெருசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேறு வீட்டிலேருந்து 500 திருடி 1000 அவருக்கு கொடுத்துட்டாராம். அதோட இப்படி எல்லாருக்கும் நம்பிக்கையே வந்து அவங்கள்ட்ட எல்லாத்தையும் கொடுத்தாங்களாம். அதுக்கப்புறம் இருக்கும்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
0: சரி ஓகே, அந்த நம்பிக்கையை தொடர்ந்து காப்பாற்றிட்டே இருந்தாங்களா இல்லை ஏமாற்றிட்டு போயிட்டாங்களா அப்படிங்கிறத அடுத்த பகுதி நம்ம முடிவில் தான் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் காத்திருக்கணும். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான நிகழ்ச்சியில் கல்லன் விளையாட்டு தான் விளையாண்டுட்டுருக்கோம். அந்த கேமில் கலந்துக்க ஆசைப்படுறவங்க 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அடுத்ததாக வந்து அனிருத் ரவிச்சந்திரன் அவங்களோட இசையில் ஒரு பாடலுமே வந்துட்டுருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுடிமாலா அப்படின்னுதான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ் உடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 5:45 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
1: ஜான் ஹோரே.
0: ஓகே, அடுத்ததா இன்னும் நம்மளோட கேம்ல வந்து முதல் நேயரே வந்து என்ட்ரு ஆகல அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு வந்து நம்ம கல்லன் விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். அந்த கேம்ல கலந்துக்க நேயர்கள் யாராவது ஆசைப்பட்டீங்கன்னா 709-443-9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அடுத்ததா நம்ம ஜான் ஹோரே தம்பி சொல்லிட்டு இருந்த கதையோட முடிவு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு.
1: அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாருமே அந்த திருடன்கிட்ட, அவனுக்கு திருடனாக இல்லைங்க, ஆனால் வேறு ஒருத்தர் மூலியமாக இருக்கார். அப்படி அவர்கிட்ட எல்லாத்தையும் எல்லா பொற்காசுகளையும் கொடுத்தாங்களாம். முதல்ல 1, 500, 1000, இப்போது 2000க்கும் மேலேயே கொடுத்து அவங்கக்கிட்ட வாங்கிட்டே இருந்தாங்களாம். அப்போது திருடன் நினச்சான்னா இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மனசுக்குள்ளே நினச்சிட்டு எல்லாரும் பெரிய பெரிய அமௌண்ட்டாக கொடுத்தாங்களாம். அதாவது 4000 பொற்காசுகள், அதாவது அவங்களுக்கு சேவிங்ஸ் வச்சுருப்பாங்களே அதையும் சேர்த்து கொடுக்கும்போது ஒரு சில நாள் கழித்து அந்த மக்கள் எல்லாரும் இன்னும் அந்த ஆளை காணும், எப்பயும் இன்னும் தருவார், இன்னும் காணுமே அப்படின்னு சொல்லி தேடும்போது அதுக்கு முன்னாடியே ஒருத்தர் சொன்னாராம், அவன் நம்பாதீங்க, ஏன்னா அவன் ஒரு திருடன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அவர் சொல்கிறது யாரும் கேட்காம அவங்ககிட்ட எல்லா காசையும் கொடுத்து அனுப்பிட்டாங்க. பேராசை பேர் நஷ்டம். இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம் அப்படின்னா மற்றவங்க பேச்சை நம்ம கேட்கணும், அதுக்கப்புறம் கண்மூடித்தனமாக நம்ம யாரையும் நம்பக்கூடாது.
0: கண்டிப்பாக ஒருத்தர் வந்து திடீர்னு வந்து நான் உனக்கு லாபம் தருவேன் அப்படின்னு சொன்னால் அதை வந்து என்றைக்குமே வந்து நம்ம நம்பிடக்கூடாது. கண்டிப்பாக வந்து யோசிச்சு தான் முடிவுகள் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஜான் ஹோரே தம்பி வந்து கதை மூலமாக சொல்லிட்டாங்க. அடுத்ததாக இன்றைக்கான நிகழ்ச்சியில் கல்லன் விளையாட்டு விளையாண்டுட்ருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக நம்ம உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தை செலுத்துறதை விட பல பேர் வந்து சருமம் அப்புறம் முடி ஆரோக்கியத்தை தான் அதிகமாக விரும்புகிறாங்க. இன்னொரு ஒரு விஷயமா பற்களோட ஆரோக்கியமும் பலர் விரும்பக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதனால் ஒரு சின்னதாக வந்து பற்களோட ஆரோக்கியம் பாதிக்கப்பட்ட உடனே வந்து டென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவாங்க. அதுலேயும் இப்போ டெக்னாலஜிலாம் வந்து அதிகமாகவே உருவாயிட்டனால அந்த வகையில் டென்டலுக்குன்னே வந்து தனி டெக்னாலஜி படிப்புமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் டீத், அதாவது செயற்கை பற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது தயாரிக்கிறதுக்காக ஒரு படிப்பாக வந்து ஒரு கோர்ஸாக வந்து கற்று தருவாங்களாம். ஒரு சிலருக்கு வந்து சின்ன வயசுலேயே ஏதாவது அடிபட்டோ இல்லை வந்து விபத்து மூலமாகவோ பற்கள் வந்து பாதியாக உடஞ்சிருக்கலாம், அவங்களுக்கு செயற்கை பற்கள் தான் வந்து பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் பல் செட் உருவாக்குறது, பற்களுக்குனே வந்து தனி மோல்டிங், கேஸ்டிங், அப்புறம் வந்து பாலிஷிங் அப்படின்னு தனித்தனி படிநிலைகள் அப்படிங்கிறது இருக்கும். அதை பற்றியும் அப்புறம் வந்து டென்டல் லேபில் முழுக்க முழுக்க ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கும் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் டிப்ளமோ பிஎஸ்சி டிகிரி வரைக்கும் நம்ம படிக்க முடியும். வேலை வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா டென்டல் லேப் டெக்னீஷியன், அப்புறம் வந்து டென்டல் மெக்கானிக், அப்புறம் தனியார் டென்டல் கிளினிக்லேயோ இல்லைனா வந்து தனியாக வந்து டென்டல் லேப் பிஸ்னஸ் கூட வந்து தொடங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பேஷண்ட்டோட பல் அளவுகளை முன்னாடியே எடுத்துப்பாங்க, அதை எடுத்துகிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி செயற்கை பற்களை உருவாக்கி திரும்பவும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புவாங்க. அது மூலமாக தான் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து பற்களோட வடிவம் அப்படிங்கிறது மாறும், திரும்பவும் அவங்களுக்கு வந்து அழகான முறையில் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா பிரிட்ஜஸ், அதாவது பற்களுக்கு இடையில வந்து இடைவெளி அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு இருக்கும், ஒரு பல்லுக்கும் இன்னொரு பல்லுக்கும் இடையில வந்து அதிக இடைவெளி இருந்துச்சு அப்படின்னா அதையுமே வந்து இவங்க சரி செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்குமே வந்து இப்போ அதிக அளவு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கிறத பார்க்க முடியுது. இதில் முக்கியமாக 70% வரைக்கும் ப்ராக்டிக்கல் ஒர்க் அப்படிங்கிறதா இருக்கும், 30% மட்டும்தான் வந்து தியரி படிப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதே சமயம் இது படித்து முடிச்சுட்டு டென்டிஸ்ட் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. டென்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து பிடிஎஸ் படிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதனால் வந்து இது வந்து பற்களை வந்து நம்ம அழகுபடுத்தக்கூடிய வேலைகளுக்கு மட்டுமே வந்து ஈடுபடலாம், அதை தவிர டென்டிஸ்ட்லாம் வந்து ஆக முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு அடுத்ததாக பாடல் வரப்போகுது. சைவம் படத்திலிருந்து ஒரு அழகான ஒரு குடும்ப பாடல் கேட்டு இணைஞ்சிருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஜான் ஹோரே தம்பி வந்து வீட்டுக்கு கிளம்புறதுக்கான நேரமும் வந்துருச்சு.
1: பை பை கா.
0: ஓகே, டாடா பை பை சொல்லி கிளம்பியாச்சு. பாடல்களை கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: என்ன முத்து, எப்படி இருக்க?
1: ஏதோ இருக்கேனே.
0: என்னையா சோகமா சொல்ற, நல்லா பாசிட்டிவா இருக்க வேணாமா?
1: அது எப்படினே, காலையில இருந்து சாயங்காலம் வர எப்பவும் நீங்க மட்டும் உற்சாகமா ஒரு பாசிட்டிவ் வைப்லயே இருக்கீங்க.
0: காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு ரேடியோ பெட்டி ஆன் பண்ணி கடலூர் எஃப்எம்ல அதிகாலை சுப வேலையை கேளு. அப்படியே முத்து முத்தா நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு அந்த நாள் ஆரம்பிச்சோம்னா நாள் ஃபுல்லா நல்லா இருக்கும்.
2: அதிகாலை சுப வேளை திங்கள் முதல் சனி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமூக

0: துண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 5 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 11 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
1: ஜாபீர்.
0: ஓகே, 6-7 நம்ம ஜாபீர் தம்பியும் வந்தாச்சு. அது கூடவே நம்ம கூட ஒரு முதல் நேயராகவும் ஒருத்தவங்க இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். நீங்க வந்து ரேடியோ கேட்டுட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி வந்துடுங்களா? சரி, ஓகே. நம்மளோட நேயரோட இணைப்பு வந்து கொஞ்சம் சரியில்லை. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திரும்ப நம்ம வந்து அவங்க கூட பேசலாம் அப்படின்னு சொன்னோம். திரும்பவும் இணைஞ்சிருக்காங்க, பார்க்கலாம். வணக்கம். உங்களோட வாய்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக கேட்குதே.
1: ஃபோன் ரொம்ப கிட்ட வச்சுக்கணுங்களோ.
0: கொஞ்சம் மொபைல் வந்து தள்ளி வச்சு பேசுறீங்களா? இப்ப கேக்குது. ஓகே, உங்க பேரு அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, தங்கச்சி மடத்துல இருந்து ஃபாத்திமா பேசுறீங்க. இன்னைக்கு வந்து நாங்க என்ன கேம் விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியுமா? என்ன கேம்? சரி, ஓகே. நம்ம நேயர்கிட்ட வந்து நம்ம அப்புறமா பேசலாம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட இணைப்பு வந்து சரியா இல்லை. அதெல்லாம் வந்து சரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தொடர்ந்து அவங்க கூட பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜாபீர் தம்பி வந்து இன்னைக்கு என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்க போறோம்.
1: இன்னைக்கு நான் வந்து அற்புதமான நம்ம அந்த காலத்துல சாப்பிட்ட ஒரு 90 ஸ்நாக்ஸ் அப்படின்னா சீடை அப்படின்றத கேள்விப்பட்டிருப்பீங்களா? அந்த உருண்டையா இருக்கும், கடிக்க கூட ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
0: கண்டிப்பா அது கேள்விப்படாம இருப்போமா? எல்லாருமே சின்ன வயசுல அதெல்லாம் வந்து பண்டிகை காலங்கள்லாம் வந்துச்சு அப்படின்னா அடிக்கடி சமைச்சு கொடுப்பாங்க. சரி, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அது மூலமா என்ன சொல்ல போறீங்க?
1: அது மூலமா அதோட எப்படி சத்துக்கள்னா நமக்கு வந்து வந்து சேருது, அப்புறமா அதுல என்ன சத்துக்கள் இருக்கு, அப்புறம் அது எப்படிலாம் எப்படிலாம் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன்.
0: சரி, ஓகே. அப்ப எல்லாருமே வந்து ரெசிபி கேட்கவும் வந்து தயாரா இருக்கணும் அப்படிதானே? சரி, நம்ம ஜாபீர் தம்பி மூலமா அது எப்படி செய்யலாம் அப்படிங்கறதையுமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்ப 6 ஆயிட்டாலே வந்து நம்ம ஒரு விளையாட்டு பத்தி தெரிஞ்சு போலயா? அந்த வகையில ஆரம்ப காலங்கள்ல ஜப்பான்ல விளையாடக்கூடிய ஒரு கேம் தான் வந்து போ தாவோஷி அப்படின்னு சொல்றாங்க. இது ராணுவ பயிற்சிகள்ல ஒரு பகுதியா இருந்த விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த விளையாட்டுக்கான தமிழ் அர்த்தம் அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
1: என்னதுக்கா? ராணுவ விளையாட்டா?
0: ராணுவ விளையாட்டு தமிழ் அர்த்தம் கிடையாது. இதோட தமிழ் அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பத்தை கவிழ்த்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. விறுவிறுப்பான ஒரு குழு விளையாட்டுகளில் இதுவும் ஒன்று. இருக்கிறதுலே வந்து அதிக பிளேயர் வந்து கலந்துக்கிட்டு விளையாடக்கூடிய ஒரு வித்தியாசமான விளையாட்டாகவும் இருக்கும். சரி, இந்த ஒரு கேமில் வந்து ஒரு தோராயமாக எத்தனை பிளேயர் கலந்துக்குவாங்க?
1: ஒரு 5 பேர்.
0: 5 பிளேயரா? ஆனால் இந்த ஒரு போட்டிக்கு கிட்டத்தட்ட 300 பேர் வந்து கலந்துப்பாங்களாம். அதில் பாதியாக ஒரு அணிக்கு பார்த்தோம் அப்படின்னா 150 பிளேயர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 150 பேர்லேயே 75 பேர் வந்து அட்டாக்கர்ஸாகவும் 75 பேர் வந்து டிஃபெண்டர்ஸ் அதாவது பாதுகாவலர்களாகவும் இருப்பாங்களாம். ரெண்டு டீமுக்கான முக்கியமான டார்கெட் அப்படின்னா அது எதிரணியில் இருக்கக்கூடிய செங்குத்தான ஒரு கம்பம் வந்து ஒன்று இருக்கும், அதை கவிழ்த்துறது தான் வந்து முக்கியமான ஒரு டார்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஃபெண்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட கம்பம் எதிரணி வீரர்களை வந்து நெருங்க விடாம சுத்தி நின்று வந்து பாதுகாப்பாங்க. அட்டாக்கர்ஸ் அதாவது தாக்குறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆப்போசிட் டீமோட கம்பத்தை கவிழ்க்க முயற்சி செய்வாங்க. எந்த டீம் முதல்ல எதிரணியோட கம்பத்தை வந்து 30 கோணத்துக்கு அதாவது கிடைமட்டமா கொண்டு வருதோ அந்த அணிதான் வெற்றியாளராக தீர்மானிக்கப்படுமா. ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு பாத்தீங்கன்னா செங்குத்தா இருக்கிறதுனால 45 கோணம் அப்படிங்கிற அளவுல தான் வந்து அந்த கம்பம் அப்படிங்கிறது இருக்கும். எக்கச்சக்க வீரர்கள் கலந்துக்கிறதுனால உடம்புல அதிக அளவு காயங்கள் அப்படிங்கிறதும் ஏற்படும். அது எப்படி உருவாச்சு, அதாவது அந்த விளையாட்டு வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னா நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி அதாவது ஜப்பானிய தேசிய பாதுகாப்பு அகாடமியோட விழாக்கள்ல வந்து ஆரம்ப காலகட்டங்களில் வந்து விளையாடப்பட்டுச்சான். அதுல இருந்து ஜப்பானியர்களோட ஒரு தவிர்க்க முடியாத விளையாட்டா மாறிடுச்சு அப்படின்னே சொல்றான். நம்மளால வந்து விளையாட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா விளையாட முடியாது. ஏன்னா வந்து அதுக்கு எக்கச்சக்க பிளேயர்ஸ் அதாவது ஒரு ப்ராப்பர் கேம் விளையாடணும் அப்படின்னா அதுக்கு 300 பிளேயர்ஸ் வந்து தேவை. நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு வசதியுமே வந்து இருக்காது. இட வசதியா இருந்தாலும் சரி, அந்த கம்பங்களை இது பண்ணி பிளேயர்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி அதெல்லாம் விளையாடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால குறைஞ்ச அளவில் 2-3 பேர் வந்து சேர்ந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் சேர்ந்து கூட வந்து விளையாடலாம், 5-5 பேராக பிரிஞ்சு. ஆனால் ஒரு ப்ராப்பர் போட்டி நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு 300 பிளேயர்ஸ் தேவை அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக ஐ படத்துலேருந்து ஒரு பாடலுமே வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

விதமா வித்தியாசமான ஃபுட்ஸ் தேடி தேடி டேஸ்ட் பண்ற ஆளா நீங்க? இந்த வீக்கெண்டுக்கு குடும்பத்தோட ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு போலாமா? அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தமிழ்நாடு ஹோட்டல். தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சித்துறை சார்பா ராமேஸ்வரம் தமிழ்நாடு ஹோட்டல் அமுதகம் உணவகத்துல வர May 15, 16, 17 தேதிகள்ல மதியம் 12 மணில இருந்து 2 மணி வரைக்கும் நடக்க போகுது கொங்கு நாட்டு சைவ உணவு திருவிழா. விழால கலந்துக்க கால் பண்ணுங்க 9566968930. கொங்கு நாட்டு உணவுகளை ஒரு பொடி பிடிக்கலாமா?

0: கார் வாங்குறது கனவு மாதிரி. அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கிற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000. அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுடி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்ம கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸுடன். பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

ஆடுகளோட விளையாடு. இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 6:17 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
1: ஜாபீர்.
0: ஓகே, அப்பையில நம்ம கூட இணைஞ்ச ஒரு நேயர் தான் வந்து இப்ப வந்து சரியா இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, வணக்கம். ஓகே, திரும்பவும் வந்து நம்ம அப்படிதான் வந்து லைன் இருக்கு. சரி, கொஞ்சம் நீங்க உங்களோட ஸ்பீக்கரை விட்டு கொஞ்சம் தள்ளி வச்சு பேசுறீங்களா? சரி, ஓகே, உங்களோட லைன் வந்து அந்த அளவுக்கு கிளியரா இல்லையே. நீங்க பேசுறது அந்த அளவுக்கு கிளியரா கேக்கல. சரி, ஓகே, சரி, ஓகே. நீங்க வந்து இன்னைக்கு என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படிங்கறத கேட்டீங்களா? சரி, என்ன கேம்? சரி, ஓகே, திரும்பவும் நீங்க பேசுறது வந்து சரியா கேக்கல.
1: கொஞ்சமா போன்ல இருந்து தள்ளி நின்னு பேசுங்க.
0: ஆனா வந்து தவறா பேர் சொல்லிட்டீங்க. இன்னைக்கு நாங்க கல்லன் விளையாட்டு தான் வந்து விளையாண்டுட்டு இருக்கோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா அந்த கேம? ஓகே, நீங்க வந்து எத்தனாவது கல்லனா இருக்க போறீங்க? நீங்க எத்தனாவது கல்லனா இருக்கீங்க? சரி, ஓகே, நம்ம ஜாபிர் தம்பி வந்து 2வது கல்லனா இருக்க போறாங்க. நான் வந்து குருவான கல்லனா இருக்க போறேன். ஸ்டார்ட் பண்ணலாமா கேமு? குருவான வீட்டுல களவாண்ட முதல்
2: கல்லன்.
0: ஓகே, 2வது கல்லன் அப்படின்னு சொல்லக்கூடாது, நான் இல்லை அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறமா தான் நாங்க வேற யார். ஓகே, வேற யார்? ஓகே, 2வது கல்லன்
1: நான் இல்லை.
0: வேற யார்?
1: குருவான கல்லன்.
0: சரி, ஓகே, நான் தான் வந்து கடைசியில் அவுட் ஆகிருக்கேன். உங்ககிட்ட வந்து கேட்டு அது வந்து நீங்கள் தான் வந்து அந்த பதில் கேட்கணும். ஆனால் வந்து நான் தவறாக கேட்டுட்டேன், பரவாயில்ல. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்கள். முட்டைக்கலைக்கு பாடல் தானே? கண்டிப்பாக கொடுத்துடலாம். ரொம்ப நன்றி. ஓகே, நம்ம கூட பேசுனது ஒரு குட்டி நேயராக இருந்தாலுமே வந்து அவங்களோட லைன் வந்து சரியா இல்லையே தவிர மற்றபடி அவங்க வந்து கேம் வந்து கரெக்டாக தான் வந்து ஃபஸ்ட்டு விளையாண்டாங்க. அதுக்கப்புறம் ரூல்ஸ்லாம் சொல்லவும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி விளையாண்டாங்க. அடுத்து தான் நம்ம கூட விளையாடுறதுக்கு இன்னொரு நேயருமே வந்து இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். உங்க பேர் அப்புறம் எங்கேருந்து
3: பேசுறீங்கண்ணா?
0: ஹலோ, சொல்லுங்க. உங்க பேர்? ஆ, சொல்லுங்கண்ணா, சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? நீங்க வந்து எத்தனாவது கல்லனா இருக்க போறீங்க? அப்ப நானு, ஜாபீர் தம்பி, அப்புறம் நீங்க மூணு
3: கல்லன்.
0: இல்லண்ணா, 2வது கல்லனா தானே இருக்க முடியும். ஒருத்தவங்க ஆமாண்ணா, ஆனா வந்து அதுக்கான பாசிபிலிட்டி கிடையாதுல, அதனால நம்ம மூணு பேர் தான் விளையாட போறோம். ஓகே, நம்ம ஜாபீர் தம்பி தான் இப்ப குருவான கல்லனா இருக்க போறாங்க. அண்ணா வந்து 2வது கல்லனா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நான் வந்து முதல் கல்லன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க.
1: குருவான வீட்டுல களவாண்ட கல்லன், 2வது கல்லன். வேற யார்?
0: நான் இல்லை.
3: குருவான
0: வீட்டுல களவாண்ட முதல் கல்லன். வேற யார்?
3: நான் இல்லை.
0: முதல் கல்லன். வேற யார்? நான் இல்லை. முதல் கல்லன். வேற யார்? நான் இல்லை. ஓகே, நான் ஓகே. நீங்க வின் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க. ஓகே, நான் கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றிண்ணா. ஓகே, நம்ம கென்னடி அண்ணாவும் வந்து சூப்பராகவே வந்து டஃப் கொடுத்து விளையாண்டாங்க. இது மாதிரி நீங்களும் நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 709-4-4-3-9-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அடுத்ததாக இப்போல்லாம் வந்து குழந்தைங்கள்கிட்ட விளையாட்டு கேம்ஸு அப்படின்னு சொன்னாலே உடனே வந்து மொபைலில் எப்படி விளையாடலாம், ஆன்லைன் கேம்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத தான் அதிகமாக யோசிக்கிறாங்க. அப்படியே வந்து செஸ்ஸு, கேரம், கிரிக்கெட்டு அப்படின்னு மைண்டை யூஸ் பண்ணி விளையாடக்கூடிய கேமாக இருந்தாலும் சரி, உடல் வலிமையை பயன்படுத்தி விளையாடக்கூடிய கேமாக இருந்தாலும் சரி, அதுலேயுமே வந்து மொபைல் மூலமாக விளையாடக்கூடிய வசதிகள் அப்படிங்கிறது வந்துருச்சு. குறிப்பாக வந்து ஒருத்தரை சார்ந்து இருக்கணும், அவங்க வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி கேம் விளையாடணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐ அப்புறம் வந்து கம்ப்யூட்டர், இது ரெண்டு தான். ஏன்னா வந்து அது மூலமாகவே வந்து குழந்தைங்க தனியாக அவங்களுக்கான வசதிகள் வந்து ஏற்படுத்தி அந்த ஒரு விளையாட்டுலையுமே வந்து கலந்துக்கிறாங்க. பெரும்பாலும் வந்து வெளிப்புற விளையாட்டுகள் தரக்கூடிய ஒரு சந்தோஷத்தை எந்த ஒரு ஏஐனாலும் தர முடியாது அப்படிங்கிறதான் உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா வந்து நண்பர்களோட சேர்ந்து ஜாலியாக நம்ம சிரித்து பேசி விளையாடுவோம், அப்புறம் வந்து கோவப்பட்டு திரும்பவும் சண்டை போட்டு திரும்பவும் சேர்ந்து கொண்டு நம்ம வந்து விளையாடுவோம். அப்படிப்பட்ட விளையாட்டுகள் தான் குழந்தைகளுக்கும் மனிதர்கள் பற்றின ஒரு புரிதலை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் விடுமுறை நாட்களில் வந்து பெருசாக படிக்கிற வேலை அப்படிங்கிறது இருக்காது, அதனால மூளையுமே வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதனால மூளை வளர்ச்சிக்கும் சரி, உடல் சுறுசுறுப்புக்கும் சரி, இந்த மாதிரியான கேம்ஸ் வந்து அவசியம். அதை வந்து பெற்றோர்கள் அலோவ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததான் நம்ம கூட பேச இன்னொரு நேயரும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
2: நீங்க
1: அப்ப நம்ம அக்கா குருவான கல்லன், நான் 1வது கல்லன், நீங்க 2வது கல்லன். ஓகே,
0: குருவான வீட்ல களவாண்ட 2வது கல்லன்.
2: நானே
0: வேற யார்?
2: நானே கல்லன்.
1: நான் இல்லை.
2: சொல்லுங்கப்பா,
0: நீங்க தான் கேக்கணும். நான் கேக்கணும். வேற யார்?
1: வேற யார் நீ?
2: வேற யார்?
1: வேற யார்? 2வது கல்லன்.
2: நானே இல்லை.
1: வேற யார்?
2: குருவான கல்லன்.
0: நான் இல்லை.
1: முதல் கல்லன். நான் இல்லை.
0: வேற யார்?
1: 2வது கல்லன். வேற யார்?
0: ஓகே, நம்ம ஜாபிர் தம்பி தான் அவுட்டு தாமதமா கேட்டதுனால இப்ப நான் வந்து நம்ம வழக்கம் போல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கேம்
2: விளையாடலாம்.
0: விளையாடுறதுக்கான நேரம் வந்து கொஞ்சம் பத்தல, அதனால உங்களுக்கான விருப்ப பாடல் என்ன அப்படிங்கறத சொல்றீங்களா? இன்னைக்கு ஒரு தகவல் ஒன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வகையில அந்த ஒரு தகவலை கொஞ்சமா வந்து இப்பதைக்கு தெரிஞ்சுக்கலாம்.
1: ஓகேக்கா, நம்ம சின்ன வயசுல அதிகமா சீடியை சாப்பிட்டுருக்கோம்ல, சீடியை எப்படிலாம் செய்யலாம் அப்படிங்கறத நம்ம கேட்கணும். இப்ப நம்ம வந்து அரிசி மாவு, அப்புறமா உளுந்து மாவு, தேங்காய், அப்புறமா வெல்லம் சேர்த்து இது செய்வாங்களாம். அது மட்டும் இல்லாமல் வெல்லம் ஃப்ளேவரில் மட்டும் இல்லாமல் உப்பு சேர்த்தும் பண்ணுவாங்களாம். இதனால் உப்பு சேர்த்ததை வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களாம். இது கிருஷ்ண ஜெயந்தியா அந்த மாதிரி பண்டிகையில் வந்து முக்கிய பங்கு வகிக்குமா. இது வெல்லம் சீடை, உப்பு சீடை, எள்ளு சீடை அப்படின்னும் பல வகையில் இதை செய்வாங்களாம். அவ்வளோதான் இதோட தகவல். இன்னும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம்.
0: ஓகே, நம்ம அந்த தகவல்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னுமே வந்து நிறைய டைம் இருக்குது. அடுத்தடுத்த பகுதிகளில் அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நேயர்கள் கேட்ட பாடல் வந்துட்டுருக்கு, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 6:34 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
1: ஜாபீர். அதுக்கப்புறம் நம்ம கூட பேசுறதுக்காக ஒருத்தவங்க இணைஞ்சிருக்காங்க.
0: ஓகே, நம்ம நேயர் வந்து திரும்பவும் கனெக்ட் ஆவாங்க. இன்னைக்கு கொஞ்சம் ஒரே கனெக்ஷன் பிரச்சனையாக இருக்குது நேயர்களோட, கண்டிப்பாக வந்து திரும்பவும் கால் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஜாபீர் தம்பி வந்து சீடை பற்றின தகவல்கள் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்களே, அது வந்து பண்டிகை நாட்களில் வந்து அதிக அளவில் வந்து சாப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி, அந்த ஒரு தகவலை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, பொதுவாக வந்து வீடுகளில் வந்து விதிமுறைகள் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அது குழந்தைங்கள கட்டுப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்காக விதிமுறைகளே இல்லாத வீடுகளில் வந்து குழந்தைங்க வந்து ஒழுக்கமாக வளரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் இருக்குது. சரி, எது எதுக்கு விதிமுறைகள் தேவை அப்படின்னு சிலர் நினைக்கலாம். குழந்தைகளோட உடல் பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக விதிமுறைகள் அப்படிங்கிறது இருக்கணும். அதாவது மொபைல் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா குழந்தைகள்கிட்ட வந்து மொபைல் கொடுக்கும்போதே இதுதான் டைமிங் அப்படிங்கிறத சொல்லிடணும். அதுக்குள்ளே அவங்க கொடுக்கல அப்படின்னா அடுத்த தடவை அந்த மொபைல் டைமிங் குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்புறமா ஸ்லீப் டைம் ரூல், அதாவது தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே கண்டிப்பாக வந்து இந்த மொபைல் யூசேஜெல்லாம் வந்து நிறுத்தி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கதிர்வீச்சோட பாதிப்பு நம்ம தூங்கும் போதும் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல இருந்து வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா கண்டிப்பா 1 hour முன்னாடியே மொபைல் பயன்பாடு அப்படிங்கறத நிறுத்திடணும். அது வந்து குறைஞ்ச நேர தூக்கமா இருந்தாலும் சரி, அதிக நேர தூக்கமா இருந்தாலும் சரி, ரெண்டையும் வந்து தவிர்க்க வேண்டியது அவசியம். அப்புறம் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது அது வந்து பழக்கமா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால ஸ்லீப் டைம் ரூல் அப்படிங்கிறது ஒன்று கண்டிப்பா இருக்கணும். சில சமயங்கள்ல ரூல் உருவாக்குறது தான் குழந்தைங்களோட ஒழுக்கத்திலேயே ஒரு முக்கியமான பகுதியாவே இருக்குமா. எப்பயும் வந்து அன்பு காட்டிட்டு பாசமாவே இருக்கிற பட்சத்துல பேரண்ட்ஸ் மேல ஒரு சின்ன அளவுல கூட பயம் அப்படிங்கிறது இல்லாம போயிடும். அதனால அவங்க பண்ணக்கூடிய தவறுகளுக்கும் ஒரு கணக்கு இல்லாம போயிடும். அதனால சின்ன சின்ன விதிமுறைகள் கூட வீட்டுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம்தான். இதுல முக்கியமா வந்து ரெஸ்பெக்ட் ரூல், அதாவது பெரியவங்களுக்கு எல்லாம் வந்து மதிப்பு கொடுக்கணும், பேரண்ட்ஸாவே இருந்தாலும் வந்து அவங்கள வந்து வாங்க போங்க அப்படின்னு தான் வந்து கூப்பிடணும். இந்த மாதிரியான விதிமுறைகளும் நிறைய வீடுகள்ல தேவைப்படுது அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததான் நம்ம ஜாபீர் தம்பி சொல்லிட்டு இருந்த தகவல் என்ன அப்படிங்கறத கேட்கலாம்.
1: ஓகேக்கா, நம்ம இந்த சீடியை வந்து எப்படி வீட்டிலே செய்யலாம் அப்படிங்கிறதையும் நம்ம லாஸ்ட்டில் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா சீடியோட ஆற்றல்கள், அதாவது நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து உடனடி ஆற்றல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதில் அரிசி மாவு, அப்புறமா கார்போஹைட்ரேட் இருக்கிற அரிசி மாவில் வந்து கார்போஹைட்ரேட் இருக்கிறதுனால இது நமக்கு வந்து உடலுக்கு தேவையான உடனடி ஆற்றலையும் நமக்கு வழங்குமா. அப்புறமா செரிமானத்துக்கு மேம்படுத்துமா, அதாவது டைஜஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்லக்கா, அந்த செரிமானத்துக்கு இது மேம்படுத்துமா. அதனால நம்ம செரிமானத்தை வந்து பசி நம்ம சாப்பிட்ட உடனேயே நிறைய பேருக்கு செமிக்காமலாம் இருக்கும்ல, அப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிடும் போது அதோட கலோரிகள் எல்லாமே ஒன்றா கலக்கும் போது நமக்கு வந்து சீக்கிரமாக டைஜஷன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா இது அரிசி மாவு, உளுந்து மாவு, இது எல்லாமே இருக்கிறதுனால இதில் அதிகப்படியான புரதச்சத்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உடலுக்கு இது உடலுக்கு வந்து உழவுல வந்து வலுவாக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இதை பற்றின தகவலை தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
0: ஓகே, சீடை அப்படிங்கிறது எல்லாருக்கும் சின்ன வயசில் வந்து பரிச்சயமான ஒரு ஸ்நாக்ஸாக இருந்திருக்கும். அதை பற்றி நம்ம வந்து அடுத்த பகுதியிலையும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சந்திரசேகர் அண்ணா கேட்ட பாடல் தான் அடுத்ததாக வரப்போகுது. இன்றைக்கான கள்ளன் விளையாட்டில் கலந்துக்க ஆசைப்படுறவங்க 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். பாடல்களை கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதடி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்ம கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸுடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 6:47 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
1: ஜாபீர்.
0: ஓகே, நம்ம கூட பேசுறதுக்கு அப்பயிலே ஒரு நேயர் இணைஞ்சாங்க, ஆனா சரியா பேச முடியல, இப்ப வந்து பேசிடலாம். வணக்கம், உங்க பேர் அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்கண்ணா? ஓகே சொல்லுங்கண்ணா, இன்னைக்கு என்ன கேம் விளையாண்டு இருக்கோம் அப்படின்னு தெரியுமா? இன்னைக்கு வந்து கள்ளன் விளையாட்டு தான் விளையாண்டு இருக்கோம். நீங்க வந்து எத்தனாவது கள்ளனா இருக்க போறீங்க? சரி ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா கேம? முதல் கள்ளன் வந்து நம்ம ஜாபீர் தம்பி, நான் வந்து குருவான கள்ளனா இருக்க போறேன். குருவான வீட்டுல களவாண்ட முதல் கள்ளன்
1: நான் இல்லை.
0: வேறு யார்?
1: குருவான கள்ளன்
0: நான் இல்லை.
1: வேறு யார்?
0: இரண்டாவது கள்ளன். ஓகே, நான் நீங்க வந்து அவுட் ஆயிட்டீங்க முன்னாடியே பதில் சொல்லி. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னு
2: சொல்லுங்கண்ணா.
0: எந்த படத்துல இருந்தா? ஓகேண்ணா, ஓகே கண்டிப்பா கொடுத்துடலாம், ரொம்ப நன்றிண்ணா. ஓகே, நம்ம மீரான் யூசுப் அண்ணாவும் வந்து சூப்பராகவே வந்து கலந்துக்கிட்டு விளையாண்டாங்க, ஆனால் முதல் பதிலே வந்து அவுட் ஆன பதிலாக வந்து ஆயிடுச்சு. பரவாயில்ல, அவங்களுக்கான அடுத்த முயற்சிகளில் வந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் வந்து சூப்பராக கலந்துக்கிட்டு வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அடுத்ததாக வந்து நம்ம கூட பேசுறதுக்கு இன்னொரு நேரம் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். ரொம்ப நல்லா இருக்கும்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க? ஓகேக்கா, இன்னைக்கு என்ன கேம் விளையாண்டு இருக்கோம் அப்படின்னு தெரியுமா? ஓகே, நீங்க வந்து எத்தனாவது கள்ளனா இருக்க போறீங்க? நீங்களே சொல்லலாம். ரெண்டாவது கள்ளனாக்கா? ஓகேக்கா, ஓகே, நான் வந்து இந்த தடவை முதல் கள்ளனா இருக்க போறேன். நம்ம ஜாபீர் தம்பி தான் குருவான கள்ளனா இருக்க போறாங்க. ஆரம்பிங்க ஜாபீர் தம்பி, நீங்க தான் ஆரம்பிங்க.
1: குருவான வீட்டுல களவாண்ட கள்ளன் இரண்டாவது கள்ளன். வேறு யார்?
0: நான் இல்லை. முதல் கள்ளன். ஐயோ, அது நான் தானே, என் பேரே நானே சொல்லிட்டேன். சரி ஓகே, இந்த கேம்ல நீங்க ரெண்டு பேர் தான் இருக்கீங்க, இப்ப நீங்க ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணி விளையாடுங்க.
1: குருவான வீட்டுல களவாண்ட கள்ளன் இரண்டாம் கள்ளன். வேறு யார்? நான் இல்லை. இரண்டாம் கள்ளன்.
0: நம்ம ஜாபீர் தம்பியும் கடைசியில அவுட்டு. நீங்க தான் இந்த கேம்ல வின் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க. சரி ஓகேக்கா, கண்டிப்பா டைமிங்கை பொறுத்து அந்த ஒரு பாடல் உங்களுக்கு வருதா இல்லையா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பாருங்க. ரொம்ப நன்றிக்கா. ஓகே, அடுத்ததான் நம்ம ஜாபீர் தம்பி சொல்லிட்டு இருந்த சீடை பத்தின ஒரு சில தகவல்களோட அடுத்ததான் நம்மளோட நிகழ்ச்சியுமே வந்து நிறைவு பகுதிக்கு வரப்போகுது.
1: சீடையில வந்து உடனடி ஆற்றல் கிடைக்கும், அதனால நிறைய பேர் இன்னைக்கு இந்த விஷயத்த சாப்பிட்டுட்டு உடனடி ஆற்றலோட என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறமா எல்லா தகவலையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு, இருந்தாலும் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாக்கா, அது சொல்லிடவாக்கா?
0: சொல்லிடுங்க.
1: அப்புறமா நம்ம சொன்ன அரிசி மாவு, உளுந்து மாவு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நமக்கு எள்ளு எள்ளு சீடை வேணும்னா எள்ள போட்டுக்கலாம், உப்பு சீடை வேணும்னா உப்பை போட்டுக்கலாம். இந்த மாதிரி நிறைய சீடைகள் வகை இருக்காக்கா, நமக்கு என்ன தேவைப்படுதோ அதை போட்டு நம்ம வந்து என்னென்ன பண்ணா நல்ல மாவை சப்பாத்திங்க மாதிரி பிணைஞ்சுக்கிறணுமா. அதே நமக்கு வந்து அந்த சீடை உருண்டை போடும் போது அந்த சீடை உருண்டை வெடிக்காமல் வரும், வெடிக்காமல் வரணும் அப்படின்னா மாவு வந்து ரொம்ப நேரம் நல்லா பிசையணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அப்புறமா மிதமான சூட்டில் அதிகமான எண்ணெயில் போட்டு இதை என்ன அப்படின்னா நல்லா பொரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா அதை நல்லா பொரிச்சுட்டு ஒரு தட்டில் எடுத்து வந்து எல்லாருக்கும் பரிமாறணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமா இதில் அதிகமாக எண்ணெய் சேர்த்துருக்கனால இதில் என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு ப்ரெஷர் இருக்கும், அதாவது பிளட் ப்ரெஷர், அது இருக்கிறனால அதிகமாக ப்ரெஷர் ஏறும், அதனால கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டுக்கிறது நல்லது.
0: ஓகே, இந்த ஒரு கிளைமேட்டுக்கு சுட சுட எந்த ஒரு உணவு கொடுத்தாலுமே வந்து அது சூப்பராக தான் இருக்கும். அந்த கையில் சீடையுமே வந்து ஒன்று அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்ததான் இன்றைக்கான வானிலை தகவல் என்ன அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி காற்றோட வேகம் 5 கிலோமீட்டர்லேருந்து 11 கிலோமீட்டர் வரை தென்மேற்கு அப்புறம் தெற்கு திசையிலேருந்து காற்று வீசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி மழைக்கான வாய்ப்புமே இருக்குது. இந்த ஒரு தகவல் ராமேஸ்வரத்துலேருந்து மண்டபம் வரை யார் யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியில் உங்கள்கிட்டருந்து விடைபெறுறது நான் தியஸ்ரீ மற்றும்
1: ஜாபீர். இணைஞ்சிருக்கீங்க இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: சொன்னா நடா ஒன் லாஸ்ட் டான்ஸ். ஓகேடா படே.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அப்படியாக என்னால வந்த பேரழக செப்புக்கல்லி சீரழக சின்ன சம்பவம்.

0: ఆంగ్లోసై ఎఫ్ఎం 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 5 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 11 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: அலை தரும் கடலின் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழக நிகழ்ச்சியில உங்க கூட பேச போறது நான் திபோன். கடந்த ஜூன் 15ஆம் தேதி ரொம்ப கோலாகலமா ஆரம்பிச்சது நம்மளுடைய மீன்பிடி தடை காலம் முடிஞ்ச அடுத்த நாள். பாத்தீங்கன்னா எல்லாருமே ஆரவாரமா கிளம்பி கடலுக்கு போனோம். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரே ஒரு செய்தி மட்டும்

இருந்து வந்திருக்கு. பாடுகள் வந்து அதிகமாக இல்லை அப்படின்றது, காரணம் என்ன அப்படின்றது யாருக்குமே தெரியலை. அதே போல் சரி, ஜூன் 15 தான் வந்து நம்மளுக்கு பாடு வரல, அடுத்தடுத்த கடல்களில் அடுத்தடுத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து எல்லாருமே வந்து கடலுக்கு போய்கிட்டே இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பாடு வந்து அதிகமாக யார்கிட்டையுமே இல்லை அப்படின்றது ரொம்ப சோகமான ஒரு நிகழ்வாக தான் இருந்துச்சு. 2 மாதங்கள் ஆயிடுச்சு, இன்னுமே பாடு வரலையே, நம்ம இந்த சீசனில் ஏதாவது சேமித்து வச்சுருவோமா அடுத்து நம்ம வந்து மீன்பிடி தடை காலத்தில் படகுகளுக்கு வேலை பார்க்குறதுக்கு அப்படின்றது வந்து எல்லாருடைய நினைப்பாகவும் கூட இருக்குது. இன்றைக்கி நம்ம என்ன கேள்வி கேட்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த ஜூன் 15 பாடுகள் அவ்வளவா வரவே இல்லை, என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுதான் இன்றைக்கான கேள்வியாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் பாடல்களுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை FM 90.4.

0: கார் வாங்குறது கனவு மாதிரி. அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான கார்ஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: சமுத்திரம் பழக அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: வணக்கம் ஐயா, உங்களோட பேர் எங்க பேசுறீங்க?
3: ஐயா, என்னுடைய பேர் திரவியம், வாழத்து கீழேருந்து பேசுகிறேன் ஐயா. ஒரு மீன் வட்ட கடை வச்சு இப்போ தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஐயா.
2: இந்த டைமில் நம்மளுக்கு அதிகமாக வந்து பாடுகளே வரலை, இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க?
3: இதுக்கு காரணம் சொன்னால், ஒழுங்கான காற்று முறை வானிலை சரியில்லைன்னு தான் சொல்ல முடியும். காற்று அடிக்கிற காலத்தில் காற்று அடிக்கலை, மழை பெய்யுற காலத்தில் மழை பெய்யலை. ஒரு சில நேரங்களில் காற்று அடிக்கிற நேரத்தில் வெப்பலைனா காற்று இல்லாமல் தென்றலாக கிடந்துருது. இது ஒரு காரணம் தான் சொல்லலாம். சில இப்போ வந்து எடுத்துக்கிட்டால், வந்து வசதி படைத்தவங்கள்லாம் எடுத்துக்கிட்டால், நல்ல தொழில்துறையில் வந்து மடிக்கயிறு வலைகளை நல்லா வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு எப்போ போனாலும் அவங்களுக்கு தொழில் வாய்ப்பு நிறையா இருக்கும். அதே மாதிரி இளைய இளைஞர்கள் தொழில் செஞ்சுருக்க போட்டிருக்காங்கள, அவங்க மறுபடி வந்து ஒரு மடி மூடுறோம்னா 2 லட்சம் 2.5 லட்சம் ரூபா வருது செலவு. அது அவங்க செய்ய முடியாத காலகட்டங்கள் வரும்போது அவங்களுக்கு தொழில் ரொம்ப கம்மியாக தான் வரும். அதே மாதிரி இருக்கப்பட்டவங்க வசதி படைத்தவங்க அது வந்து அந்த தொழிலை வந்து நல்லா ஒரு வலிமையாக வச்சுருந்தாங்கன்னா, ஒரு வல்லமையை வச்சுருந்தாங்கன்னா, அவங்களுக்கு எப்போதும் தொழில் தான். ஆனால் காலங்கள்லாம் கிடையாது, எப்போதுமே அவங்களுக்கு வந்து எப்போதுமே மனிதனுக்கு நல்ல நேரம் தான், எப்போதுமே கெட்ட நேரம் சொல்கிறதே கிடையாது. நம்மளாம் ஒரு உழைக்க போகாமல் இருந்தால் அது கெட்ட நேரம், உழைப்பு போயிட்டால் நல்ல நேரம். இதுதான் வாழ்க்கை. ஆடி மாதத்தில் வந்து கச்சான் கோடை காலங்கள், கடுமையான காலங்கள், அத்துக்கலாம். ஆவணி புரட்டாசி இருந்தால் காற்றுகள்லாம் குறைஞ்சிரும். ஐப்பசி வந்துட்டுனாக்கி காற்று வந்து தென்றல் உளுந்து மறு காற்று வந்து வாட வர்றதுக்கு வந்து எதிர்பார்க்கும், மழையும் சேர்ந்து வந்துடும். இதுதான் இப்போ வந்து இது காலங்கள் அடிக்கிற காற்றுயா, இது அதிகமாக அடிக்கிற, இது எப்போதுமே அடிக்கிற வருஷம் வருஷம் அடிக்க வேண்டிய காற்று.
2: இப்போ எப்பயுமே வந்து ஒரு காற்று அடிக்கணும், அந்த காற்று அடிக்கலைன்னா நம்மளுக்கு கடலில் என்ன மாற்றம் வரும், எதனால மீன் வந்து நம்மளுக்கு படாது?
3: இந்த மாதிரி கச்சா வேகமாக கிடக்கு கொடை, அப்போ அதை வந்து சரிவுன்னு சொல்லுவாங்க, கச்சான் சரிவுன்னு சொல்லுவாங்க. இந்த காற்று டப்புன்னு விழுந்து ஒரு மழை வந்து மாற்று காற்று அடிச்சிருந்தோன்னா மீனே வரா சுத்தம். காரணம் என்ன தெரியுமா, அந்த மீன் பூரா போய் கடல் அந்த சேர்க்கில் போய் பதஞ்சிடும், தலையை மட்டும்தான் அப்படி நீட்டிக்கிட்டு நிற்கும், நமக்கு மீன் வராது. இது ஒரு காலம். இனி இந்த காற்று அடித்து அடித்து கலங்க மீன்கள் வந்து அதுக்கு ஒரு புதிய அட்டம் தான், அந்த மீன்கள் வந்து கிளம்பி கூடுதலாகும்.
2: ரொம்ப அருமையாகவே சொன்னீங்க, ரொம்ப நன்றி ஐயா உங்களோட கருத்துக்களை சொன்னது.
3: ரொம்ப நன்றி, உங்களுடைய கருத்துக்கு வந்து ரொம்ப நன்றியா.
2: கடல் தெளிவு அப்படின்னா, இப்போ நம்மளுடைய ராமேஸ்வரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு பகுதியான கடல்கள் இருக்குது, ஒன்று வடப்பகுதி, இன்னொன்று தெற்கு பகுதி. தெற்கு பகுதியிலேருந்து அடிக்கக்கூடிய கச்சான் காற்று, வடக்கு பகுதியிலேருந்து அடிக்கக்கூடியது வாடை காற்று. இது ரெண்டுக்கும் நடுவில் இப்போ வடக்கு பகுதியிலேருந்து வாடை காற்று அடிக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா தெற்கு பகுதி கடல் கொஞ்சம் தெளிவாக இருக்கும், அதாவது நீர் கண்ணாடி மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் ஈஸியாக வந்து கீழே ஓடுற மீன்களை கூட பார்த்துட முடியும். அதே நேரத்தில் தெற்கு பகுதியிலிருந்து வடக்கு நோக்கி அடிக்கும் பொழுது காற்று, அந்த நேரத்தில் வடக்கு பகுதி கடல் கொஞ்சம் தெளிவாக இருக்கும், அதாவது கண்ணாடி மாதிரி நீர் மாறிடும். அந்த நேரத்தில் நீங்கள் வந்து உள்ளக்க என்னென்னலாம் இருக்குது, பாறை இருக்குதா மீன் இருக்குதா அப்படின்றதெல்லாம் உங்களால் தெளிவாக பார்க்க முடியும். அந்த நேரத்தில் மீன்கள் அதிகமாக நம்மளுடைய வலைகளில் மாட்டாது. என்ன காரணம்னா, வலைகள் ஈஸியாக மீனுக்கு தெரிஞ்சிடும், அதனால மீன்கள் மாட்டாது. இதுதான் காரணம், இதுதான் கடல் தெளிவு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பாடல்களை தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக நான் திபோன்.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்க சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்திடுவாங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல, இத ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக்க சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: வணக்கம் ஐயா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
3: ஐயா, என் பேர் அருள்தாசு, பாமல்ல காமராஜ் நகர் ஒன்னாவது தெருவில் இருக்கேன்.
2: எல்லாருடைய உதடுகளும் உச்சரிக்கிற பாடுகளே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கோம். இந்த டைம்ல அதிகமாக பாடு வராததுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க?
3: பூரா காற்று இல்லாமல் இருந்து அப்புறம் காற்று கோடையாக அடிச்சு, காற்று கோடை அடிச்சு இந்த இயற்கை சீற்றத்தினால தான் பாடுகள் வரலை. கோடை அடிக்கும், கோடை அடிக்கும் போகும்போதே கச்சான அடிக்கும். காலை நேரத்தில் தான் கோடை வந்து வரும், இந்த காற்று வந்து கோடை வரும். ஆனால் இந்த வருஷம் கம்ப்ளீட்டாகவே கோடையும் கரைக்காற்றுமா வந்துமே தொழில் இல்லாமல் போயிடுச்சு. கோடை அடித்தா என்ன செய்யும், தண்ணி தெளிஞ்சு இந்த சொறி, அது என்ன பேர் சொல்லுவியோ, ஜெல்லி பீஸ் தான் வரும். ஆனால் இப்போ ஜெல்லி பீஸ்லாம் ஒதுங்கிருச்சு. அவங்க 25,000 செலவழிச்சிட்டு போகிறாங்கன்னா அந்த 25,000 தொழில் வரமாட்டுக்கு கடலுக்கு போய் முழிச்சு அவங்க வேலை பார்த்து கரையை வந்து வளைச்சிட்டு வந்து தொழில் பார்த்துட்டு வந்த உடனேயே 15 ரூபா, 13 ரூபா, 20 ரூபா, 19 ரூபா இந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதோட போட்ட கெட்டில் போட்டாங்க. அந்த 20 ரூபா, 25 ரூபா, 15 ரூபாய்க்கு ஓடினாலும் நண்டு உடைய ரேட்டு இருந்ததுனால ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. கனவா ரேட்டு கொஞ்சம் பரவாயில்லை. ஆனால் ரால் ரேட்டு எப்பவும் உள்ளது தான், 600, 580, 540 இப்படி தான் இருந்தாலும் இந்த சில்லறை மூலியமாக தான் போனாங்க. அப்படி இருந்து இந்த வட்டம் தொழில் சரியாக கட்டுப்படி ஆக.
2: கடல் தெளிஞ்சிருது அப்படின்னா என்ன அர்த்தம்?
3: கச்சா காற்று அடிச்சுன்னா கடை கலக்கு கொடுத்து கீழே உள்ள மீன் இறால் எல்லாத்தையும் கிளப்பி விடும். கடல் சீற்றம் சரியாக இருந்தால், கடல் சீற்றம் சரியாக இல்லாமல் கோடை ஓடிச்சுன்னா தண்ணி தெளிஞ்சிடும். தண்ணி தெளிஞ்ச உடனே இறால் மீனோ இதெல்லாம் கீழே போகுதுன்னு சொல்கிறாங்க, சேத்துக்குள்ளே பதிஞ்சிருக்கும். இந்த காற்று அடித்து கடல் கலக்கு கொடுத்தோன்னா அந்த மீன் மேலே கிளப்பி பாடுக வர்றது நல்லா வரும். இந்த வட்டம் அந்த உடைய அமைப்பே கிடையாது. கிட்டத்தட்ட நானும் வத்தை கடத்தி 9 வருஷம் 10 வருஷம் ஆகுது, ஓரளவு தொழில் போய்கிட்டு இருக்கேன். இப்போ நான் ஒரு 6 போட்டு கடத்துறேன்னா 3 போட்டு கடலுக்கு போகும், 2 போட்டு போகாமல் இருக்கும், 4 போட்டு போகும், 2 போட்டு போகாமல் இருக்கும். இந்த வட்டம் எந்த போட்டுமே போகலையா? காரணம் பாடுகள் இல்லை, காற்று அடிக்காது, இதுதான் காரணம்.
2: ரொம்ப நன்றி ஐயா உங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு.
3: ரொம்ப நன்றி ஐயா.
2: காற்று அப்படின்றது நம்ம கடலுக்கு போகும்பொழுது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன காரணம்னா, கச்சான் காற்றா இல்லை வாடை காற்றா அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுக்கு என்ன மீன்கள் கிடைக்க போகுது, எவ்வளவு மீன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத வந்து கணக்கு பண்ணுவாங்க. அதே நேரத்தில் இந்த அஷ்டமி, நவமி இந்த மாதிரியான கனத்த நாட்கள் நேரத்தில் பாடுகள் அதிகமாக வராது அப்படின்றது நம்மளுடைய பகுதிகளில் பொதுவாகவே இருக்கக்கூடிய ஒரு கருத்து தான். சரி, பாடல்களை தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 5 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 11 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலின் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். இந்த பிரபஞ்சத்துல நம்மளுடைய சூரிய குடும்பம் மாதிரியே நிறைய சூரிய குடும்பங்கள் இருக்குது. ஆயிரம் ஆயிரம் கருந்துளைகளும் இருக்குது, பல பால்வெளிகள் இருக்குது. இதுல ஒரு மூலையில சின்னஞ்சிறு புள்ளியா, அதாவது வச்ச புள்ளியை தேடி பார்க்கறதுக்கு பல நாட்கள் இல்லை, பல ஆண்டுகள் ஆகலாம், அந்த அளவுக்கு ஒரு புள்ளி தான் பூமி. ஆனால் பாருங்க, மனிதன் இதுவரைக்கும் கண்டுபிடிச்சதுலேயே பூமியில மட்டும்தான் உயிர்கள் வாழ முடியும். இது இதுல ஒரு ஆகப்பெரிய உண்மை என்ன தெரியுமா? நீர், ஆக்சிஜன் இதெல்லாம் தாண்டி உயிர் கோளத்துக்கு உயிர் கொடுக்கறது ஓசோன் லேயர் தான். பூமியில இருக்கக்கூடிய கடல்ல தான் எல்லா உயிரினங்களுமே தோன்றுச்சான். அதுல இருந்துதான் முதல் மனிதனும் தோன்றுனா முதல் மீனும் உருவாகிருக்கு. ஆனா அது இன்னைக்கு பல விதங்கள்ல இன்னல்களை சந்திச்சுக்கிட்டு இருக்குது. பல பாதுகாப்பு அமைப்புகளும் பல மக்களும் பல அரசுகளும் அதை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாலும் கூட இன்னமும் கூட ஒரு தீர்க்கமான முடிவு இந்த கடலை பாதுகாக்கிறதுல எட்டப்படலை அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. சரி, இந்த உலகத்துக்கு கடல் ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்றத இன்னைக்கு நிகழ்ச்சி மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம் பாடல்களுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை FM 90.4.

0: கார் வாங்குறது கனவு மாதிரி. அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4 நாம உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனா நமக்கு மாத்திரைகள் கொடுப்பாங்க இல்லையா? அப்படி மாத்திரைகள் வாங்கும் போது சில மாத்திரைகள்ல கோடு இருக்கும், சில மாத்திரைகள்ல கோடு இருக்காது. சில மாத்திரைகள் கேப்சூல்ல இருக்கும். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? கோடு இருக்கிற மாத்திரைகள்னா நாம மாத்திரைய பிரிச்சு கூட சாப்பிட்டுக்கலாம், ஆனா கோடு இல்லாத மாத்திரைகளை நாம பிரிச்சு சாப்பிட முடியாது. கேப்சூல் மாத்திரைகள் ஜெலட்டின் இல்லனா பவுடர் மெடிசனா இருக்கும். இந்த வகையான மாத்திரைகள் உடனே நம்ம உடலுக்குள்ள போய் நோய் பரவுற வாய்ப்பை குறைக்கிறதுக்காக கொடுப்பாங்க. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4
3: அசைகின்ற இலையிலே உயிர் நிற்கின்றதா? ஆம். இறைகின்ற கடல் நீர் உயிரால் அசைகின்றதா? ஆம். கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். அசைகிற இலைக்கும் நீர் நிரம்பிய கடலுக்கும் உயிர் இருக்குதா அப்படின்னு பாரதியார் கேட்ட கேள்விகள் தான் நான் முன்னாடி சொன்ன வரிகள். இன்னைக்கு இருக்கக்கூடிய மனித வாழ்க்கைக்கு ஒரு மிக முக்கியமான அங்கமாக மாறி போனது தான் கடல். உணவால் மட்டுமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. பல உறவுகளை சேர்க்கிறதுக்காக இருக்கலாம், இல்லை நம்மளுக்கு இன்பத்தை தருவதாக இருக்கலாம், இல்லை ஆன்மீக ரீதியாக இருக்கலாம், இப்படி ஏதோ ஒரு காரணத்தால் மனித வாழ்க்கையில ஏதோ ஒரு சூழ்நிலையில கடல் கனெக்ட் ஆகுது. இது மனித வாழ்க்கைக்கு மட்டும்தான் கனெக்ட் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. இந்த பூமிக்கு கடல் இல்லைன்னா மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு சொல்லலாம். பூமிக்கு ஏன் கடல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது? நம்ம நிலத்துல இருக்கக்கூடிய மரம் பாத்தீங்களா, அது கார்பன் டை ஆக்சைட உறிஞ்சு அதுக்கு அப்புறமா நம்மளுக்கு ஆக்சிஜனை வெளியிடுது. இதே வேளைய கடலும் பார்க்குது. கிட்டத்தட்ட 70% ஆக்சிஜனை உலகத்துக்கு உற்பத்தி செஞ்சு கொடுக்கறது கடல் தான். அதே போல கால் பகுதி கார்பன் டை ஆக்சைடு அதாவது CO2 உறிஞ்சு அதை ஆக்சிஜனா மாத்தி கொடுக்குதான். நிலத்துல இருக்கிறத விட கடல்ல அதிகமான உயிரினங்கள் இருக்குது, அதனால பல்லுயிர் பெருகிற இடமா இந்த கடல் இருக்குது. அதே போல காலநிலை மாற்றம், அதாவது காலநிலை மாற்றம்னா என்ன, பூமியோடைய வெப்பம் அதிகமாகிட்டே இருக்குது. இந்த வெப்பம் அதிகமாகறத கட்டுப்படுத்துறதும் கடல் தான். அதனால கடலை நம்ம பாதுகாத்தே ஆகணும். சரி, இப்படி பல நன்மைகளை தரக்கூடிய கடல் இன்னைக்கு என்னென்ன பாதிப்புகள் எல்லாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால அந்த பாதிப்புக்கெல்லாம் என்னென்ன பண்ணலாம், எப்படி சரி பண்றது அப்படின்றத நான் சொல்றேன் பாட்டுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்கத் தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். கடலை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சில முக்கியமான அவசியமான வழிமுறைகளை கையாண்டாலே போதும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. முதல்ல அரிய வகை விலங்குகளை நம்ம வேட்டையாடுறது தவிர்க்கணும், குறிப்பா ஆமை மாதிரியான உயிரினங்கள். ஆமை நம்மளுடைய வலைகள்ல மாட்டாம இருக்கணும்னா அதுக்கு நம்ம ஆமை விளக்கும் கருவிகளை நம்மளுடைய மடிகள்லையும் வலைகள்லையும் ஃபிக்ஸ் பண்ணாலே போதும். அதே போல கடற்கரைகளை எப்பயுமே சுத்தமாகவே வச்சிருக்கணும். நம்மளோட பகுதிகளில் நிறைய கடற்கரைகள் சுத்தமாக இருக்குதா அப்படின்றது நம்மளுக்கே தெரியும். அதனால நம்மளுடைய மனசுக்குள்ளேயே ஒரு கேள்விக்குறியை வச்சுட்டு டீமாக சேர்ந்தோ இல்லை தனி மனிதராகவோ கண்டிப்பாக கடலை போய் சுத்தம் பண்ணலாம். அப்படி கடலை சுத்தம் பண்ணுற மனிதரை ஏசாம கூட இருக்கலாம். கடல்ல தேவையில்லாத வேதிப்பொருட்களையும் கழிவு நீரையும் கலக்காம இருக்கலாம். அதே போல சமவெளி மக்கள் கடற்கரைகளையும் கடலோர மக்களையும் கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அவங்களுடைய வாழ்க்கை முறை என்ன, அவங்களுடைய பாரம்பரிய தொழில் என்ன, இது எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஏதாவது ஒரு ஹெல்ப்பை கூட பண்ணலாம் இல்லையா. அது கண்டிப்பா கடல் வளத்துல ஏதாவது ஒரு மாற்றத்தையும் கூட ஏற்படுத்தும். அதே போல முடிஞ்ச அளவுக்கு அதிகமான மரங்களை வளர்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு அதிக மீன் பிடித்தலை குறைக்கலாம். இந்த மாதிரியான வழிமுறைகள் எல்லாம் கையாள்றது மூலமா கண்டிப்பா கடல் வளத்தையும் பாதுகாக்க முடியும், அதே நேரத்துல நம்மளுடைய பூமியையும் பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்காகவே பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலின் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: சின்ன மீன் தான், ஆனா அதோட டேஸ்ட் ரொம்ப அருமையாவே இருக்கும். என்ன மீனா இருக்கும்? கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக நான் திபோம். கடல்ல கூட்டமா வாழக்கூடிய மீன்கள் நிறைய இருக்குது. அதுல ஒண்ணுதான் இந்த நெத்திலி மீன். நெத்திலி மீன் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஆள்காட்டி வீரர் சைஸ்ல தான் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு பெரிய ஆள்காட்டி வீரர்களா இருந்தா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா சின்ன சின்ன நெத்திலி மீன்கள்லாம் இருக்குது பாருங்க, அது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதே நேரத்துல நெத்திலி கருவாடு செம்ம டேஸ்டா இருக்கும். அதுல புளி ஊத்தி கத்திரிக்காய் அப்படின்னு நெய்தல் பகுதிகளில் ஒரு உணவு இருக்குது. இந்த டிஷ்ஷை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாவே இருக்கும். அது எப்படிலாம் செய்யலாம் அப்படின்றத வந்து கண்டிப்பா யார்கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் உங்களுக்கு பிற்காலத்துல உதவி செய்யலாம். இந்த நெத்திலி மீன்ல பாத்தீங்கன்னா நிறைய நன்மைகளும் இருக்குது. எப்படி ஒரு பெரிய சீலா மீன்ல நன்மைகள் இருக்குது, அதே போல இந்த குட்டி நெத்திலி மீன்லயும் நன்மைகள் இருக்குது. ஒமேகா 3, விட்டமின் B12, விட்டமின் டி, கால்சியம், பாஸ்பரஸ், செலினியம், பொட்டாசியம், இந்த மாதிரியான நிறைய சத்துக்களை கொண்ட மீன் தான் நெத்திலி மீன். சின்னதா இருக்குது அப்படின்னு ஒதுக்கிட்டு போயிடாதீங்க. நெத்திலி மீன், நெத்திலி கருவாடு ரெண்டுமே டேஸ்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியோட தொடக்கத்திலேயே ஒரு சின்ன கதை சொன்னேன். என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்துல வச்ச புளியை தேடுறதுக்கே பல ஆண்டுகள் ஆகுற மாதிரி தான் நம்மளுடைய பூமியோடைய அளவு இருக்குது அப்படின்னு. இந்த சின்னஞ்சிறு பூமிக்குள்ளதான் எல்லா உயிரிகளுமே இருக்குது. அதுல உயர்ந்தவர்கள் இருக்கிறாங்க, தாழ்ந்தவர்கள் இருக்கிறாங்க, ஏழைகள் இருக்கிறாங்க, பணக்காரர்கள் இருக்கிறாங்க, சாதனை படைத்தவர்களும் இங்கதான் இருக்கிறாங்க, சரித்திரத்தை மாற்றி அமைச்சவர்களும் இங்கதான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கும். ஆனா நம்ம இங்க இருந்து போனதுக்கு அப்புறமா என்ன நன்மை செஞ்சோம் அப்படின்றது ஒண்ணு இருக்குது இல்லையா? அப்துல் கலாம் அதுக்காக தான் ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டு போனாரு. என்ன அப்படின்னா, அணில் வளர்த்தேன் ஓடிடுச்சு, கிளி வளர்த்தேன் பறந்து போயிடுச்சு, ஆனா மரம் வளர்த்தேன் இரண்டும் வந்து விட்டது அப்படின்னு சொல்லுவாரு. அதனால இன்னைக்கே போய் என்ன பண்ணுங்க, ஒரு சிறிய மரக்கன்று அதை வாங்கி உங்களோட வீட்லேயோ இல்லை உங்களோட தெருக்களில் மணல் இருக்குதுன்னா அந்த இடத்துலையோ நட்டு வச்சு வளருங்க. கண்டிப்பாக அது உங்களுடைய பேர் சொல்லும் எதிர்காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான சமுத்திரம் பழக நிகழ்ச்சியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். இதே மாதிரி அருமையான கருத்துக்களோட உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் திபோன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம் சம்மாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏன இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அத வேற நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 5 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 11 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: அலை பாயுதே,
3: அலை பாயுதே,
2: நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: என்ன நேயர்களே, எல்லாரும் சாப்பிட்டாச்சா? சாப்பிடாம இருந்தீங்கன்னா சீக்கிரமா போய் சாப்பிடுங்க. உங்க மேல இவ்வளவு அக்கறையோட சொல்றது நான் சுல்தானா. அடுத்த 1 மணி நேரம் நம்ம கேட்க இருக்கிற கதை பேரு ஜி ரமேஷ் எழுதின தொலைந்த இலக்கு. கதை கேட்கறதுக்காக அன்பான உள்ளங்கள் இணைஞ்சிருக்கீங்க. பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 அலை பாயுதே நிகழ்ச்சி. கதைக்குள்ள நுழையலாமா? தடிச்ச அந்த மரக்கதவை நோக்கி விமலா தயக்கத்தோடு நடந்தாங்க. அவங்க கையில இருந்த கடிதம் அவங்களோட பதட்டமான மனசு போலவே லேசா அதிர்ந்து போச்சு. 15 வருஷங்கள் இங்கதான் தன்னோட கனவு விதைகள் எல்லாத்தையும் சந்தோஷமா தூவினாங்க. லட்சியங்களோட வேர்கள் எல்லாம் தண்ணி பாய்ச்சி அழகா வளர்த்தாங்க. ஆனா இப்போ அதே மண்ணை விட்டு நிம்மதியா விலக முடியாம மனவேதனையோட விலகி போறாங்க. விமலா, உன் முகத்தை பார்த்தாலே நீ ஏதோ உலகமகா யுத்தத்தை முடிச்சுட்டு வந்த மாதிரி தெரியுது. ஒண்ணுக்கு 100 வாட்டி யோசிச்சுட்டியா? அப்புறம் அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டேன்னு பின்னாடி வருத்தப்பட மாட்டியே அப்படின்னு விமலாவோட நல்ல தோழியும் சக ஊழியருமான லக்ஷ்மி அவங்க ஃப்ரெண்டை பார்த்து கேட்டாங்க. தன் ஃப்ரெண்ட் அப்படி கேட்கும்போது விமலாவோட கண்ணு அவங்கள அறியாமலே கலங்குச்சு. லக்ஷ்மி, இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காத. என் மனசுக்குள்ள இருக்கிற 1008 சலனங்களுக்கு நான் கண்டிப்பா விடைய தேடவே முடியாது. அதெல்லாம் புரியாத புதிர். இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது. நான் போய்தான் ஆகணும். நான் விலகி போறேன். இதான் என்னோட தெளிவான முடிவு. ஒண்ணுக்கு 1000 வாட்டி இல்ல, 10000 வாட்டி யோசிச்சுட்டேன். தேம்பி தேம்பி அழுதுட்டேன். மனச மாத்திக்க முடியல. இதுக்கு மேல என் கிட்ட எதுவும் கேட்காத. விமலா, நீ என்ன சொல்ற? உன்னோட ராஜினாமா கடிதத்தை இப்பவே கிழிச்சு போட்டுரு. தேவையில்லாம எதையும் யோசிச்சுட்டு இருக்காத. உன் வாழ்க்கையில நீயே மண்ணலி போட்டுக்காத அப்படின்னு லக்ஷ்மி உங்க ஃப்ரெண்ட பார்த்து ஆதங்கத்தோட பேசும்போது விமலா அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, என்ன பண்ணாங்கன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: விதமா வித்தியாசமான ஃபுட்ஸ் தேடி தேடி டேஸ்ட் பண்ற ஆளா நீங்க? இந்த வீக்கெண்டுக்கு குடும்பத்தோட ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு போலாமா? அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தமிழ்நாடு ஹோட்டல். தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சித்துறை சார்பா ராமேஸ்வரம் தமிழ்நாடு ஹோட்டல் அமுதகம் உணவகத்துல வர மே 15, 16, 17 தேதிகள்ல மதியம் 12 மணில இருந்து 2 மணி வரைக்கும் நடக்க போகுது கொங்கு நாட்டு சைவ உணவு திருவிழா. விழால கலந்துக்க கால் பண்ணுங்க 9566968930. கொங்கு நாட்டு உணவுகளை ஒரு பொடி பிடிக்கலாமா? ஆசை மருத்துவமனையின் 3வது கிளையின் இலவச மருத்துவ முகாம் வரும் மே 17 அன்று தங்கச்சிமடம் சூசையப்பர் ஆலய வளாகத்தில் நடைபெற உள்ளது. எலும்பு முறிவு, முதுகுவலி மற்றும் வலி நிவாரண சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஆசிக் அமீன், சர்க்கரை நோய், இதய நோய் மற்றும் குடும்ப நல சிறப்பு மருத்துவர் டாக்டர் சுஹைல், பெண்கள், குழந்தைகள், மகப்பேறு மற்றும் பொதுநல மருத்துவர் டாக்டர் கிருத்திகா மற்றும் சர்க்கரை நோய் மற்றும் பொதுநல மருத்துவர் டாக்டர் அஜித் குமார் என அனுபவம் வாய்ந்த சிறப்பு மருத்துவர்களால் பரிசோதனை செய்யப்படும். எக்ஸ்ரே, இசிஜி, பிசியோதெரபி வசதி மற்றும் 24 மணி நேர சேவை. மே 17 மட்டும் இரத்த பரிசோதனை மற்றும் எக்ஸ்ரே எடுக்க 50% தள்ளுபடி. வாங்கும் அனைத்து மருந்துகளுக்கும் 20% தள்ளுபடி. ஆசை மருத்துவமனை, செகண்ட் ஸ்டாப் தங்கச்சி மடம். தொடர்புக்கு 9344-6547-64.
1: உங்க பார்க்கிங்ல காரு, வேனு, மினி லாரி எல்லாமே நிக்குது, ஆனா டைல்ஸ் உடையவே இல்ல.
2: இது அனுஜ் டைல்ஸ் மாலோட பார்க்கிங் டைல்.
1: அதுல என்ன ஸ்பெஷல்?
2: ஆன்டி ஸ்லிப் சர்ஃபேஸ், 15 டன் வெயிட் வரைக்கும் தாங்கும். 300க்கு மேல டிசைன்ஸ், ஸ்ட்ராங்கா பார்க்க ஸ்டைலா இருக்கும்.
0: அனுஜ் டைல்ஸ் மால் பார்க்கிங் டைல்ஸ், பார்க்கிங்கும் இப்பொழுது பிரீமியம் லுக். பல லட்சம் சதுர அடி லைவ் டிஸ்பிளே, 7000+ டிசைன்ஸ். அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி.
3: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கிற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000. அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுடி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்காகவே
4: குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா
3: அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்ம கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸுடன், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
0: நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க அலை பாயுதே நிகழ்ச்சி. என்ன விமலா, நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ கல்லு மாதிரி நிக்கிற, உன்னோட உணர்வுகளை என்னால புரிஞ்சுக்க முடியுது, அதுக்காக அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவெடுப்பியா? பாத்துட்டு இருக்கிற வேலையும் தொலைச்சிட்டு என்ன பண்ண போற? விமலாவோட உதட்டுல ஒரு வலியோட கூடிய புன்னக மட்டும் அழகா தெரிஞ்சிச்சு. லட்சுமி, இந்த இடம் நம்மள மெதுவா காஞ்சு போன மரங்களை மாதிரி உதுத்துட்டு இருக்கு. இங்கிருந்து போனாதான் எனக்கு நிம்மதி. இந்தா இந்த சாவியை நீயே வச்சுக்கோ, இனி இது உன்னோடது. என் டேபிள்ல இருக்கிற எல்லா ஃபைல்ஸையும் கொஞ்சம் நல்லா பாத்துக்க. அப்புறம் யாரு என்ன டவுட் கேட்டாலும் அதை நல்லா கிளியர் பண்ணு. நான் இல்லாத குறைய நீ தீர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன். நல்லபடியா பாத்துக்க லட்சுமி. இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, தேவையில்லாம முடிவை மாத்திக்கிட்டு எடுத்துறாத விமலா. இதுல உன்னோட வாழ்க்கை சம்பந்தப்பட்டிருக்கு. உன் குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் உன்னோட இந்த வருமானத்தை நம்பிதான் இருக்காங்க. இந்த வேலையை விட்டுட்டு நீ என்ன பண்ண போற சொல்லு.

கண்டிப்பா கவலையா தான் இருக்கும். நான் தான் இஷ்டப்பட்டு போலையே, கஷ்டப்பட்டு தானே போறேன். ஆனா ஏதாச்சும் ஒரு வழி எனக்கு கண்டிப்பா கிடைக்கும், அதுல மட்டும் எனக்கு பூரணமான நம்பிக்கை இருக்கு. ஒரு மாசத்துக்கு எதுவும் பண்ண மாட்டேன், அமைதியா இருப்பேன், அது போதும் எனக்கு. என் மன வேதனைகள்ல நான் இதுக்கு மேல வெளியில யாருக்கிட்டையும் சொல்ல விரும்பல. என் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டு அதையும் நான் அனுபவிக்க போறேன். வேற என்ன பண்ண சொல்றேன்? சரி விடு, நானும் சோகமா போயிட்டு இங்க இருக்கிற எல்லாரையும் சோகமாக்க விரும்பல. இங்க பாரு, இந்த ஃபைல் எல்லாம் பத்திரமா பாத்துக்க. இந்த டிராயரோட சாவிய யாருக்கிட்டையும் கொடுத்துடாத, ரொம்ப முக்கியமான ஃபைல்ஸ். ஏன் விமலா, இதெல்லாம் பார்த்தா நம்ம இஸ்ரோல போய் வேலை பார்த்தது மாதிரி தெரியுதே. இவ்வளவு ஃபைல்ஸையும் நீ எதுக்காக சேமிச்சு வச்சிருக்க அப்படின்னு லக்ஷ்மி கேக்கும் போது விமலா அவங்க மனசு வேதனையில இருக்கும் போதும் கலகலன்னு சிரிச்சாங்க. தன்னோட ஃப்ரெண்டு தன்னை கலாய்க்கிற விஷயம் விமலாக்க நல்லா தெரிஞ்சு போச்சு. ஆனா அந்த சிரிப்புக்குள்ள சலிப்பும் கசப்பும் கலந்த ஒரு ஒளி மறைஞ்சு இருந்துச்சு. கதையில அதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். தொலைந்த இலக்கு அப்படின்ற கதைய கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியில கேட்டுட்டு இருக்கிறோம். தொடர்ந்து

0: மச்சான், கையில கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, இத அப்படியே வச்சிருக்காம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி,
1: கண்ணை மூடிட்டு ஷேர் மார்க்கெட்ல போறதுக்கு அந்த பணத்தை தூக்கி ஆத்துல போடு.
0: ஏன்பா, நாங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண கூடாதா? உங்கள மாதிரி நாங்களும் நிறைய சம்பாதிக்க கூடாதா என்ன?
1: அதெல்லாம் பண்ணலாம், ஆனா அத பத்தி முதல்ல நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? சரி, உனக்கு என்ன தெரியும் அத பத்தி சொல்லு கேப்போம்.
0: தெரியும், ஏதாவது கம்பெனி பேர்ல காசை போடணும், அந்த ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு லாபம், மைனஸ்ல போச்சுன்னா நட்டம்.
1: என்ன ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட, நான் 2 வருஷமா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கே இந்த மார்க்கெட் பத்தி முழுசா தெரியல. இந்த ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீ எதுல இன்வெஸ்ட் பண்ணுவ?
0: அப்படி என்னத்த தெரிஞ்சுக்கணும் சொல்லு கேப்போம்.
1: முதல்ல செபிய பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்.
0: செபியா?
1: செபினா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் நம்ம நாட்டில் நடக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடு, ஸ்டாக்கு எல்லாத்தையும் கண்காணிச்சு மோசடி எதுவும் நடக்காம பாதுகாப்பாக செயல்படுத்துது. இப்போ நீ உன் காசை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா எப்படி பண்ணுவ? இன்ட்ராடேவா இல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா?
0: அதான் டெலிகிராம்ல நிறைய லிங்க்ஸ் வருது, அதுல உன கிளிக் பண்ணி அதுல என்ன சொல்றாங்களோ அது மாதிரி செஞ்சிட வேண்டியதான்.
1: நல்லா இருப்ப, இந்த தப்பை மட்டும் பண்ணிடாத.
0: ஏன்?
1: இந்த மாதிரி டெலிகிராம் அட்வைசர் எல்லாமே உண்மையா இருக்க மாட்டாங்க. அதுல நம்பி ட்ரேட் பண்ணா பெரிய லாஸ் ஆகி நம்மள ஃப்ராட் பண்ணிடுவாங்கன்னு செபியே சொல்லுது.
0: அப்ப எத்தனை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணனும் அதையும் சொல்லு.
1: நீயே படிச்சு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணு, இல்லனா நிறைய வகையான இன்டர்மீடியேட்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டாக் புரோக்கர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், செல்ஃப் சர்டிஃபைடு சிண்டிகேட் பேங்க்ஸ்னு 37 வகையில இருக்காங்க. இதுல ஒவ்வொரு வகையிலையும் 1000 கணக்கில் புரோக்கர்ஸ் இருப்பாங்க. இதுல நீ யாருக்கிட்ட பணத்தை கொடுக்கணும், எது உண்மைன்னு எப்படி தெரிஞ்சுப்ப?
0: அதெல்லாம் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது?
1: நெட்ல செபியோட வெப்சைட் இருக்கும், அதுல நீ அமௌண்ட் போட போற அந்த புரோக்கரோட டைப்பு, அவங்க நேம், ரெஜிஸ்டர் ஐடி இதெல்லாம் வாங்கி டைப் பண்ணா அது உண்மையிலேயே செபி ரெஜிஸ்டர் கம்பெனி தானா அப்படிங்கறத காட்டும். அத பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
0: மச்சான், அதெல்லாம் கேட்டா தருவாங்களா?
1: அவங்க கிட்ட நம்ம பணத்தையே நம்பி கொடுக்கறப்போ அவங்கள பத்தின தகவலை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதா? கேளு, தகவலை சொல்லுவாங்க. ஸ்டாக் பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாத.
2: ஷேர் மார்க்கெட் என்பது நன்கு அறிந்து கவனமுடன் செயல்பட வேண்டிய தளம். மற்றவர்கள் லாபம் ஈட்டுகின்றனர் என்று அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இன்வெஸ்ட் செய்ய வேண்டாம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
5: அலைபாயுதே நிகழ்ச்சியை கடல் ஓசை FM 90.4 கேட்டுட்டு இருக்கிறோம். லட்சுமி, நம்ம மனுஷங்களை, அதாவது சமூகத்தோட தூண்களை உருவாக்க பிறந்திருக்கோம். ஆனா இங்க நம்ம ஒரு காகித கூண்டுக்குள்ள மாட்டிக்கிட்டோம். போட்டோ எடு, ஆதாரத்தை அனுப்பு, அறிக்கைகள் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணு, இந்த மாதிரி நிறைய வேலைகளை பண்ணி பண்ணி நம்ம ஒரு மெஷின் வாழ்க்கைக்குள்ள ஓடிட்டு இருக்கோம். இது நம்மளோட தினசரி மந்திரமாவே மாறிப்போச்சு. திரைகளுக்கு பின்னாடி இருக்கிற என்னோட இருப்பு தான் நிர்வாகத்துக்கு முக்கியம். பசங்களுக்கு நான் என்ன கத்து கொடுக்கறேன்றது 2ஆம் பட்சம் ஆகிருச்சு. என்னோட பணித்திறன் காகித சங்கிலிகளுக்குள்ள கட்டுண்டு கிடக்குது. நான் ஏன் இப்படி ஓஞ்சு போய் சோர்ந்து பேசுறேன்னு பாக்குறியா? என் மனசுல இருக்கிற அவ்வளவு வேதனைகளையும் நான் யாருக்கிட்ட போய் கொட்டி தீக்க முடியும் சொல்லு. அது மட்டும் இல்ல லட்சுமி, என்னால இங்க ஓரளவுக்கு மேல வேலை பார்க்க முடியல. வேலை பழு எனக்கு அதிகமா வருது. ஒரு நாளைக்கு எனக்கு எத்தனை கிளாஸ்ல போய் பாடம் எடுக்க வேண்டியிருக்கு தெரியுமா? ஒரே ஒரு பீரியட் மட்டும் தான் எனக்கு ஃப்ரீயா கிடைக்கும். எவ்வளவுதான் நான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அந்த உழைப்போட பலன் வெளியே தெரிய மாட்டேங்குதுல்ல. அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய மனக்கசப்புகள் இருக்கு. இங்க நீயும் நானும் இருக்கிறதுனால மட்டும்தான் இவ்வளவு ஃப்ரீயா பேசிட்டு இருக்கேன், இல்லைன்னா அது கூட பேச மாட்டேன். விமலா, இதெல்லாம் எல்லா இடத்துலயும் நடக்கிறதுதான். ஒர்க் ப்ரெஷர் எல்லா இடத்துலயும் தான் இருக்கும். அதுக்காக நீ எவ்வளவு வருஷம் எங்க தாக்கு பிடிச்சிட்ட, இப்போ நீ வேலை பார்க்க முடியல அழுத்தமா இருக்குன்னு பயந்து போறியா? உன்னோட அந்த பழைய துணிச்செல்லாம் எங்கடி போச்சு? லட்சுமி, என்னோட நோக்கமே தொலைஞ்சு போச்சு, இலக்கே இல்லாம இருக்கேன். சுயமரியாதையும் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சுக்கிட்டே வருது. நம்பிக்கை இல்ல, ஒவ்வொன்னுக்கும் ஆதாரம் வேணும்னு கேக்குறாங்க. இன்னமோ நம்பிக்கை இல்லாம அவங்க பேசுற மாதிரி இருக்கு. கொஞ்சம் முன்னப்பின் ஆனா கூட உன் வேலையெல்லாம் பண்ணிட்டனா அதை நிரூபின்னு கேக்குறாங்க. இது நான் எங்க போய் சொல்வேன்? சரி, பசங்க நம்மள புரிஞ்சுக்கிறாங்களான்னு பார்த்தா அவங்க நம்மள ஒரு வழிகாட்டியா கூட பாக்குறது இல்ல, வெறும் பாடம் நடத்துற இயந்திரமா தான் பாக்குறாங்க. ஒரு சில பள்ளிக்கூடங்கள்ல நான் சொல்ற மாதிரி இல்லாம இருக்கலாம், ஆனா நான் வேலை பாக்குற இந்த ஸ்கூல்ல இப்ப வரைக்கும் நான் அப்படிதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இங்க இருக்கிற பசங்கள்ல யாருமே என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆசிரிய பணியே அறப்பணி, அதற்கு என்று முன்னே அர்ப்பணின்னு ஒரு பழமொழியை நான் படிச்சிருக்கேன். அது ரொம்ப பிரபலமான பழமொழி. ஸ்கூல் படிச்ச காலத்துல இருந்தே நான் டீச்சர் ஆகணும் டீச்சர் ஆகணும்னு சொல்லி சொல்லிதான் வளர்ந்தேன். எங்க அம்மா அப்பா என்கிட்ட கேட்பாங்க, நீ படிச்சு என்ன ஆக போறேன்னு. அப்ப கூட நான் சொல்வேன், நான் டீச்சர் ஆவேன் டீச்சர் ஆவேன்னு. ஆனா பாரு, நான் கஷ்டப்பட்டு டீச்சர் ஆகியும் இப்ப அந்த வேலையை விட்டுட்டு போறேன். நம்ம வேலை பாக்குற இடத்துல நமக்கான ஒரு சின்ன மதிப்பும் மரியாதையும் கிடைக்கணும்ல, அதுவும் ஒரு ஆசிரியர் பணியில அது கண்டிப்பா இருக்கணும்ல. என்னால எவ்வளவு நாள் தான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருக்க முடியும், நீயே சொல்லு. அதான் ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துட்டேன். இந்த லெட்டர் தான் எல்லாத்துக்கும் பதில். இத கொண்டு போய் நிர்வாகத்துக்கிட்ட காட்ட போறேன், அதுக்கப்புறம் நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விமலா அந்த லெட்டர் எடுத்துக்கிட்டு அந்த பள்ளிக்கூட நிர்வாக அறைக்கு போனாங்க. அங்க என்ன நடந்திருக்கும்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க அலைபாயுதே நிகழ்ச்சிக்காக. நான் சுல்தானா.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4. அலைப்பாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. தொலைந்த இலக்கு அப்படின்ற கதையை கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியில கேட்டுட்டு இருக்கிறோம். விமலா அவங்களோட ராஜினாமா கடிதத்தை எடுத்துக்கிட்டு அந்த பள்ளிக்கூடத்தோட நிர்வாக அறைக்கும் போயிட்டாங்க. மே ஐ கம் இன் சார், உள்ள வரலாமா? எஸ் கம் இன் சார். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கிருந்து லீவ் ஆகலான் இருக்கேன். இது என்னோட ராஜினாமா கடிதம். இதை கொடுத்துட்டு முறைப்படி நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறேன் சார். ஏன் விமலா அவசரப்படுறீங்க? இத்தனை வருஷம் இங்க நீங்க நல்லா வேலை பார்த்துருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் இங்க நீங்க சர்வே பண்ண வேண்டியதானே? அப்படி நீங்க ஈஸியா சொல்லிடலாம் சார், ஆனா இருந்து பாக்குறவங்களுக்கு மட்டும்தான் அதோட வேதனையோ வாலியோ என்னன்னு புரியும். இங்க ஒரு சில விஷயங்கள் எனக்கு பிடிக்காத மாதிரி நடக்குது. பொய்யா நடிச்சுக்கிட்டு எப்படி மனசுக்கு பிடிச்ச வேலையை பார்க்க முடியும், நீங்களே சொல்லுங்க. விமலா, அப்படி உங்களுக்கு என்ன பிடிக்காத விஷயங்கள் இங்க நடந்துச்சு? சொல்றேன், எல்லாத்தையும் சொல்றேன். இதுக்கு அடுத்து வர்றவங்களையாச்சும் எனக்கு நடந்த மாதிரி நடக்காம பாத்துப்பீங்கல்ல. முதல் விஷயம், இங்க புதுசு புதுசா வேலைக்கு சேர்றவங்க ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்கள சமமா நடத்தணும். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, அவங்க கூட வேலை பார்க்குற ஸ்டாஃப்ஸ சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னொன்னு, ஆட்டிடியூடுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை காட்டுறாங்க. ஒருவேளை வயசுல சின்ன பிள்ளைங்களா இருக்காங்களோ என்னவோ, அதனால கூட பண்ணலாம். ஆனா வயசுல பெரிய ஆளா இருக்கிற என்னால அதை அனுசரிச்சுட்டு போக முடியல சார். திறமைக்கு இடம் கொடுக்கணும் தான், நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக பெரியவங்கன்னு மரியாதை கூட கொடுக்காமலா? இன்னொரு விஷயம், பாடம் நடத்தும் போது பசங்க எனக்கான மரியாதையை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க பாடத்தை கவனிக்கிறாங்களா கவனிக்கலையான்னு கூட தெரிய மாட்டேங்குது. அதுவும் எனக்கு ஒரு வேதனையை கொடுக்குது. மூணாவதா ஒர்க் ப்ரெஷர். என்னமோ ஏன் தலையில மட்டும்தான் எல்லா வேலையும் விழுகிற மாதிரி இருக்கு. இந்த ஸ்கூல்ல எனக்கு மட்டும்தான் அப்படி நடக்குதா, இல்ல எல்லா டீச்சர்ஸ்க்கும் இப்படி நடக்குதான்னு எனக்கு தெரியல. நூத்துல ஒரு சில ஸ்கூல்ஸ்ல அப்படி இருக்கலாம். நான் எல்லாத்தையும் குறை சொல்லல சார், என்னோட மன குமரல தான் சொல்றேன். ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன் சார், ஆசிரியர்கள்ன்றவங்க கடவுளுக்கு அடுத்தபடியான நபர்கள்னு எங்க அம்மா சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஒரு பாடத்தை நடத்துறதுக்கு தயாராகும் போது தான் நடத்த போற பாடம் பிள்ளைங்களுக்கு புரியுமா புரியாதான்ற பயம் மட்டும் அந்த பாடம் நடத்த போற ஆசிரியருக்கு மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். நடத்தி முடிச்சதுக்கு அப்புறமும் பிள்ளைங்களுக்கு அந்த பாடம் புரிஞ்சுச்சா புரியலையான்னு பயந்துகிட்டே இருப்பாங்க. பாடத்தை நடத்தி முடிக்கிற வரைக்கும் சேர்ல உட்கார மாட்டாங்க. அடுத்தடுத்த பீரியட்க்கு அவங்க ஆயத்தம் ஆயிட்டே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பீரியட் முடிஞ்சிருச்சுன்னா செகண்ட் பீரியட், செகண்ட் பீரியட் முடிஞ்சிருச்சுன்னா தேர்ட் பீரியட், இந்த மாதிரி அடுத்தடுத்து அவங்கள ப்ரெஷராகவே வச்சுப்பாங்க. இது எல்லாத்தையும் பண்ற டீச்சர்ஸ்க்கு சக மரியாதை கிடைச்சுதானே சார் ஆகணும். ஆனா அது இங்க எனக்கு கிடைக்கல. இதுதான் என்னோட ஆதங்கம். இதை மட்டும் தயவு செஞ்சு மாத்திக்கோங்க. ஒருவேளை என்னால இங்க இருக்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு போக முடியலையோ என்னவோ, இல்ல இங்க இருக்கிறவங்களெல்லாம் என்னால சமாளிக்க முடியலையோ என்னவோ, ஆனா நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், என்னால முடியல. நான் கண்டிப்பா வேற ஒரு வேலையை தேடுவேன், ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். தயவு செஞ்சு என்னோட ராஜினாமா கடிதத்தை வாங்கிக்கோங்க என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு விமலா அவங்களோட ராஜினாமா கடிதத்தை அந்த ஸ்கூலோட மேல் அதிகாரி கிட்ட நீட்டினாங்க. அதை வாங்கின அந்த ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் அதுக்கப்புறம் விமலா கிட்ட என்ன சொன்னாரு தெரியுமா? கதையெல்லாம் அதுக்கப்புறம் என்ன ஆக போதுன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். அழகழகான பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அலைப்பாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா.

0: இந்த மொட்டை மாடியில் நடந்த கால் ரொம்ப லைட்டா இருக்குப்பா.
1: அப்பா இது அனுஜ் டைல்ஸ் மாலோட அக்கு பிரஷர் கூல் ரூப் டைல்ப்பா.
0: டைல்ல அக்கு பிரஷரா?
1: ஆமாப்பா, நடக்கும் போதே பிரஷர் பாயிண்ட்ஸ் ஆக்டிவ் ஆகும், ரத்த ஓட்டம் சீராகும், மேல வெயில் பட்டாலும் 85% சன்லைட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணிரும், அதனால வீடு கூலிங்கா இருக்கும்.
0: அப்ப ஸ்லிப் ஆகாதா?
1: இல்லப்பா, இது மேட் ஆன்டி ஸ்லிப் பினிஷ், பாட்டிமா குழந்தைங்க எல்லாருக்கும் சேஃப்.
2: தமிழ்நாட்டின் முதல் அக்கு பிரஷர் கூல் ரூஃப் டைல் அனுஜ் டைல்ஸ் மால், பல லட்சம் சதுர அடி லைவ் டிஸ்பிளே, 7000+ டிசைன்ஸ். அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
5: நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 அலை பாயுதே நிகழ்ச்சி. கதையோட நிறைவு பகுதிக்கும் நம்ம வந்தாச்சு. விமலா, நீங்க பேசுறதெல்லாம் பேசிட்டீங்களா? இப்ப நான் பேசலாமா? தாராளமா பேசலாம் சார். ஒரு 5 நிமிஷம் சேர்ல உட்காருறீங்களா? இல்ல, இருக்கட்டும் சார், நான் நிக்கவே செய்றேன். பரவாயில்ல பரவாயில்ல, உட்காருங்க, நான் சொல்ல வர்ற விஷயத்த நல்லா கேட்டுக்கோங்க. ஓகே சார். ஆசிரியர்கள் பள்ளிக்கூடத்தை விட்டு விலகி போனாங்கன்னா அந்த பள்ளிக்கூடம் இருக்கும், ஆனா நம்ம சந்ததிகளுக்கு கல்வி இருக்காது. இங்க பாருங்க, நீங்க சொன்ன 3 விஷயங்களுமே ஏற்றுக்கொள்ள கூடியதுதான். நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா நீங்க இருக்கிற இடம் உங்களுக்கான இடம், அதுல நீங்க தான் முன்னுரிமைதாரர். முதல்ல என்ன சொன்னீங்க? இங்க வேலை பாக்குறவங்க கூட உங்களால அனுசரிச்சு போக முடியல, அவங்க உங்களை நடத்துற விதம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கான விளக்கத்தை இப்ப நான் கொடுத்துருவா? நீங்க இங்க வேலை பாக்குற ஒரு சீனியர் ஸ்டாஃப், அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும். உங்களுக்கு பின்னாடி வேலை பாக்குறவங்க யாரா இருந்தாலும் சரி, புதுசா சேர்ந்தவங்களா இருக்கலாம், உங்களை விட சின்ன பதவியில இருக்கிறவங்களா கூட இருக்கலாம், ஆனா அவங்க என்ன பண்றாங்க, அவங்க உங்களை எப்படி நடத்துறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க பாத்தீங்களா, அதுதான் உங்களோட மைனஸ். யார் சொன்னா நீங்க பாடம் நடத்துறதுக்கு பிள்ளைங்க மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு? உங்க கிளாஸ்ல படிக்கிற ஒரு பையன் ஃபீட்பேக் எழுதிட்டு வந்து கரஸ்பாண்டன்ட் ரூம்ல இருக்கிற லெட்டர் பாக்ஸ்ல போட்டு போயிருக்கான். விமலா மேம் நடத்துற பாடம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க நடத்துற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மனசார எழுதி போட்டு போயிருக்கான். இந்த வருஷம் ஆனுவல் டேல உங்களை கௌரவப்படுத்தலான்னு தான் நாங்க எல்லாரும் யோசிச்சு வச்சிருந்தோம். 2வது குழப்பத்துக்கும் விளக்கம் கிடைச்சிருச்சா? 3வதா என்னமோ சொன்னீங்களே. வளைஞ்சு நெளிஞ்சு போக முடியல, இங்க இருக்கிறவங்களெல்லாம் சமாளிக்க முடியலன்னு. இங்க பாருங்க விமலா, வளைஞ்சு நெளிஞ்சு போறதும் சமாளிக்கிறதும் எல்லாருக்கும் ஈஸியா வந்துராது, அதுவே ஒரு டேலண்ட்னு சொல்லலாம். அதுக்காக அவங்க எல்லாம் தப்பான ஆட்கள் கிடையாது. யாருக்கிட்ட எப்படி பழகுனா எப்படி அந்த காரியம் நடக்கும்னு தெரிஞ்சு பழகுறவங்களும் இருக்காங்க, ஆனா 150% பேரு நான் சொல்ற கேட்டகரியில வரமாட்டாங்க. இப்ப நீங்க சொன்னீங்க, இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்னால சமாளிக்க முடியல, நானும் எவ்வளவுதான் பொறுத்து பொறுத்து பாப்பேன் சார் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா ஒன்னே ஒன்னு சொல்லவா, கொஞ்ச நஞ்சம் இல்ல, நீங்க நல்லா வேலை பார்க்க கூடிய ஒரு நபர், உங்களோட பாடம் புரிஞ்சு பசங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா நீங்களே ஏன் உங்களை தாழ்வு மனப்பான்மைக்குள்ள தள்ளிக்கிறீங்க? ஒண்ணு மட்டும் சொல்றேன் விமலா, நீங்க உங்களோட இலக்க தொலைச்சிட்டீங்கன்னு வைங்க, அப்புறம் நீங்க எவ்வளவு தேட தேடினாலும் அது உங்களோட கண்ணு முன்னாடி வரவே செய்யாது. நீங்க நினைக்கிற வாழ்க்கை எப்பவுமே உங்களுக்கு சாதகமா மட்டும் இருக்காது. என்ன புரியுற மாதிரி சொல்றேனே, வாழ்க்கையில நெளிவு சொலிவுகள் இருக்கும், கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும், வேதனைகள் நிறைய இருக்கும், அதே சமயம் இன்பங்களும் நிறைய இருக்கும். எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு வாழ்றதுதான் வாழ்க்கை. அதுக்காக என் வாழ்க்கையில எனக்கு சந்தோஷம் மட்டும்தான் கிடைக்கணும், என் வாழ்க்கையில எனக்கு நிம்மதி மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்கிறது நியாயமா? முதல்ல அது சொல்லுங்க. இவ்வளவு குழப்பங்களுக்கு நான் உங்களுக்கு விடை கொடுத்துருக்கேன். இதுக்கு மேல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா தாராளமா கேளுங்க, அதுக்கப்புறமா யோசிச்சுக்கோங்க உங்க ராஜினாமா கடிதத்தை கொடுக்கணுமா வேணாமான்னு. சாரி சார், தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட நான் தேவையில்லாம பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க சார், இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கிறேன். நான் நினைக்கிறதா எனக்கு நடக்குதுன்னு நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கேன். ஆனா எனக்கு தெரியாமல எவ்வளவோ நல்ல விஷயங்கள் எனக்கு நடந்திருக்கு. நான் பாக்குற விஷயங்கள்ல நெகட்டிவ், அதாவது எதிர்மறையான விஷயங்களை மட்டும்தான் நான் முன்னிறுத்தி பார்த்திருக்கேன். கொஞ்சம் திரும்பி எனக்கு நடந்திருக்கிற நேர்மறையான விஷயங்களை நான் பார்த்திருந்தேன்னா இந்நேரத்துக்கு இவ்வளவு தூரத்துக்கு நான் வந்திருக்க மாட்டேன். சின்ன விஷயங்களை கூட என்னால ஏத்துக்க முடியல சார். நான் பாக்குற வேலை எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் அதை நான் பெருசாவே எடுத்துக்காம இருந்திருக்கேன். எல்லாத்துலயும் என்னன்னா தாழ்வுபடுத்தியே வச்சிருக்கேன். என்னால முடியாது, என்னை யாருக்குமே பிடிக்காது, நான் நடத்துற விஷயங்கள், நான் நடத்துற பாடங்கள் எதுவுமே பசங்களுக்கு புரியாதுன்னு நிறைய யோசிச்சு வச்சுட்டேன். எதுவுமே நேர்மறையான எண்ணங்களே இல்லை, எதிர்மறையான எண்ணங்கள். அதான் என்ன நிலை இல்லாம பண்ணிருக்கு. என் கண்ணையே திறந்துட்டீங்க சார். இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன். எல்லாரையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல நான் நல்லா வேலை பாக்குறேன் சார். என்னோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஐம் ரியலி சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு விமலா அந்த ராஜினாமா கடிதத்தை வாங்கி அந்த இடத்துலயே கிழிச்சு குப்பை தொட்டில போட்டுட்டு அவங்களோட வேலைக்கு ஆயத்தம் ஆயிட்டாங்க. பழையபடி கிளாஸ்க்கு போய் பிள்ளைங்களுக்கு நல்லபடியா பாடம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. தன் ஃப்ரெண்டு அந்த ஸ்கூல விட்டு நிக்கலன்ற விஷயம் தெரியவும் லக்ஷ்மி டீச்சருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அன்பான உள்ளங்களுக்கு இன்னைக்கு நம்ம கேட்ட கதை பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில அன்பான உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன், தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 10:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 5 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 11 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: செய்தி சொல்லட்டா?
1: நாட்டு நடப்புகள், அரசியல், வணிகம் மற்றும் விளையாட்டு செய்திகள். இனி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 ஆகாசவாணியின் செய்திகளை நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 காலை 8 மணிக்கும் காலை 9 மணிக்கும் கேட்டு பயன்பெறுங்கள். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

என் கைகளை சிந்தித்தேன், செந்தூர இதழ்களில் சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை.

0: கொரியர் வந்திருக்கு.
1: தேங்க்ஸ்பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வரும் பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான

0: வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சிட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வரேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தன மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள்ள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயரு பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு
1: இருக்கு.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். சமாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
4: தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி சித்தப்பா சித்தி மாமா மச்சான் எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறதை கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட். இதுக்கு மேல படிக்கலைன்னா அதுக்கான TC, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நேயர்கள், ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 5 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 11 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலா வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டு விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட்டு விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனர் உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்னு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்கிறாங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தா வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது?
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன்புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்குள்ள டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 5 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 11 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா மொபைலா? இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரியே கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம் ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வேளா வேளா, இங்க கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதுல காத்து எவ்வளவு போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையில இருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்ல இருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காத்து வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா? நாளைக்கு
0: காத்து வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆபீஸ்ல டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான் காத்து கொஞ்சம் புயலாத்தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதா, ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தல?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலதுகையில அடிக்குதா இடதுகையில அடிக்குதா, இல்ல கன்னத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கன்னத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம்தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி. அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது, அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: தங்கச்சி சித்தப்பா சித்தி மாமா மச்சான் எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறது கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th 11th 12th மார்க் ஷீட்டு, இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 1:00.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 5 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 11 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: இன்று உழவன் மற்றும் அமைதிப்படை திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று உழவன் மற்றும் அமைதிப்படை திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மாலா மாலா இந்த மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன்தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படித்து சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாக தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தால?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம்மோட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: இன்று உழவன் மற்றும் அமைதிப்படை திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: விவரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஒசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமூக

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: இன்று உழவன் மற்றும் அமைதிப்படை திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: ஆசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:00.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 5 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 11 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான், அடுத்த மனிதன் காட்டை அழித்து நாட்டை காட்டினான். ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான், அடுத்த மனிதன் காட்டை அழித்து நாட்டை காட்டி

0: பொதுமக்களின் கவனத்திற்கு பாம்பன் ஊராட்சியின் அறிவிப்பு. பாம்பனை சுற்றியுள்ள திருமண மண்டபங்கள், உணவகங்கள், பேக்கரி மற்றும் இதர விற்பனையாளர்கள் தங்கள் கடைகளில் பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டை நிறுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் உணவகங்கள் மற்றும் திருமண விழாக்களில் சாப்பிடுவதற்கு கம்ப்யூட்டர் இலைகளை பயன்படுத்த தடை விதிக்கப்படுகிறது. மேற்கொண்டு பிளாஸ்டிக் பயன்படுத்துவது தெரிய வருமானால் பாம்பன் ஊராட்சி சார்பில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு 10,000 முதல் 30,000 வரை அபராத தொகையும் விதிக்கப்படும் என பாம்பன் ஊராட்சி சார்பில் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. நமது பகுதியை பிளாஸ்டிக் இல்லா பகுதியாக மாற்றுவோம், சுற்றுச்சூழல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கொடும் சட்டங்கள் தர்மங்கள் ஏதும் இல்லை என்ற சக்கரம் சுற்றுகிற அதில் நான் சக்கரவர்த்தியடா. ஒரு கிண்ணத்தை ஏன்

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா? நம்ம கடலோசை எப்பவும் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 5 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 11 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: லட்சம், ஏண்டா ரெண்டு நாள் டல்லாவே இருக்க, கொஞ்சம் காசு தேவைப்பட்டுச்சுரா. நீ வேற தீபாவளிக்கு ஊருக்கு போயிட்ட, அதான் மொபைல் லோன் ஆப் மூலமா ஒரு 5000 ரூபாய் வாங்கினேன். இப்போ என்னடானா, ஒரு வாரம் தான் ஆச்சு, அதுக்குள்ள 10000 ரூபாய் கட்டணும்னு சொல்றாங்க.
1: என்னடா சொல்ற, பேசாம கட்ட முடியாதுன்னு சொல்லு.
0: இல்லடா பிரபு, அப்படி காசு கட்டலனா என்னோட மொபைல்ல இருக்கிற எல்லா நம்பருக்கும் நான் லோன் வாங்கிட்டு கட்டாம ஏமாத்துறேன்னு மெசேஜ் அனுப்பிடுவோம்னு சொல்றாங்கடா.
1: சொன்னா சொல்லிட்டு போறான், விடுறா மச்சான், உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாதா?
0: அது மட்டும் இல்லடா, அப்படி SMS அனுப்பியும் காசு கட்டலனா லோன் கட்டும் போது போட்டோ கொடுத்துப்போம்ல, அந்த போட்டோவை அசிங்கமாவும் ஆபாசமாவும் மார்பிங் பண்ணி என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்குனா அனுப்பிடுவோம்னு சொல்றாங்கடா.
1: சரிடா, இப்ப என்னதான் செய்ய போற?
0: தெரியலையே.
1: சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் பண்ணுவோம், இல்லனா 1930 டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுவோம். வா.
2: லோன் ஆப்பை தவிர்த்திடுங்கள், இணைய வழி குற்றவாளிகளிடம் இருந்து பாதுகாப்பாய் இருந்திடுங்கள்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடி தடி ராட்டு விழா, சமூக சேவை, பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டணும், வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: மாலா மாலா இதான் மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்கிறாங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: சுரேஷே வா அப்படியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம்.
1: ரமேஷ் வயிறு கலக்குற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினா டாய்லெட் போயிட்டு வந்துருவேன்.
0: அட வாப்பா, கடத்தருவுல போய் டீயை குடிச்சிட்டு கடற்கரை பக்கமா ஒதுங்க.
1: தப்பு ரமேஷ், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. 1 கிராம் மனித கழிவுல 1 கோடிக்கு மேல பாக்டீரியாக்களும் வைரஸும் இருக்கு. இதெல்லாம் சுற்றுச்சூழல கலக்கிறதுனால தான் நமக்கெல்லாம் அடிக்கடி நோய்கள் வருது. குழந்தைகளோட வளர்ச்சியும் இதனால பாதிக்கப்படுது. போன மாசம் கூட கடற்கரை பக்கமா விளையாட போன பையனுக்கு 1 வாரம் காய்ச்சல் வந்துச்சுல, அதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான்.
0: ஏ சாரிப்பா, இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன்.
2: கடற்கரைகள் நம் கழிப்பறைகள் அல்ல. கடற்கரைகளில் மலம் கழிப்பதை தவிர்ப்போம், கடல் வளத்தை காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

உள்ளவன் வீடாய் திகழாதோ. அழகும் கலையும் வாழும் நாடு ஆண்டவன் வீடாய் திகழாதோ. அவைகளை எல்லாம் அழிக்க நினைத்தால்

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 5 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 11 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: எப்பா என்ன வெயில், 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம், இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நமக்கு அடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீத்துச்சே, மறக்குமா நெஞ்சம், அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வருங்காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம்தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வரை தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: சுரேஷே வா, அப்படியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம்.
1: ரமேஷ், வயிறு கலக்குற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினா டாய்லெட் போயிட்டு வந்துருவேன்.
0: அட வாப்பா, கடத்தருவுல போய் டீயை குடிச்சிட்டு கடற்கரை பக்கமா ஒதுங்கலாம்.
1: தப்பு ரமேஷ், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. 1 கிராம் மனித கழிவுல 1 கோடிக்கு மேல பாக்டீரியாக்களும் வைரஸும் இருக்கு. இதெல்லாம் சுற்றுச்சூழல கலக்கிறதுனால தான் நமக்கெல்லாம் அடிக்கடி நோய்கள் வருது. குழந்தைகளோட வளர்ச்சியும் இதனால பாதிக்கப்படுது. போன மாசம் கூட கடற்கரை பக்கமா விளையாட போன பையனுக்கு 1 வாரம் காய்ச்சல் வந்துச்சுல, அதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான்.
0: ஏ சாரிப்பா, இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன்.
2: கடற்கரைகள் நம் கழிப்பறைகள் அல்ல. கடற்கரைகளில் மலம் கழிப்பதை தவிர்ப்போம், கடல் வளத்தை காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி.

0: எப்படி இருக்க?
1: ஏதோ இருக்கேனே.
0: என்னயா சோகமா சொல்ற? நல்லா பாசிட்டிவா இருக்க வேணாமா?
1: அது எப்படின்னு, காலையில இருந்து சாயங்காலம் வர எப்பவும் நீங்க மட்டும் உற்சாகமா ஒரு பாசிட்டிவ் வைப்லயே இருக்கீங்க.
0: காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு ரேடியோ பெட்டி ஆன் பண்ணி கடலூர் எஃப்எம்ல அதிகாலை சுப வேலை கேளு. அப்படியே முத்து முத்தா நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு அந்த நாள் ஆரம்பிச்சோம்னா நாள் ஃபுல்லா நல்லா இருக்கும்.
2: அதிகாலை சுப வேளை திங்கள் முதல் சனி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: டே என்னடா சோகத்துல இருக்க, என்னாச்சு?
1: உங்ககிட்ட ஒரு 2 லட்சம் இருக்குமா?
0: எதுக்கு அவ்வளவு பணம்?
1: சொல்றேன், ஆனா வேற யார்கிட்டயும் இத சொல்லிடாத.
0: சொல்ல மாட்டேன், என்னாச்சுன்னு சொல்லு.
1: என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ண போறாங்க.
0: என்னடா சொல்ற? ஏன்?
1: ஆமா, வெளிநாட்டுல இருந்து ஏதோ ஒரு கடத்தல் பொருள் என்னோட அட்ரஸ்ல என்னோட ஆதார் ஐடி யூஸ் பண்ணி வாங்கிருக்காங்களாம். அந்த கேஸ் என் மேல வந்து விழுந்துடுச்சான். அதை விசாரிக்கிற ஆபீசர் டெல்லியில இருந்து எனக்கு கால் பண்ணாங்க. கேஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, எப்படியும் ஒரு 10 வருஷம் ஜெயில இருக்கிற மாதிரி வரும்னு சொல்லிட்டாங்க. என் லைஃபே போச்சு.
0: என்னடா என்னென்னமோ சொல்ற, இதெல்லாம் எப்ப நடந்துச்சு?
1: 3 நாளா இந்த பிரச்சனையில தான் அலைஞ்சிட்டே இருக்கேன். ஃபர்ஸ்ட் பேசினப்போ கூட எனக்கு சந்தேகம் வந்துச்சு. ஆனா டெல்லியில இருந்து கிரைம் பிரான்ச் ஆபீசர் என்கிட்ட விசாரணை நடத்தினாங்க. அவங்க கிட்டதான், சார் எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல, எப்படியாச்சும் என்னை இதுல இருந்து வெளியிட்டுருங்க சார்னு கெஞ்சி கேட்டேன். அதனால ஒரு 2 லட்சம் கட்டுனா இதுல இருந்து எப்படியாச்சும் நீ வெளியே விட ட்ரை பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தான் நானும் காசு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் வெளியே யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டாங்க.
0: ஓஹோ, இதுவா விஷயம்?
1: நானே பயத்துல இருக்கேன், இப்ப நீ ஏன் சிரிக்கிற?
0: பயப்படாத, நம்ம இந்தியால டிஜிட்டல் அரெஸ்ட்னு ஒன்னு கிடையவே கிடையாது. போன்ல பேசி இன்வெஸ்டிகேட் பண்ணி கேஸ முடிக்கிறதோ அதுக்கு அமௌண்ட் பே பண்ண சொல்றதோ ரொம்ப தப்பு.
1: அப்போ யா கூட பேசினது?
0: அது யாரோ ஃப்ராட் டீம்டா. நல்ல வேலை காசு கொடுக்கறதுக்கு முன்னாடி என்கிட்டயாச்சும் விசாரிச்சியே. நம்மள கொஞ்சம் பயமுறுத்தி நமக்கு ஒரு கெட்ட பேர் வந்துருமோன்னு நம்மளையே நினைக்க வச்சு இந்த மாதிரி நம்மள ஏமாத்தி பணம் கட்ட வச்சிடறாங்க. நம்ம மேல தப்பு இல்லைன்னா பயப்படக்கூடாது, அத தெளிவா விசாரிக்கணும்.
2: டிஜிட்டல் அரெஸ்ட் என்பது சட்டத்திற்கு புறம்பானது. யாராவது காவல் அதிகாரி என்று போன் மூலமாகவோ அல்லது வீடியோ கால் மூலமாகவோ பேசி வழக்கு பதியப்பட்டுள்ளது, அதற்கு பணம் செலுத்த வேண்டும் என்று கூறினால் அச்சப்பட வேண்டாம். தைரியமாக காவல் அதிகாரிகள் அல்லது வழக்கறிஞர்களிடம் விசாரித்து தெளிவு பெறுங்கள்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.